நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 4ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 11ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. மதியலை 720 கிலோ ஹெச், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெச், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெச் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம்.

0: பகைவராலும் செய்ய முடியாத கேடுகளை அறிவில்லாதவர்கள் தமக்குத்தாமே செய்து கொள்வார்கள். குறள் எண் 843 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: அறிவிலார்த்தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தலரிது.
0: பகைவராலும் செய்ய முடியாத கேடுகளை அறிவில்லாதவர்கள் தமக்குத்தாமே செய்து கொள்வார்கள். குறள் எண் 843 அதிகாரம் புல்லறிவாண்மை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்களை, இன்று மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் குடிமை விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பத்ம விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி இன்று ஒளிபரப்பாகும் மற்ற நிகழ்ச்சிகளை கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம். 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை 4 அறிவோம். இந்திய ரயில்வேயின் வரலாறு எழுதி வழங்குபவர் வி விஜயலட்சுமி அவர்கள். தமிழமுதம் வழங்குவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ராஜ் பிஹாரி போஸ் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை இடம்பெறும். 7:45 நகர்வலம் சென்னை மெட்ரோ 2.0 எல் பார்த்திபன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02, 8:30 திரைக்காணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்டகால வானொலி நேயர் எம் காவிரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 9 மணிக்கு அரங்கிசை அம்ருதா முரளி அவர்களின் பாட்டு, ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தம் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், சீதா துரைசுவாமி அவர்களின் ஜலதரங்க இசை, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய வேளாண் பொருட்கள் மின் சந்தை திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ண

0: ராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும் முதல் பகுதி. 2:15 திரைகாணம், 2:40 ஹிந்தி பாடம். நடத்துபவர் வி லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி. 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். 357 பகுதி இடம்பெறும். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 12 பகுதி. நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள். திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் நேயரும் சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த இயற்கை விவசாயி எல் நடன சபாபதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 9:15 செய்திச் சுடர், 9:30 தெய்வீக கனவுகள் இசை பேருரை நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 101.4 FM ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம். 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷா ரெயின்போ. 9:02 ரெயின்போ ராப். 10:02 கெட்சர்கோ. 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய வேளாண் பொருட்கள் மின்சந்தை திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:05 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சிதல் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 6:00. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். CBSE பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் உதவிட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடல் தகுதியை வலியுறுத்தி 1000+ மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 6:20 ஆகாஷவாணி. நேர்களை 101.4 FM ரெயின்போவில் பகல் 1:00 திரைக்காணம், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 2:30 ரெயின்போ மெலடிஸ், 3:02 ஹலோ டாக்டர். உலக தைராய்டு தினத்தையொட்டி உட்சிறப்பியல் நிபுணர் டாக்டர் ஜெயஸ்ரீ கோபால் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவெயின்ட், 100.1 FM கோல்டல். காலை 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவே.

8:30 திரைக்காணம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். நேர்களை, இன்று நடைபெறும் 2026 பத்ம விருதுகள் வழங்கும் விழாவை முன்னிட்டு பீப்புள்ஸ் பத்மா சிறப்பு தொடரின் 16 அத்தியாயங்கள் காலை 10:30, 11:10, 12:10, 3:10 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:40 மலை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆந்திர மகாபாரதம், பீஷ்ம பருவம், வங்காள காசிநாத சாஸ்திரி அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 12:00 திரைக்காணம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர், ரூபா சாஸ்திரி அவர்களின் பாட்டு, வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 2:30 தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் சிறப்பு நிகழ்ச்சி, 3:25 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, பார்கவி பாலசுப்ரமணியம் அவர்களின் சித்திரவீண இசை,

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மழையை பாதுகாப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என திருவள்ளுவர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். புனல் இல்லாமல் புனல் என்றால் நீர் என்று பொருள். அந்த நீரினை பாதுகாத்தால்தான் அந்த நாட்டில் மிகப்பெரிய வளமாக அமையும். அதனால்தான் மழை நீரை வீணாக்காமல் அந்த காலத்தில் அழகாக குளங்களையும் நீர்நிலைகளையும் அமைத்தார்கள். அதுதான் மன்னனுடைய மிக முக்கியமான கடமையாக இருந்தது. நம்முடைய ஔவையார் கூட மிக அழகாக பாடியிருப்பார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று பாடியிருக்கிறார். எப்பொழுது நிலவளம் நன்றாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் நெல் உயரும். இவையெல்லாம் அடிப்படையாக உயர்வதற்கு மழை வளம் அவசியமாகிறது. அதனால் ஒரு மன்னன் என்பவன் நீர் வளத்தை மிக அருமையாக பாதுகாக்க வேண்டும். அப்படி காத்தால்தான் அவனுடைய பெருமை உயர்வடையும் என்பதை இந்த இடத்தில் மிக அழகாக சொல்கிறார். இதை எளிமையாக கொன்றை வேந்தனில் சொல்லும் பொழுது மாரியல்லது காரியம் இல்லை என்று சொல்வார்கள். பாரியை நாம் மிகவும் புகழ்ந்துதானே சொல்வோம். அந்த பாரியானவன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் இல்லையா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் என்ன பொருள்? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் ஓரறிவுடைய தாவரத்திற்கே நன்மை செய்யும் பொழுது ஆறறிவுடைய மனிதர்கள் வரை அவன் பாதுகாக்க மாட்டானா என்பதுதான் அந்த பொருள். அப்படிப்பட்ட பெருமையுடைய பாரியை சொல்லும் போது கூட மாரி போன்றவன் பாரி என்பதனை மறைமுகமாக சொல்வார்கள். மாரியாவது எப்போதாவது பெய்யும், சில நாள் பெய்யாமல் கூட போய்விடும், ஆனால் பாரி எப்போதுமே கொடுப்பான் என சொல்வதற்காக, அவனை போற்றுவதற்காக மழையைத்தான் அந்த புலவர் பாடியிருக்கிறார். மழைதான் தான் எடுத்துக்கொண்ட உப்பு நீரை கூட என்ன செய்யும், உப்பாக கொடுக்காமல் தூய்மையான குடிநீராகவே கொடுக்கிறது. அப்படிப்பட்ட மாரி போல் அல்லவா நாம் வாழ வேண்டும். யாராவது நம்மை கடுஞ்சொல்லால் பேசிவிட்டால் கூட அவரிடம் நாம் இனிய சொல்லைத்தான் பேச வேண்டும். இதைத்தான் நமக்கு மழை கற்றுக் கொடுக்கிறது. மழையானது நல்ல பண்பினையும் கற்றுக் கொடுக்கிறது, நிலத்தையும் அழகாக ஆக்கிவிடுகிறது. அதனால் தான் மழையை போற்ற வேண்டும். மழையை எப்படி போற்றுவது? எல்லா அணைகளையும் கட்டி அந்த நீரை சேமிக்க வேண்டும். ஆறாக இருந்தாலும் சரி, எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அது அடிப்படையில் வானத்திலிருந்துதான் வர வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்கிறார்கள். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் என ஔவையார் நல்வழியில் பாடியிருக்கிறார். நம்முடைய சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் தொடங்கும் பொழுது இயற்கையை போற்ற வேண்டும் என்று சொல்வார். முதலில் சொல்லும் போது திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தாசென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகளித்தலால் என்று பாடுவார். அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போர் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலால் என பாடுவார். அடுத்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகில் கவனலி போல் மேல் நின்று தான் சுரத்தலால் அவனை போல இதுவும் சிறப்பதால் அதனை போற்ற வேண்டும். மன்னனின் பெருமையை சொல்லும் பொழுது கூட மழை நீரின் பெருமையை சொல்லக்கூடிய அழகினை பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்திலும் பெய்யக்கூடிய மழையானது மனிதர்களுக்கு மட்டும்தான் பயன்படுகிறது என்று நாம் நினைக்காமல் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு இருப்பதை நாம் எண்ணி

0: இருக்கலாம். ஆனால்தான் அந்த காலத்தில் மக்கள் எல்லோரும் நீரினை தெய்வமாக வணங்கி பூக்களை எல்லாம் போட்டு மகிழ்ந்த நிலத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஊருணி, ஊற்று, ஏரி, ஓடை, கிணறு, கடல் என எத்தனை நீர்நிலைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அத்தனையும் போற்ற வேண்டியது நம்முடைய கடமை. எனவே மழையை போற்றுவோம், வளமாக வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் மழையை பாதுகாப்போம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் வழிபாடு.

0: இடம்பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35:10. ஆகாஷவாணி திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 11
1: உழவர்களுக்கான செய்திகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரணக் கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடைக்காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். வேளாண் ஆலோசனைகள். நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமிதாக்ஷம் ஹெக்டருக்கு 100 அல்லது டைமெத்தோயேட் லிட்டருக்கு 1.5 என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 கார்போசல்பான் அல்லது ஏக்கருக்கு 600 காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் அறிகுறி தென்படும் பட்சத்தில் ஹெக்டருக்கு 500 கார்பன் டாசும் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு 2.5 இட வேண்டும் அல்லது லிட்டருக்கு 5 பேசிலஸ் சப்டிலிஸ் ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை காலங்களில் 1.8 ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவி வட்டப்பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 உயரத்திற்கு தென்னை நார் கழிவு பரப்பி மண் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். தேங்காய் மட்டைகளை குழிந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்டப்பாத்திகளிலோ அல்லது 2 தென்னை வரிசைகளுக்கு இடையிலோ புதைத்து வறட்சிகளை தாங்க ஏற்பாடு செய்யலாம். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும்போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள்

0: பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் தண்ணீரில் லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து ஓலையின் அடிப்புறம் தெளிக்கவும். இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
1: வேர்க்கடலையில விதையில என்னென்ன தரங்கள் முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, கலப்பினங்கள் இல்லாம இருக்கணும், முளைப்பு திறன் அதிகப்படியாக இருக்க வேண்டும், அதனோட ஈரப்பதம், இன்னொன்று வந்து பூச்சி நோய் பாதிப்பு இல்லாமல் வந்து இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் பயிரானது வீரியமாக வளர்ந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையும்.
0: நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாயிகளே, மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூண்வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள், புழுக்காலம் 20-30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூண்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சியடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில், மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூண்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய் கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகல் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும், அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து நெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடுநரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரமளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழித்தல். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழி

0: வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல் லிட்டருக்கு 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமேதாட்சம் லிட்டருக்கு 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். நேர்களின் நினைவுக்கு இன்று மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் குடிமை விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பத்ம விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர் எச் வி ஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்தோறும்

0: வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும், இதனை ரீல்ஸ் ஆட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அருக்காணத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் என்று கருதாமல் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் 1 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறைக்காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
1: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே கட்டுமானத்தில் இருந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000க்கும் மேற்பட்ட மையங்களில் நேற்று நடைபெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 549,000 பேர் தேர்வு எழுத்தினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை

0: சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரனுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55:25. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: சூழல் அறிவோம்.
1: நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவரின் வாக்கு இன்று வெறும் பொன்மொழியாக மட்டும் இருக்கவில்லை, அது ஒரு இறுதி எச்சரிக்கையாக நம் முன் நிற்கிறது. பூமியின் 71 விழுக்காடு நீரால் சூழப்பட்டிருந்தாலும் அதில் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய நன்னீரின் அளவு வெறும் 1% குறைவானது. இந்த சூழலில் நீர் மேலாண்மை என்பது ஒரு விருப்பமல்ல, அது நமது இருப்புக்கான கட்டாயம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கரிகால சோழன் கட்டிய கல்லணை தமிழர்களின் நீர் மேலாண்மை அறிவுக்கு சான்று. ஏரி, குளம், குட்டை, ஊருணி என நீர்நிலைகளை அவற்றின் பயன்பாட்டிற்கு ஏற்ப வகைப்படுத்தி பாதுகாத்தனர் நம் முன்னோர். சங்கிலித் தொடர் ஏரிகள் மூலம் 1 சொட்டு மழை நீரை கூட வீணாக்காமல் சேமித்த அந்த தொழில்நுட்பம் இன்று உலக நாடுகளிலேயே வியந்து பார்க்க வைக்கிறது. இன்று நாம் நீர்நிலைகளை குப்பை தொட்டிகளாகவும் கட்டிடங்களாகவும் மாற்றியுள்ளோம் என்பதுதான் கசப்பான உண்மை. ஆறுகளில் கலக்கும் தொழிற்சாலை கழிவுகள் நிலத்தடி நீரை விஷமாக்குகின்றன. ஆழ்துளை கிணறுகள் மூலம் நிலத்தடி நீரை இரக்கமின்றி உறிஞ்சியதால் பல இடங்களில் தண்ணீர் மட்டம் 1000 அடிகளுக்கு கீழ் சென்று விட்டது. மழை பெய்யும் போது பெய்யும் நீரை சேமிக்க தவறுவது ஒரு மாபெரும் குற்றம். ஒவ்வொரு வீட்டிலும் முறையாக மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும். வானம் கொடுக்கும் கொடையை நிலத்திற்குள் கொண்டு செல்வதே புத்திசாலித்தனம். குழாய்களில் தேவையற்ற கசிவை தடுத்தல், குளிக்கும் போது பாத்திரங்கள் கழுவும் போதும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல் போன்ற எளிய மாற்றங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். விவசாயத்தில் சொட்டு நீர் பாசனத்தை ஊக்குவிப்பதன் மூலம் மிக குறைந்த நீரில் அதிக மகசூல் பெற முடியும். அடுத்த உலக போர் தண்ணீருக்காகத்தான் வரும் என்று எச்சரிக்கப்படுகிறது. அந்த அவல நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் எனில் நாம் நீரை ஒரு பொருளாக பார்க்காமல் உயிராக பார்க்க வேண்டும். நீர்நிலைகளை மீட்டெடுப்பதும் இருப்பதை சிக்கனமாக பயன்படுத்துவதுமே நம் வருங்கால சன்னதிக்கு விட்டு செல்லும் மிகப்பெரிய சொத்தாகும்.
2: காதலி அருமை பிரிவில் மனைவியின் அருமை மறைவில் நீரின் அருமை அறிவாய்க்கோயிலே.
1: இன்றைய நீர்த்துளி நாளைய உயிர்த்துளி. தண்ணீரை சேமிப்போம், பூமியை காப்போம்.
0: இடம்பெற்றது சூழல் அறி

தமிழக கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. இன்று முதல் வருகிற 27ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது.

இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 41.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2 டிகிரி கூடுதல். குறைந்தளவு 30.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 63 விழுக்காடு. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 38.8 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.6 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு 30.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.8 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 63 விழுக்காடு. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை எட்டியிருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நேரம் 7 மணி. புத்தம் புது காலை. எதிர்காலம் என்பது இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. எதிர்காலம் என்பது இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தது என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகின்றது. புத்தம் புது காலையில் இனி
1: நாளும் அறிவோம். இந்திய ரயில்வேயின் வரலாறு தகவல்கள் வழங்குகிறார் வி விஜயலட்சுமி அவர்கள்.
2: தண்டவாளத்தில் நின்று கொண்டு புகைவிடும் ரயில் நாயகனின் கதை இது. 19 நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் தங்களது பருத்தி தேவைக்கு அமெரிக்காவை தான் நம்பியிருந்தார்கள். தொழில் புரட்சியின் பலனாக எந்திரங்கள் மிக வேக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்க அமெரிக்காவினால் பிரிட்டனின் பருத்தி தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை. பிரிட்டனின் மான்செஸ்டர், கிளாஸ்கோ நகரங்களின் நூற்பாலைகள் ஸ்தம்பித்து நின்றன. அப்பொழுது நம் தேசமான இந்தியாவில்தான் பருத்தி செழித்து கிடந்தது. டன் டன்னாக அள்ளி கொண்டு வந்தால் தீர்ந்தது பிரச்சனை என்று ஆங்கிலேயர் சிந்தித்தனர். அதிலும் ஒரு பிரச்சனை இருந்தது. பருத்தி விளையும் இடங்களிலிருந்து துறைமுகங்களுக்கு அதனை விரைவாக கொண்டு வர வாகன வசதி தேவைப்பட்டது. மாட்டு வண்டிகளையும் குதிரை வண்டிகளையும் மட்டுமே நம்பினால் வேலைக்கு ஆகாது என்று நினைத்த ஆங்கிலேயர் ரயிலை இந்தியாவில் அறிமுகம் செய்தனர். தேசத்தில் ஆங்காங்கே தண்டவாளங்கள் முளைக்க தொடங்கின. பிரிட்டிஷார் இந்தியாவில் முதல் பயணிகள் ரயிலை கல்கத்தாவிலிருந்தும் பம்பாயிலிருந்தும் இயக்க திட்டமிட்டிருந்தனர். கல்கத்தா பிரிவுக்கான பெயர் ஈஸ்டர்ன் இந்தியன் ரயில்வே, பம்பாய் பிரிவுக்கு பெயர் த கிரேட் இந்தியன் பெனின்சுலா ரயில்வே. 1849 இந்திய கவர்னர் ஜெனரலின் ஆலோசனைகளின்படியே இரண்டு மார்க்கங்களுக்குமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இரண்டு மார்க்கங்களுக்கும் தேவையான நீராவி இன்ஜின்களும் பிரிட்டனில் இருந்து ஏறத்தாழ ஒரே சமயத்தில்தான் கப்பல்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டன. ஹவுரா ரயில் நிலையம் எங்கும் பூக்களின் தோரணங்கள், வண்ண வண்ண வாழ்த்து பலகைகள் என அழகாக இருந்தது. ஓடும் ரயிலை வேடிக்கை பார்க்க மக்கள் அங்கு கூடியிருந்தனர். 21 குண்டுகள் முழங்க கவர்னர் ஜெனரல் கொடியை அசைக்க ரயில் கிளம்பியது. 1853 புதிய ஜார்ஜ் கோட்டைக்கு பக்கத்தில் இருந்த காரணத்தினால் ராயபுரத்தில் தென்னிந்தியாவின் முதல் ரயில் நிலையம் கட்டி முடிக்கப்பட்டது. ராயபுரம் ரயில் நிலையத்திலிருந்து தென்னிந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் 1856 July 1 வாலாஜா நோக்கி கிளம்பியது. ஆரம்பத்தில் பயணிகள் ரயிலில் கழிவறை வசதிகள் கிடையாது. அதன்பின் முதல் வகுப்பு பெட்டியில் மட்டும் கழிவறை வசதி செய்யப்பட்டது. 2வது 3வது வகுப்பு பெட்டிகளில் பயணம் செய்வோர் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானர். அப்பொழுதுதான் 1909 பயணி ஒருவரின் கடிதம் ஒன்று மேற்கு வங்கத்தின் சாஹிப்கஞ்ச் மண்டல ரயில்வே அலுவலகத்துக்கு அந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கடிதம் வந்து சேர்ந்தது. அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால்தான் இப்போதும் புதுடெல்லி ரயில்வே அருங்காட்சியகத்தில் அந்த கடிதத்தை பாதுகாக்கிறார்கள். பயணி ஒருவர் ஆவேசம் பொங்க அகமத் நகர் பிளாட்ஃபாரத்தில் இருந்தபடியே கழிவறை வசதி இல்லாத காரணத்தினால் தனக்கு ஏற்பட்ட வலியையும் சிரமத்தையும் குறித்து கடிதம் எழுதுகிறார். எழுதிய அந்த கடிதத்தினால்தான் 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் ஓடும் ரயில் வண்டிகளில் எல்லா பெட்டிகளிலும் கழிவறை வசதி இணைக்கப்பட்டது. இந்திய ரயில் நிலையங்கள்

170 ஆண்டுகளுக்கும் மேலான புகழ்பெற்ற வரலாற்றை கொண்டுள்ளன. இந்திய ரயில்வே ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரயில்வே அமைப்பு ஆகும். ஒற்றை அரசாங்கத்தால் நடத்தப்படும் மிகப்பெரிய வலையமைப்பை கொண்டது. அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட அமைப்பாக விளங்குகிறது. இந்திய ரயில்வேயின் பாதை 115,000 கிலோமீட்டர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது. இது ஆசியாவின் மிகப்பெரிய ரயில் நெட்வொர்க். இந்திய ரயில்வேயின் வளர்ச்சியில் யானைகளுக்கு முக்கிய பங்கு உண்டு. காடுகளை அழித்து ரயில்வே லைன்கள் அமைக்க எண்ணற்ற காட்டு யானைகள் உதவின. இதை கருத்தில் கொண்டு இந்திய ரயில்வேயின் 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் போது ஒரு யானை ரயில்வே கார்டு உடை அணிந்த சின்னம் வெளியிடப்பட்டது. இந்த சின்னத்தின் பெயர் போலு. இந்திய ரயில்வேயின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் 2002 தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தால் போலு வடிவமைக்கப்பட்டது. பச்சை விளக்குடன் கூடிய சிக்னல் விளக்கை போலு ஏந்தியிருப்பதை காணலாம். உலகிலேயே மிக நீளமான ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் இருப்பது இந்திய ரயில்வேயில்தான். உத்தரப்பிரதேசம் கோரக்பூர்

0: 2002 ஆம் ஆண்டு தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தால் போலு வடிவமைக்கப்பட்டது. பச்சை விளக்குடன் கூடிய சிக்னல் விளக்கை போலு ஏந்தியிருப்பதை காணலாம். உலகிலேயே மிக நீளமான ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் இருப்பது இந்திய ரயில்வேயில்தான். உத்தரப்பிரதேசம் கோரக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில்தான் இந்த பிளாட்ஃபார்ம் உள்ளது. இதன் சராசரி நீளம் 1366 மீட்டர்கள். இந்த பிளாட்ஃபாரத்தில் ஒரே நேரத்தில் பல ரயில்களை நிறுத்த முடியும். இந்திய ரயில்வேயின் உருவாக்கம், விரிவாக்கம், வளர்ச்சி என்பது முழுக்க முழுக்க லட்சக்கணக்கான இந்தியர்களின் வேர்வையாலும் நிகழ்ந்தது என்பது நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். இந்திய ரயில்வேயின் வரலாறு தகவல்கள் வழங்கினார் வி. விஜயலட்சுமி அவர்கள்.

0: நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
2: தமிழகத்தின் மிகச்சிறந்த கல்வியாளராகவும் அறிவியல் அறிஞராகவும் பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தராகவும் இருந்து வழிநடத்திய ஆளுமை திறனுடையவராகவும் விளங்கியவர் டாக்டர் வாசே குழந்தைசாமி என்னும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் குலோத்துங்கன். ஆய்வு அறிவு கவிஞர் என்று கைலாசபதியால் மதிப்பீடு செய்து போற்றப்பட்டவர் குலோத்துங்கன். கவிஞர்களுக்கு பெரும்பாலும் இயற்கையின் மீதுதான் அதிகமான ஈடுபாடு இருக்கும். ஆனால் கவிஞர் குலோத்துங்கன் இயற்கையை காட்டிலும் மானுடத்தையே அதிகமாக நேசிப்பவராக விளங்குகின்றார். இவர் இயற்றிய குலோத்துங்கன் கவிதை தொகுப்பு, மானுட யாத்திரை என்னும் கவிதை தொகுப்பு ஆகியன இதனை நன்கு வெளிப்படுத்துகின்றன. எப்பொருளும் எவ்வுறவும் மானிடத்தின் ஏற்றம்போல் என் மனத்தை ஈர்த்ததில்லை என்றும், விந்தையிலும் விந்தையடா மனிதன் தன்னை மிஞ்சிபவர் இல்லாத மேலோன் என்றும் மானுடத்தை போட்டுகின்றார் கவிஞர் குலோத்துங்கன். மானுடம் பாடுவேன் யான் மண்ணொடு விண்ணும் தாண்டி சூனியம் கடந்தும் அந்த தொலைவுகள் துருவி தேடும் மதியினை போற்றுவேன் யான் என்று மானுடத்தின் திறமையையும் அவர்தம் அறிவியையும் ஒரு சேர போற்றி பாடுகின்றார் கவிஞர் குலோத்துங்கன். மரணம் என்னும் விதியினை வென்று மீளும் வேள்வியும் ஏற்கும் நெஞ்சின் திண்மையை பாடுவேன் யான் என்றும், ஓய்விலாது உயர்வு தேடும் முயற்சியை போற்றுவேன் யான் என்றும், செம்மையின் வழுவா வாழ்வின் புனிதத்தை போற்றுவேன் யான், புகழ் ஒன்றே வைய வாழ்வில் மனிதத்தின் உரைகள் என்னும் மாண்பினை போற்றுவேன் யான் என்றும் வரும் கவிதை அடிகள் அவர்தம் மானுடம் போற்றும் நெஞ்சத்தை நமக்கு காட்டுகின்றன. மரணம் என்னும் விதியினை வென்று மீளும் மனத்திடம் கொண்டவன் மனிதன், ஓய்வின்றி உயர்வு தேறும் முயற்சியுடையவன் மனிதன், செம்மையான வாழ்வு வாழ்பவன் மனிதன், புகழ் ஒன்றே வாழ்வின் உரைகள் என்னும் மாண்பினை கொண்டவன் மனிதன் என்று மானிடத்தை போற்றி மானிடம் தோற்பதில்லை என்று திடமாக உரைக்கின்றார் கவிஞர் குலோத்துங்கன். மனிதனின் மேல் ஒரு தேவனை இதுவரை வையகம் கண்டதில்லை என்றும், மனித சாதியின் வாழ்வின் மிஞ்சிய புனிதம் ஒன்றிலே இந்த புவிமிசை என்றும் போற்றும் கவிஞர் குலோத்துங்கன், தினமும் ஒரு புதுமை தேடும் சிந்தையன், நாளும் மதிவளங்கொண்டும் மேலும் வளர்பவன், தடைகள் சோர்வு எதிர்கொள்ளும் இயல்பு கொண்டவன் என்றெல்லாம் மானுடத்தை போற்றுகின்றார். அவர்தம் கவிதைகளில் மன்னா மனிதரை பாடமாட்டேன் என்று புலவர்கள் கூறிய மரபை உடைத்து மானுடம் பாடியவர் கவிஞர் குலோத்துங்கன். மேலும், மானிடர் என்சான் மெய்யின் வடிவினர், மனித சக்தி ஊனுடன் நிற்பது அல்ல, ஊன் கடந்து உடலும் மிஞ்சி அண்டமும் பரவி நிற்கும் ஆழ்மன விசுவாசம் தன்னுள் கொண்டது மனிதம், வைய கோயிலின் தலைவன் மாந்தன். அதனால் மனிதனை பாடுவேன் என்று மானிட யாத்திரை யாத்தவர் கவிஞர் குலோத்துங்கன்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
3: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
4: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
3: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி

0: https://awards.gov.in
1: https://awards.gov.in
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அக்காலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் அடையாளமாக திகழும் பகவான் பிர்சா முண்டாவை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின மக்கள் வசிக்கும் வனம் மற்றும் நிலப்பகுதிகளில் எவரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட்டில் 150,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உரிய மாண்புடன் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. CBSE பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரத் ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் வங்கி, கனரா வங்கி ஆகிய 4 பொதுத்துறை வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும், தேர்வுக்கு இந்திய சேவைகளை CBSE தளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் BJPயின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய BJP தேசிய தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அக்கட்சி தவறிவிட்டதாக திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான

0: அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் அஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரிகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடகா மாவட்டத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் கிளிஞ்சல் சேகரிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும், காணாமல் போன 3 பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நீர்ச்சத்தை தொடர்ந்து பராமரிக்குமாறும், குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 7 தினங்களுக்கு கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரப்பிரதேசம், இமயமலையையொட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டோலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய யூனியன் முழு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி உர்சுலா வோண்டோர்லைன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கார்ல்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை

0: நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு. இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் முகமாற்று அறுவை சிகிச்சையில் கையாளப்படும் நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
3: நான் வந்து எப்படி இதை பாக்குறேன்னா, சில நோய்கள் இருக்கு. என்ன மாதிரி நோய்கள்னா, அது வந்து எலும்பு அரிக்கும், அது வந்து நம்ம வந்து டியூமர் சொல்லுவோம், இல்லாட்டி வந்து புற்றுநோய் சொல்லுவோம், இல்லாட்டி வந்து ஒரு அடிபட்டுரும், ஆக்சிடென்ட் ஆகி அந்த எலும்பு வந்து நொறுங்கி போய் அதை வந்து வெளில தூக்கி போட வேண்டியிருக்கும், அதை வந்து திருப்பி உள்ள வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த எலும்பு, அவல்ஷன் சொல்லுவோம். அது இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால போன் ஃபுல்லா அரிச்சு போய் அதை கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து முன்னாடி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த போனை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் போன. ஏன்னா இல்லாட்டி வந்து என்ன ஆகும்னா, அந்த சதை இருக்குல்ல சாஃப்ட் டிஷ்யூஸ், அதுக்கு சப்போர்ட் இருக்கு, அது அப்படியே தூங்கும். அண்ட் என்னன்னா, அவங்களால வாயை சரியா திறந்து மூட முடியாது, சாப்பிட முடியாது, இதெல்லாம். ஸோ இது வந்து டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த உயிர் காப்பாத்துறதுக்கு இதை பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கட் பண்ணிடும். இப்போ என்ன தேடி வரவங்க அப்படின்னா, இந்த மாதிரி கட் பண்ணவங்கலாம் அவங்களாம் வந்து 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க. அதனாலதான் நீங்க யாரையும் வெளியில பெருசா பார்க்க முடியாது, அவங்களாம் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இப்போ கிரியேட் பண்ணிருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட், அந்த போன் இருந்த ஏரியாவில் திருப்பியும் சப்போர்ட் எடுத்துட்டு வர்றதுதான் என்னோட மெயின் வேலை. ஸோ இப்போ முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து கால் எலும்பு இல்லாட்டி விலா எலும்பு, ஓகே, இதெல்லாம் எடுத்து எங்கெல்லாம் எலும்பிலையோ முகத்துல அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த ஷேப் கார்வ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அந்த எலும்புக்கு பிளட் சப்ளைக்கு மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி சொல்லுவோம். அந்த ரத்த குழாய், கால் போனோட ரத்த குழாயும் இந்த கழுத்துல இருக்கிற இந்த எலும்புக்கு வர ரத்த குழாயும் சேர்க்கணும், அப்பதான் வந்து இது எடுத்துக்கும். ஸோ அது வந்து ஒரு 18 மணி நேரம் சர்ஜரி, அது அதுதான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு 5-6 வருஷத்துக்கு, அதுதான் பண்ணிருந்தோம், இப்பவும் நிறைய பண்றோம். ஸோ இது பண்ண அப்புறமும் சில டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கும் பேஷன்ஸ்க்கு. ஸோ மெயினா இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேஷன்ஸ் தான் வந்து என்கிட்ட வர பேஷன்ஸ். அண்ட் இது வந்து என்கிட்ட வர பேஷன்ஸ்ன்னு சொல்றதோட, நான் வந்து ஒரு பெரிய டீம் ஆஃப் டாக்டர்ஸ், நாங்க மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ். ஸோ ஒட்டுமொத்தமா எல்லார்கிட்டையும் வரவங்களோடையும் நான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ இதுல என்ன பண்ணுவோம்னா, இந்த கால் எலும்பு வைக்கிறோம்ல, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒன்னு எடுத்துட்டு வந்துருக்கோம், ஓகே, தட் இஸ் கால்டு பேஷண்ட் ஸ்பெசிபிக் இம்ப்ளான்ஸ். அது எப்படின்னா, அந்த எலும்பு ஷேப்லயே ஒரு இம்ப்ளான்ட் மெட்டல்ல பண்ணிடுவோம், டைட்டானியம்னு, டைட்டானியம் பயோ கம்பாட்டபிள் மெட்டீரியல், சர்டிஃபைட் மெட்டீரியல் அது. ஸோ அந்த மெட்டீரியலை வச்சு அந்த போன் ஷேப்லயே பண்ணி கால் எலும்பு எடுக்காம ஸ்ட்ரைட்டா நம்ம உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த 18 மணி நேரம் சர்ஜரியை நாங்க வந்து 1.5 மணி நேரத்துல முடிச்சிருவோம்.
4: இப்போ அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு.
3: அதே மாதிரி கால் எலும்பு தேவையில்ல, விலா எலும்பு தேவையில்ல, ஏன்னா கால்ல இருந்து எலும்பு எடுத்தா பேஷண்ட் நொண்டி நடக்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. அப்புறம் அந்த மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி அது எடுத்துக்கலன்னா அது ஒரு ஃபெயிலியர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஸோ ஒன்னொன்னு என்னன்னா, இந்த இம்ப்ளான்ட் வைக்கும் போது கால் எலும்போட சேர்த்து வைப்போம் சில பேருக்கு. ஸோ ரெண்டு சப்போர்ட்டும் கிடைக்கும் அவங்களுக்கு, ஓகே. ஒன்னு டிசைன்டா இருக்கும், அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்றும், ஏன்னா முன்னாடியே பிளான் பண்ணிடுறதுனால அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர், ஏன்னா முன்னாடிலாம் வந்து சர்ஜரி தான் உட்காந்து சீவுவோம், அதை இப்போ வந்து முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் போனியே கட் பண்ணு சொல்லிட்டு அதுக்கு வந்து சில கைடு சொல்லும், அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி வெளியே வச்சு மோல்ட் பண்ணி டக்குன்னு எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அதுலயும் வந்து நம்ம டைம் வந்து மிச்சம். ஸோ இந்த மாதிரி பேஷன்ஸ் தான் நம்ம கிட்ட நிறைய பேர் வருவாங்க.
2: இதுவரை ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் முகமாற்று அறுவை சிகிச்சையில் கையாளப்படும் நோய்கள் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
5: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: வாயில் கொழுப்பு இருந்தாலும் பரவாயில்ல சார், எப்படியாவது ஒரு வழியாக சமாளிச்சுக்கலாம். ஆனால் வயத்தில் மட்டும் கொழுப்பு இருக்கக்கூடாது சார், அப்படி இருந்தால் அதா அலட்சியமாகவும் விட்டுறக்கூடாது சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசி பல விவரங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தொந்தி கிடையாது சார், வேணும்னா என் வயத்தை அழுத்தி பாருங்கள், கல் மாதிரி இருக்கும்பாங்க. வயிறு கல் மாதிரி இருந்தால் உள்ள கொழுப்பு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. வயிற்று தசைக்கு அடியில் உள்ள கொழுப்பு சில வாத்தியங்களில் இருக்குமே நரம்பு, அது மாதிரி டைட்டாக இழுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் தொட்டு பார்த்தா கல் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் தொந்தி தொந்தி தான். வயிற்றில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது சங்கடம்தான். அதனால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும், இதய நோய்கள், நீரிழிவு, ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக்கு இது மாதிரி ரிஸ்க்லாம் அதிகமாகும். ஒருத்தர் ஒல்லியாக இருக்கலாம், உடம்பு இடம் வந்து அதிகப்படியாக இல்லாமல் இருக்கலாம், அப்படி இருந்தால் கூட அவர் உடம்பில் வந்து மற்ற பகுதியை விட வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். நாம் தான் ஒல்லியாக இருக்கிறோமே, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரி, நம்ம வயிறு இருக்க வேண்டிய அளவை விட அதிகமாக இருக்குதா இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில வழி இருக்குது. முதல்ல நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து நில்லுங்க. உங்கள் பார்வையை மட்டும் கீழே தாழ்த்தி கால் விரலை கவனிங்க. விரல் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா உங்கள் வயர் வந்து நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். கால் விரல் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னா உங்களுக்கு வயிறு பெருசு தான். இன்னொரு வழி இருக்குது, அது என்ன தெரியுமா? ஒரு தரையில் நீட்டாக படுத்துடணும். 1 மீட்டர் நீளம் உள்ள அளவுகோல் ஒன்று எடுத்துக்கோங்க. கழுத்து எலும்பில் ஒரு பக்கத்தையும் இடுப்பில் வந்து ஒரு பக்கத்தையும் வைங்க. பக்கவாட்டில் வைங்க, அதாவது படுக்கவாட்டில். அது நடுப்பகுதி வயத்தில் வந்து முட்டி தராசு மாதிரி ஆடுதா அப்படின்னா உங்கள் வயிறு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஒரு அளவுகோல் வச்சுருக்கிறாங்க. மருத்துவ அறிவியல் ரீதியாக உங்களுக்கு தொந்தி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. உங்கள் இடுப்பில் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, இடுப்பில் ஒரு அளவு எடுக்கணும், சுற்றளவு. இடுப்புக்கு கீழே ஹிப்புன்னு சொல்கிறோம்ல, அங்கே ஒரு அளவு எடுக்கணும், அதிகபட்ச சுற்றளவு எடுக்கணும். அந்த அளவை இந்த அளவால் வகுக்கணும். அதாவது உங்கள் வெய்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஹிப்பு மெஷர்மெண்ட்டால் வகுக்கணும். இந்த விகிதம், அதாவது வெய்ஸ்ட்டு ஹிப்பு ரேஷியோ, ஆண்களுக்கு வந்து 0.95 மேலே போகக்கூடாது, பெண்களுக்கு வந்து 0.85 மேலே போகக்கூடாது. அப்படி போயிட்டுதுன்னா வயிறு பெருத்திருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து டாக்டர்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விதம். சரி, இந்த தொந்தியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், பட்டினி கிடக்கலாமா அப்படின்னா அது தேவையில்லை. ஆனால் கலோரி அளவை குறைக்கணும். அது எப்படி? கொழுப்பு ஆகாரத்தை குறைக்கணும். இப்போ கார்போஹைட்ரேட்டு புரோட்டீன்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் 1 கிராமுக்கு சுமாராக 4 கலோரி கொடுக்கும். ஆனால் கொழுப்பு வந்து 1 கிராமுக்கு 9 கலோரி கொடுக்கும். அதனால் ஒரே அளவுள்ள ஆகாரங்களில் கூட கலோரி வித்தியாசம் இருக்குது. கலோரி அளவு குறைச்சலாக கொடுக்கக்கூடிய ஆகாரம் சாப்பிட்ணும். இப்போ தொந்தியை குறைக்கிறதுக்கு கடுமையான உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு கேட்டால் அதுவும் தேவையில்லையா. ஆகாரத்தில் கொழுப்பை குறைச்சாவே போதும், மற்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு லேசான உடற்பயிற்சியே போதும். வயத்தை குறைக்கிறேன்னு சொல்லி சில பேர் உட்காந்து எழுந்திருப்பாங்க, அதுவும் தேவையில்லையா. 1 நாளைக்கு 185 தடவை உட்காந்து எழுந்திருக்கிறது, இது மாதிரி 27 நாள் பயிற்சி பண்ணிவிட்டு பார்த்தாங்களாம், வயிற்று கொழுப்பில் எந்த மாறுதலும் இல்லையா. தொந்தியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க தோற்றத்தை அழகாக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆரோக்கியமான நீண்ட வாழ்வுக்கும் அவங்க அஸ்திவாரம் போடுறாங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் வந்தார், சார் எனக்கு தொந்தி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னார். சரி, நான் கண்டுபிடிக்கிறேன், இப்படி தரையில் காலை நீட்டி ஸ்ட்ரைட்டாக படுங்க அப்படின்னோம். சரின்னு படுத்துட்டார். இப்போ உங்கள் கண்ணை திருப்பி கால் கட்டை விரலை பாருங்கள், கட்டை விரல் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். தெரியுது சார்னார். நீங்கள் தெரியுதுன்னு சொல்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு. அதோ தெரிகிற அந்த கட்டை விரல் நுனியில் 1 ஈ கூட உட்காந்துருக்குது பாருங்கள் சார் அப்படின்னார். அப்படின்னா நீங்கள் பார்க்குறது கட்டை விரல் இல்லை சார், உங்கள் மூக்கு நுனி, அங்கே தான் இப்போ 1 ஈ உட்காந்துருக்குது அப்படின்னோம்.

0: அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
3: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் மகாலிங்கம் நகுல் அவயங்கர் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:39:30. புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு

0: ராஜ்பிஹாரி போஸ் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
1: ராஜ்பிஹாரி போஸ் அவர்கள் பிரித்தானிய அரசுக்கு எதிராக புரட்சி செய்த இந்திய விடுதலை போராட்ட வீரர். வெளிநாட்டில் வாழ்ந்த இந்தியர்கள் இந்திய விடுதலைக்கு உதவும் பொருட்டு தொடங்கிய கத்தர் கட்சியின் அமைப்பாளர்களில் ஒருவர். இந்திய தேசிய படையை நிறுவியவர். ஆசாத் இந்து அரசு அமைத்து போர்ப்படை நடத்திய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் முன்னோடியாவார். ராஜ்பிஹாரி போஸ் அவர்கள் மேற்கு வங்காளம் பர்த்வான் மாவட்டத்தில் பிறந்தார். சந்தன் நகரில் தனது கல்வியை முடித்த ராஜ் அவர்கள் இளமையிலேயே புரட்சி இயக்கத்தினருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். வங்கத்தின் புரட்சி இயல்புக்கேற்ப ராஜ்பிஹாரி போஸும் விடுதலை போரில் ரகசியமாக இணைந்தார். அரவிந்தர் உள்ளிட்ட புரட்சி இயக்கத்தினருடன் அவருக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. குதிராம் போஸ் என்ற புரட்சியாளர் நடத்திய குண்டுவீச்சால் கிங்ஸ்போர்ட் என்ற ஆங்கிலேய அதிகாரியின் குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து 1908 அலிப்பூர் சதி வழக்கு தொடரப்பட்டது. அதில் அரவிந்தர் கைது செய்யப்பட்டார். ராஜ்பிஹாரி போஸும் அந்த வழக்கில் தேடப்பட்டார். அதிலிருந்து தப்ப வங்கத்தை விட்டு வெளியேறிய ராஜ் அவர்கள் டேராடூனில் வனவியல் ஆய்வு மையத்தில் தலைமை எழுத்தராக சேர்ந்து பணிபுரிந்தார். 1912 டிசம்பர் மாதம் 25 அன்று டில்லியில் அன்றைய வைஸ்ராய் ஹார்டிங் பிரபுவின் பதவியேற்பு விழாவை ஒட்டி நிகழ்ந்த அணிவகுப்பில் யானை மீது அம்பாரியில் அமர்ந்து வந்த வைஸ்ராய் மீது வெடிகுண்டு வீசப்பட்டது. அதில் அவர் தப்பினார். யானையின் மாவுத்தன் கொல்லப்பட்டார். இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக வசந்த்குமார் பிஸ்வாஸ் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். ஆனால் குண்டுவீச்சுக்கு மூல காரணமான புரட்சியாளரை தேடிய வண்ணம் இருந்தனர். ராஜ்பிஹாரி போஸ் தான் இந்த கொலை முயற்சியின் மூல காரணமாக இருந்தார் என்பதை பிரித்தானியர் அறிய 3 ஆயின. டில்லியில் குண்டுவீச்சுக்கு காரணமாக இருந்துவிட்டு இரவு ரயிலிலேயே டேராடூன் திரும்பிய ராஜ் அவர்கள் எதுவும் அறியாதவர் போல மறுநாள் பணியில் ஈடுபட்டார். மேலும் வைஸ்ராய் மீது நடத்தப்பட்ட குண்டுவீச்சுக்கு கண்டனம் தெரிவித்து அங்கு அவர் கூட்டமும் நடத்தினார். குண்டுவீச்சில் கைதானவர்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைத்தது. ஆனால் தில்லி சதி வழக்கு என்று குறிப்பிடப்படும் அவ்வழக்கின் முதன்மை குற்றவாளியான ராஜ்பிஹாரி போஸை அவரது ஆயுள் மட்டும் பிரிட்டிஷ் போலீசாரால் கைது செய்ய முடியவில்லை. புரட்சியாளர் அமரேந்திர சாட்டர்ஜியுடன் ஏற்பட்ட நட்பின் விளைவாக யுகந்தர் புரட்சி இயக்கத்தின் குழு உறுப்பினர் ஆனார். 1913 யுகந்தர் இயக்கத்தின் தலைவர் ஜிதேந்திர முகர்ஜியுடன் ராஜ் நேரடி தொடர்பு ஏற்பட்டது. அவரது தலைமை பண்பை உணர்ந்த ஜிதேந்திர முகர்ஜி அவருக்கு மேலும் பொறுப்புகளை அளித்து அவரை பயிற்றுவித்தார். 1914 முதல் 1918 முதல் உலக போர் நடைபெற்றது. அதனை பயன்படுத்தி இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயரை விரட்ட புரட்சியாளர்கள் திட்டம் தீட்டினர். ஜெர்மனி, அமெரிக்கா உள்ளிட்ட கடல் கடந்த நாடுகளில் இருந்த தீவிர வலதுசாரிகளின் ஆதரவுடனும் அமெரிக்காவில் இயங்கிய கதர் கட்சி உதவியுடனும் இந்தியாவிலிருந்து ஆங்கிலேய படைக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்த திட்டம் வகுக்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலையாக ராஜ் அவர்கள் செயல்பட்டார். ஆனால் ரகசிய ஒற்றர்கள் உதவியுடன் கத்தர் புரட்சியை கண்டுகொண்ட ஆங்கிலேய அரசு புரட்சிக்கு முன்னதாகவே கடும் நடவடிக்கை எடுத்து ஊடுருவலை நசுக்கியது. நாடு முழுவதும் புரட்சியாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர். கடல் கடந்தும் அதன் தாக்கம் இருந்தது. சில இடங்களில் புரட்சியாளர்களின் கலகம் நடந்தாலும் ஆங்கிலேய அரசு பல இடங்களில் கொடூரமான நடவடிக்கைகளால் புரட்சியை அழித்தொழித்தது. அதில் ஈடுபட்ட பல முன்னணி தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றனர். ராஜ்பிஹாரி போஸும் ஜப்பானுக்கு தப்பினார். ஜப்பான் சென்ற ராஜ்பிஹாரி போஸ் அவர்கள் அந்நாட்டு பெண் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். போரினால் மட்டுமே இந்தியாவுக்கு விடுதலை சாத்தியமாகும், அதற்கான போர்ப்படைக்கு தலைமை தாங்க நேதாஜி முன்வர வேண்டும் என்று வரவேற்று தீர்மானம் நிறைவேற்றினார். இதன் தொடர்ச்சியாக ஜப்பானிய அரசுடன் இணைந்து இந்திய தேசிய ராணுவத்தை ராஜ்பிஹாரி போஸ் அவர்கள் தோற்றுவிக்க உதவினார். அதன்பின் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஜப்பானுக்கு சென்றபோது இந்திய தேசிய ராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார். துரதிருஷ்டவசமாக 2 நடந்தபோது ஜப்பான் வீழ்ச்சி அடையவே இந்திய விடுதலை கனவு மேலும் 3 தள்ளி போனது. ராஜ்பிஹாரி போஸும் ஜனவரி மாதம் 21 1945 போரில் கொல்லப்பட்டார். ஜப்பான் அரசு ராஜ்பிஹாரி போஸின் வீரத்தை மெச்சி அவருக்கு மறைவுக்கு பிந்தைய ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் என்ற உயர் விருதை வழங்கி சிறப்பித்தது.
0: ராஜ்பிஹாரி

0: நேரம் 7:45. புத்தம் புது காலையில் இனி வருவது நகர்வலம்.
1: சென்னை மெட்ரோ 2.0.
2: சென்னை வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் மாநகரம். ஆனால் அதே வேகத்தில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசல் இன்று சென்னை மக்களின் அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. இங்கு சுமார் 30-40% மக்கள் தங்கள் தினசரி போக்குவரத்து தேவைகளுக்காக பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ உள்ளிட்ட பொது போக்குவரத்து சேவைகளையே நம்பி பயணிக்கின்றனர். இத்தகைய சூழலில் பூந்தமல்லி முதல் வடபழனி வரை செல்லவே சில நேரங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாகிறது. பணிக்காக, மருத்துவ சேவைகளுக்காக, பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல, கோவில்கள், வணிக வளாகங்கள், பொழுதுபோக்கு மையங்கள் என பல தேவைகளுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வழித்தடத்தில் தினமும் பயணம் செய்கின்றனர். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வேகமான, தடையற்ற, நம்பகமான போக்குவரத்து சேவையை வழங்கும் நோக்கில் சென்னை மெட்ரோவின் மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்று விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. அதுதான் பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ மார்க்கம். இன்று 500,000 மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த திட்டம் வெறும் மெட்ரோ பாதையாக மட்டுமில்லாமல் மக்களின் பயண நேரத்தை குறைத்து சென்னையின் நகர்ப்புற வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய உட்கட்டமைப்பு திட்டமாக உருவாகி வருகிறது. சென்னை மெட்ரோ Phase 2 திட்டத்தின் முக்கிய பகுதியாக உருவாகும் இந்த வழித்தடம் சுமார் 14.6 கிலோமீட்டர் தூரத்தை இணைக்கிறது. பூந்தமல்லி, போரூர், கோயம்பேடு, வடபழனி போன்ற முக்கிய பகுதிகளை இணைக்கும் இந்த சேவை மேற்கு சென்னை மக்களின் அன்றாட பயணத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கவிருக்கிறது. அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி பூந்தமல்லி பைபாஸ் முதல் வடபழனி வரை உள்ள இந்த மெட்ரோ சேவை பாதுகாப்பு ஆய்வுகள் மற்றும் இறுதிகட்ட பணிகள் நிறைவடைந்த பின்பு வரவிருக்கும் மாதங்களில் அடுத்தடுத்த கட்டங்களாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆலப்பாக்கம், காரம்பாக்கம், வளசரவாக்கம், ஆழ்வார் திருநகர், சாலிகிராமம், கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் உள்ளிட்ட நிலையங்கள் இவ்வாண்டின் நடுப்பகுதிக்குள் திறக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆரம்பகட்ட சேவையாக பூந்தமல்லி முதல் போரூர் வரை 15 நிமிடத்திற்கு ஒரு ரயிலும், போரூர் முதல் வடபழனி வரை 20 நிமிடத்திற்கு ஒரு ரயிலும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரங்களில் பூந்தமல்லி முதல் வடபழனி செல்ல 1.5 மணி நேரம் ஆகும் நிலையில் மெட்ரோ சேவை தொடங்கிய பின் அதே தூரத்தை 1.5 மணி நேரத்திற்குள் கடக்க முடியும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஒரு மெட்ரோ ரயில் சேவை 100,000,000 வாகனங்களை சாலைகளிலிருந்து குறைக்க உதவுகிறது. இதனால் சாலை நெரிசல் குறைகிறது, எரிபொருள் செலவு குறைகிறது, காற்று மாசுபாடு குறைகிறது, மக்களின் மன அழுத்தம் குறைகிறது. வேகமான பயணம், நேரச்சேமிப்பு, பாதுகாப்பான சேவை, சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற போக்குவரத்து, இவை அனைத்திற்கும் மெட்ரோ சேவை இன்று ஒரு மிக முக்கிய தீர்வாக மாறி வருகிறது. அன்பான பூந்தமல்லி வடபழனி பயணிகளே, நீங்கள் தினமும் சாலையில் இழக்கும் நேரம் விரைவில் உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் கனவுகளுக்கும், உங்கள் வாழ்க்கைக்கும் திரும்ப கிடைக்கவிருக்கிறது. ஏனெனில் இது வெறும் ஒரு மெட்ரோ திட்டம் மட்டுமல்ல, மேற்கு சென்னையின் எதிர்கால பயணத்தை மாற்றப்போகும் ஒரு புதிய நகர வளர்ச்சி பாதை. நம்பிக்கையுடன் காத்திருங்கள். நிம்மதியான, வேகமான, நவீனமான பயணத்தின் புதிய காலம் விரைவில் உங்கள் பாதையை வந்தடையவிருக்கிறது.
1: சென்னை மெட்ரோ 2.0. எழுதியவர் எல் பார்த்திபன், வாசித்தவர் விஜய்.
0: சென்று வந்தோம் நகர்வளம். புத்தம் புது காலையில் தொடர்ந்து கேட்கலாம் அஞ்சலி திரைப்படத்திலிருந்து உஷா ஐயர் குழுவினருடன் பாடிய பாடலை.

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி

0: குடுக்கற.
1: ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
2: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி வருவது
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
4: அன்புள்ள லோகநாதன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
5: நலம் நலமறிய ஆவல். தினமும் உடற்பயிற்சி செய்வது அல்லது குறைந்தபட்சம் நடைப்பயிற்சி செய்வது சால சிறந்தது. குறைந்தது 10,000 நடை என்ற அளவில் நமது பயிற்சி இருக்கணும்னு ஜப்பான் நாட்டு நிறுவனம் ஒன்று 1965 வலியுறுத்தி வருது. இவ்வளவு முடியலனாலும் தினமும் 4,400 அடி நடை போதும்னு அமெரிக்காவின் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் ஆய்வு தெரிவிக்குது. அதே நேரத்தில் கூடுதல் நடை என்பது கூடுதல் பலனை அளிக்குங்கிறத மறந்துட வேண்டாம். சரி, எப்படி கணக்கு பண்றது இந்த நடைய? இப்போ பலரும் கையில வாட்ச் மாதிரி ஒன்னை கட்டிக்கிறாங்க. அது பல வேலைகளை செய்யுமா? வாட்ச் நேரம் காண்பிக்கும், நம்ம மொபைல் போன் மாதிரி பேசிக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒன்று, நாம இன்னைக்கு எவ்வளவு நடக்கிறோம்ங்கிறத கணக்கு பண்ணி சொல்லிடும்.
4: லோகநாதன் ஐயா,
5: வெளிநாட்டிலெல்லாம் இந்த மாதிரியான வாட்ச் மிகவும் பிரபல்யம். இப்போ நம்ம நாட்டுக்கும் வந்துருச்சு, வாங்கி கட்டிக்கலாம். நமது நடைய கணக்கு பண்ணணும்னா வாங்கி கையில இதை கட்டிக்கலாம். கணக்கெல்லாம் எனக்கு எதுக்குங்கிறவங்களுக்கு தேவையில்லை. எதையும் கணக்கா பயன்படுத்தணும், அதாவது கண்ணுங்கருத்துமா இருக்கணும். கணக்கு வழக்குன்ன உடனே நமக்கு ஒரு புள்ளி விவரம் நினைவுக்கு வருது. கடந்த 20-21 ஆண்டுகள்ல 5.9 கோடி ஹெக்டேர் பரப்பளவுக்கு இயல்பான வளர்ச்சியால் காடுகள் உருவாகி உள்ளன. இது பிரான்ஸ் நாட்டின் பரப்பளவுக்கு சமமா. இயற்கை பாதுகாப்பு அமைப்புகள், தன்னார்வலர்கள் என அழிக்கப்பட்ட காடுகளில் மரங்களை நடுறதுக்கு செலவாகுதுன்னு சொல்றாங்க. இயற்கை காடுகளின் எல்லைகளை பாதுகாப்பது, மனித தலையீடு இல்லாமல் தவிர்ப்பது போன்றவற்றை செய்தாலே 76% செலவுகளை குறைத்து இயற்கையாக காடுகளை வளரவிட முடியும்னு ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இது நல்ல செய்திதான். ஆனாலும் காடுகள் அழிக்கப்படுவது நின்றுவிடவில்லை. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மரங்களை மனிதன் வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த 30 வருடங்கள்ல உலக வனப்பகுதியில 4.2 கோடி ஹெக்டேர் அழிஞ்சிருக்கு. இதுல ஒரு நல்ல செய்தி என்னன்னா, வன அழிப்பின் வேகம் சென்ற 10 ஆண்டுகள்ல குறைஞ்சிருக்கான். கொஞ்சம் மெதுவா விட்டுறாங்க போல இருக்கு.
4: திருத்தணி லோகநாதன் ஐயா,
5: ஒரு பக்கம் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் மரக்கன்றுகளை நடணும், அவை மரமாக உதவணும். அதே போல வன விரிவாக்கத்தை யாரும் கெடுத்து விடாமல் தடுத்து விடாமல் பாத்துக்கணும். அங்கங்க பயிர் பச்சை இருப்பது நல்லது. பசுமைய அதிகப்படுத்தணும். பச்சை நிறத்தை பார்ப்பதே ஒரு சுகம்தான். கணினியில ரொம்ப நேரம் வேலை பார்ப்பவர்களை 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை கணினியில் இருந்து கண் பார்வையை வெளியே எடுத்து பச்சை நிறத்தை பார்க்கணும்னு கண் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பச்சைய மரங்களை செடி கொடிகளை பார்த்துட்டு மறுபடியும் கணினி வேலையை தொடரலாம். தூசு மாசுன்னு கணக்கில் அடங்காத அசுத்தங்களை நாம தினசரி எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதோட அன்றாட பணிகளில் ஏற்படும் மன அழுத்தம் வேறு. இதையெல்லாம் தவிர்க்க நமக்கு உதவி செய்பவை நடைப்பயிற்சி. அதிலும் பயிர் பச்சை இருக்கும் இடங்கள்ல பயிற்சி செய்வது. அதற்காகவாவது 2 மரக்கன்றுகளை நட்டு மரமாக்குவோமே. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
6: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
7: மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
6: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா

0: பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
1: சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். CBSE பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவிடும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கூடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. கர்நாடக மாநிலத்தில் டட்டேஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:20. ஆகாஷ்வாணி சென்னை மதியாலை 720 கிலோஹர்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி தொடர்வது திரைகானம். திரைகானத்தின் முதலாவதாக வருவது ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல்.

0: வானொலிக்கு 90
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்க செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரையிசை பாடல்கள் காலை 8:30. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அபிஷேக் முகோபாத்யாய். த ஹெட்லைன்ஸ். President Draupadi Murmu to present Padma Awards at Rashtrapati Bhavan in New Delhi today.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: இடம்பெற்றது திரைகாணம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது,
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை வானொலியின் தேவை.
0: நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவங்க சார். என் பேர் காவேரி. நான் வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறேங்க சார். சமீபத்தில் ஆகாசவாணியோடைய 90வது வயது முடிவடைய போகுது ஜூன் 8 தேதியோட அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிறதுக்கு, அதுவும் சார் உங்கள் கூட கலந்துகிறதுல நான் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேங்க சார். பெருமிதம் கொள்கிறேன். வானொலின்னா மக்களுடைய ஒரு அங்கமாக ஆயிடுச்சு. எவ்வளோதான் எந்தெந்தோ செல்ஃபோனோ இன்ஸ்டாகிராம்ன்றாங்க, வாட்ஸ்அப்ன்றாங்க, இங்கேருந்து வீடியோ காலில் பேசிக்கலான்றாங்க, எவ்வளோதான் விஞ்ஞானம் ஆக்குவை பண்ணாலும் நம்மளுடைய வானொலி என்ற சிறப்பான இடத்த, அது ஒரு தாய் மாதிரி சார், அதை வந்து யாராலையும் அழிக்கவும் முடியாது. அந்த ஒரு பொசிஷனையும் அந்த இடத்த யாராலையும் தடுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இது ஒரு மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை சார் அது.
0: இப்போ நீங்க சின்ன வயசுல, இந்த வயசுல வானொலி கேட்டதுலேருந்து உங்க லாபம் இருக்குது?
1: நல்ல ஒரு அருமையான கேள்வி சார் இது. எனக்கு வந்து வயது இப்ப வந்து 54 ஆகுதுங்க சார். 5 வயதுலேருந்து நான் வானொலி கேட்டுன்னு சார். ஏன்னா அப்பா ஒரு வானொலி பிரியர். அப்பெல்லாம் வந்து வானிலை அறிக்கை ஆகட்டும், ஒரு நாட்டு நிகழ்வு, முக்கியமா செய்தி சார், மதிய உணவுக்காக வீட்டுக்கு வருவோம் பள்ளியிலேருந்து. அப்ப கரெக்டா நாங்க வீட்டு வாசல் நெருங்கும் போது அப்பா செய்தி வச்சிருப்பாரு. என்னன்னா, ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி. அது நல்லா பதிஞ்சு போச்சு சார் என் மண்டையில, என்னுடைய மைண்ட்ல பதிஞ்சு போச்சு. அதே போல அந்த செய்திகள் முடிந்த உடனே நாதஸ்வரம் ஒன்று போடுவாங்க சார். அது திருச்சி உறையூர் வெங்கட்டுன்னு, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவரை நான் 10 வருடங்களுக்கு முன்னாடி சந்திச்சேன் சார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ரேடியோவில் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய இசையை. இப்போ நான் நேராக நீங்கள் தான் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு. அப்போல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வானொலியில தான் கேட்பாங்க மக்கள். பாண்டிச்சேரி சுதேசி காட்டன் மில்ல ஆலை தொழிலாளியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு போனஸ் ஒன்னு போட்டாங்க, 700 ரூபாய். அது பெரிய காசு சார். அப்ப 1976, எனக்கு அப்ப 6 வயசுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வானொலி வாங்கிட்டு வந்தாரு, ரிக்ஷாவில வச்சு அந்த ரேடியோ பெருசு சார். வாங்கிட்டு வரும்போது ஒரே சத்தம், எங்க வீட்டுல எல்லாரும் தெருவுல இருக்கிறவங்களாம் வந்து எட்டி பாக்குறாங்க, என்னதுன்னு. வானொலிய போட்டு சவுண்ட் வச்சோம்னா, ஐயோ இதுல இந்தி பாட்டு. அப்ப வந்து சாயந்தரத்துல ஒரு 6 மணில இருந்து ஒரு 3-4 பாட்டு இந்தி பாட்டு போடுவாங்க சார். அதுல ஷோலே இதெல்லாம் வந்து நல்ல முக்கியமான பாட்டு. அதெல்லாம் அப்ப கேப்போம் எல்லாரும், ஐயோ இவ்வளவு பேரா இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறாங்க. அப்பெல்லாம் நாங்க நினைச்சுப்போம் சார், இந்த ரேடியோ பெட்டியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க, குள்ள குள்ளமா இருப்பாங்களா, அப்படிலாம் நாங்க கேட்டிருப்போம். பாருங்க சார், நடந்த நிகழ்வுகளை தவிர அதை அசை போடும் போது ஒரு அலாவதியான இன்பம் வரும்வாங்களா, அது உண்மை சார். நான் அதை அனுபவிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நியூஸ் கேட்கும் போது அப்பா யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு பின் ட்ராப் சைலன்ட் தான் கேட்கும் வீட்டுல. அவரு கேக்குறதும் இல்ல, நாங்களும் வேற கேட்போம். காலையில கேட்டாவணுன்றது வேற கேட்கணும், ஸ்கூலுக்கு போறோம் இல்லைங்களா, அப்பயே எங்களுக்கு செய்திகள் எல்லாம் கேட்கற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சுன்னு கூட சொல்லிக்கலாம், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. காலையில இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 பாட்டுகளும் ஒன்னா போடுவாங்க,
0: பக்தி பாடல்கள் எல்லாம்
1: போடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ரேடியோனாக்கா இன்ற அளவு கூட

0: உங்களுடைய இது குறையிலிங்க சார்,
1: நீங்க இன்னை வரைக்கும் கேட்டுட்டு தான்
0: கேட்டுட்டு
1: இருக்கீங்க.
0: தாங்க சார் இருக்கிறேன். காலையில எழுந்த உடனே வந்தே மாதரம் போடுவாங்க சார், அதுக்கப்புறம் மங்கள இசை. மங்கள இசை போடுறாங்கன்னா எல்லார் வீட்லயும் பொதுவா கிரகப்பிரவேசத்துக்கு தான் போடுவாங்க. இது டெய்லியுமே எல்லார் வீட்லயுமே மங்கள இசை, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அதுக்கு அடுத்தது இது நான் சொல்லியே ஆகணுங்க சார், 6:35 உழவர்கான செய்திகள்ல காத்த முத்து கருத்த முத்து நிகழ்ச்சி மக்கள் மனதுல எப்படி பதிஞ்சிருக்குதுன்னு பார்த்தா எல்லாருமே அந்த நிகழ்ச்சிய அவ்வளவு அருமையா பேசப்படுது சார். என்னன்னா உழவர்களான செய்தியும் ஆயிப்போகுது, அதுல என்னென்ன சாப்பிட்டா அது மருந்துக்கான ஒரு தகவலையும் கொடுத்துறீங்க. இளநீர் சாப்பிட்டா நல்லது குளிர்ச்சின்றதை விட ஊடுருவ பயிர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லீங்களா. கத்துமுத்து நீ வந்து முருங்கை சாகுபடி பண்ணு, முருங்கைக்கு கீழே வெண்டைக்காய் பயிர் பண்ணு, புளிச்சிக்கீரையை போட்டு விடு, அது ஒரு உபயோகத்துக்கு ஆகும் இல்ல, உபரி வருமானம் வருது. இதெல்லாம் ரொம்ப அருமையான தகவல் சார் அது. அப்புறம் 7:25 மருத்துவ நிகழ்ச்சின்னு ஒண்ணு போடுறாங்க, ரொம்ப அருமையாக சார் அது. மதியம் 12 உழைப்பவர் அரங்கம்ல தொழிலாளர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி சார். ஒரு தொழில முன்னேற்றம் அடைஞ்சவங்க அந்த தொழில என்னென்ன நெளிவு சுழிகள் இருந்துன்றத சொல்லி கொடுக்கறது, அதை கேட்டு ஓ நாமளும் இந்த மாதிரி செய்யலாம், இந்த தொழில் நம்ம முனையலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நேயர்களுக்கு உண்டு பண்றாங்க. உழவர் உலகம்னு விவசாய நிகழ்ச்சின்னு ஒண்ணு போடுறாங்க சார்,
1: 7:30.
0: ஆமாங்க சார், இது வந்து என்னுடைய கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துது சார். என்னன்னா அப்பா வந்து மில்லுல வேலை செய்யறான்னு சொல்ல அவருக்கு கரெக்டா 7:45 சாப்பாடு உள்ள எடுத்துட்டு போடணும், மில்லு கேட்டு திறப்பாங்க. அப்ப ஐயோ வீடும் வயலும் நிகழ்ச்சி போட்டாங்க, சீக்கிரம் போடுவாங்க அம்மா. அந்த வீடும் வயலும் நிகழ்ச்சி அது ஒரு மாதிரி மியூசிக் போடுவாங்க சார், அது உன்னைய மனசுல பசுமர தாணி போல எனக்கு பதிஞ்சு சார். ஒவ்வொரு மாதத்தையுடைய கடைசியில ஞாயிற்றுக்கிழமை 11 சார் மங்கி பார்ந்து ஒரு நிகழ்ச்சி, அதாவது நம்ம நரேந்திர மோடி பாரத பிரதமர் நாட்டு மக்களோட பேசுற நிகழ்ச்சி, அது ரொம்ப நல்லா அருமையா இருக்கும் சார். இதுல புதுவை புதுமைன்னு காலை 7:02 சார், ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் தமிழ் அமுது, அறிவோம் அறிவியல், விளையாட்டு நிகழ்ச்சி, இன்னொரு நாள் சட்டம் சம்பந்தமான நிகழ்ச்சி, இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார். இதுல இன்னொன்னு சார், புதுச்சேரி மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுன்னா கார்த்திகை தீபத்தை பத்தி நேரடி ஒளிபரப்பு பண்றதுல நேர்களாக எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. காலையில தினமும் 8:45 வானொலிக்கு 90 என்ற நிகழ்ச்சி, இதுல வானொலி நேர்கள் உட்பட எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர், அது ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார்.
1: ஏன்னா எல்லா வானொலி நிலையத்திலிருந்தும் அந்த நிகழ்ச்சி
0: ஒளிபரப்புறாங்க சார். இதுல இன்னொன்னு சார், இது வந்து எவ்வளவுதான் எஃப்எம் போயிட்டே இருந்தாலும் நம்ம ஆகாஷவாணிக்கு உள்ள ஒரு பொசிஷன் இடம் அது நம்ம தாய் மாதிரி சார், அதுல இருந்து பிரிந்து வந்ததுதான் எல்லாம். அந்த ஒரு இடத்த யாராலையும் நான் மறுபடியும் சொல்றேன்னு கூட நீங்க நினைக்கலாம், அது என்னுடைய ஆர்வம் என்ன சொல்ல தூண்டுது. அப்புறம் வெள்ளிக்கிழமை இலக்கியம் பேசுவோம், இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதுனாலதான் தமிழுக்கு வந்து வரும் சந்ததியினருக்கு ஒரு ஆர்வம் உருவாகுது. இங்கிலீஷ் பேசினாதான் நம்மளுக்கு ஒரு டீசென்ட், நம்மள ஒரு மதிப்பாங்கன்ற ஒரு காலகட்டத்துல தமிழும் பேசு, இலக்கியமா பேசு, இலக்கணமா பேசுன்றதுல நல்ல ஒரு நிகழ்ச்சி சார் இது. அப்புறம் சூழல் அறிவோம்னு ஒரு நிகழ்ச்சி சார்,
1: 6:55
0: புதுச்சேரி வானிலை நிலையத்துல சூழல் அறிவோம்னு, அது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி சார் அது. இதை தவிர்த்து கனிந்த வாழ்வுன்னு ஒரு நிகழ்ச்சி சார் அது,
1: மூத்த குடிமக்கள்.
0: ஆமா சார், அத பத்தி சொல்லியே ஆகணுங்க சார். ஒரு மூத்த குடிமக்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடந்தது அனுபவங்கள் அந்த சுவாரஸ்யமா சொல்லும் போது அதுல உள்ள ஒரு நல்ல கருத்து எடுத்துக்கிட்டா அது நமக்கும் அது பயன்படும் சார் அது. இது இல்லாம சார் நம்ம ஆகாசவாணியில மணிக்கு ஒரு செய்தின்னு சொல்றாங்க,
1: செய்தி சுருக்கம்.
0: செய்தி சுருக்கம், வீட்டுக்குள்ள இருக்கிறோம் என்ன நடக்குதுன்றத சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: இப்ப சமூக ஊடகங்கள் பல்வேறு இது வந்துருச்சுன்னு நீங்களே ஆரம்பத்துல சொன்னீங்க, இப்ப வந்து வாட்ஸ்அப், பேஸ்புக், பல விதத்துல நம்ம டைவர்ஷன் சொல்லது இல்ல, மைண்ட் வந்து பல விதத்துல போகுது. இருந்தாலும் வந்து வானொலிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பா சார்.
1: அது வானொலி வந்து இப்ப 90வது முடிய போகுது, இப்ப வானொலியை வாழ்த்தணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்ற ஒரு வார்த்தை நம்மளை எல்லாம் கட்டி போட்ட ஒரு சாதனம்ன்றதை விட ஒரு சாதனையாளர்கள் பயணிக்கிற இடம் சார் அது. நான் அதை உணர்வு பூர்வமா உணர்றேன், இது மக்களும் உணர்றாங்க. இது வந்து வீட்டுலன்னு இல்ல சார், எங்க போனாலும் காதல கேட்டுக்கலாம், நம்மளுடைய வேலைகளையும் செய்யலாம். இன்னும் முன்னேற்றத்துக்கு தான் அடையும் கண்டி நம்ம வானொலி, 2வது இடத்துக்கு போறது கூட வாய்ப்பு இல்லைங்க சார்.
1: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, மற்ற நேயர்களுக்கும் ஒரு பிடித்த நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சியை அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி, வணக்கம் சார்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். முதலில் நீராயதாக்ஷி என தொடங்கும் ஷாமா சாஸ்திரி கிருதி, பரஸ் ராகம், திருஸ்ர திரிபுட தாளம்.

நேரம் 9:30. அரங்கிசையில் அம்ருதா முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இனி கொலுவையின் நாடே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை பைரவி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் அம்ருதா முரளி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆணையாம்பட்டி ஜி வெங்கடசுப்ரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1.61 ரூபாய், டீசல் விலை லிட்டர் 1.71 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன்

0: மனைவி இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மண்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண் களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் நான்கு பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப் மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:15. ஆகாஷ்வாணி சென்னை மதுரை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி முத்துச் சிதறல் நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மத்திய அலை 720 kHz, திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரம் 10:17. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி முத்து சிதறல். தொடர்கிறது கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடலுடன் திருசூலம் படத்திற்காக.

0: ஜெயராம் குரல்களில் ஒலித்த அந்த பாடலின் படம் நாடகமே உலகம்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
2: வேர்க்கடலையில விதையில என்னென்ன தரங்கள் முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, கலப்பினங்கள் இல்லாம இருக்கணும், முளைப்பு திறன் அதிகப்படியாக இருக்க வேண்டும், அதனோட ஈரப்பதம், இன்னொன்று வந்து பூச்சி நோய் பாதிப்பு இல்லாமல் வந்து இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் பயிரானது வீரியமாக வளர்ந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையும்.
1: நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேரம் 10:33. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி முத்துச் சிதறல். தொடர்ந்து கேட்கலாம் SP பாலசுப்ரமணியம், SP ஷைலஜா பாடியுள்ள பாடலை பூந்தளிர் படத்திற்காக.

நினைத்தாலே இனிக்கும் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து பாடிய வாணி ஜெயராம் இனி நீலமலர்கள் படத்திற்காக கே ஜே யேசுதாசுடன் பாடும் பாடல்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நேரம் 10:52. முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடரும்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாய் 61 காசுகளும் டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாய் 71 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப், மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி, நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில்

0: முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: கேட்கலாம் மௌனராகும் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
1: வேர்க்கடலையில விதையில என்னென்ன தரங்கள் முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, கலப்பினங்கள் இல்லாம இருக்கணும், முளைப்பு திறன் அதிகப்படியாக இருக்க வேண்டும், அதனோட ஈரப்பதம், இன்னொன்னு வந்து பூச்சி நோய் பாதிப்பு இல்லாம வந்து இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கும்போதுதான் பயிரானது வீரியமாக வளர்ந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையும்.
0: நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது. அண்ணாநகர் முதல் திரு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

எங்கள் ஊர் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
2: நேரம் 11:32. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது பெண்மணி அவள் கண்மணி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா, எஸ்பி சைலஜா பாடியிருக்கும் பாடல்.

நிறைவு பெற்றது தேன் சிந்தும் நேரம். நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இனி ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நண்பகல் 12:10 சங்கீத சாரல் சீதா துரைசுவாமி அவர்களின் ஜலதரங்க இசை கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய வேளாண் பொருட்கள் மின் சந்தை திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி. எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 2:15 திரைகாணம். 2:40 ஹிந்தி பாடம். நடத்துபவர் வி லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி. 2:55 வானிலை. மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் குடிமை விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பத்ம விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 357 பகுதி. 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 12 பகுதி. இதில் நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள். திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோகமீனாட்சி அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் நேயரும் சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த இயற்கை விவசாயி எல் நடனசபாபதி அவர்களுடன் நேர்முகம். 9:15 செய்தி சுடர். 9:30 தெய்வீக கனவுகள் இசை பேருரை. நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: எனக்கா? வாவ்,
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
0: அருமையா சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.

101.4 FM ரெயின்போ பண்பலையின் 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட கால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 2:30 ரெயின்போ மெலடிஸ். 3:02 ஹலோ டாக்டர். உலக தைராய்டு தினத்தையொட்டி உட்சுரப்பியல் நிபுணர் டாக்டர் ஜெயஸ்ரீ கோபால் அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா? 5:02 ரெயின்போ மேடை. 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 ரெயின்போ ராகங்கள். 10:00 ரெயின்போ ரிவைண்ட்.

0: 100.1 FM கோல்டு அலைவரிசையில் பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் ரூபா சாஸ்திரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 3:25 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா, இவை டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பார்கவி பாலசுப்பிரமணியம் அவர்களின் சித்திரவீணை இசை இடம்பெறும். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. President Draupadi Murmu will present the Padma Awards at Rashtrapati Bhavan this evening. Padma Awards, one of the highest civilian awards of the country, are conferred in 3 categories: Padma Vibhushan, Padma Bhushan and Padma Shri. In the first civil investiture ceremony of 2026 today, the President will confer 66 Padma Awards, including 2 Padma Vibhushan, 6 Padma Bhushan and 58 Padma Shri. The remaining Padma Awards will be given in the second round of the civil investiture ceremony to be held later. Union Home Minister Amit Shah has said the government has made special provisions to exclude all tribal communities from the ambit of the Uniform Civil Code UCC, ensuring that their rights are fully protected. Addressing the Janajati Sanskritik Samagam in New Delhi, Mr. Shah said the UCC will not infringe upon any tribal rights.
2: Narendra Modi Sarkar ke Guru Mantri ye nate.
3: As the Home Minister of the Narendra Modi government, I want to make it clear that no restriction of the UCC will apply to the tribal world or any tribal individual. No violation of tribal rights will occur because of the UCC. In the two states where the Bharatiya Janata Party is in power, Gujarat and Uttarakhand, we have implemented the UCC, and by making special provisions, the Narendra Modi government has work to keep all the tribal communities out of the purview of the UCC.
2: Rakhne ka kaam Narendra Modi sarkar ne kiya hai.
1: The Home Minister also said the tribal welfare budget, which stood at 28,000 crore rupees during the Congress-led government, has been increased to 1,50,000 crore rupees under the Narendra Modi government. The Quad Foreign Ministers meeting will be held in New Delhi tomorrow. Foreign Minister of Australia Penny Wong, Foreign Minister of Japan Toshimitsu Motegi and US Secretary of State Marco Rubio will participate in the meeting. The External Affairs Ministry said the leaders will exchange views on advancing Quad cooperation across priority areas, review progress on ongoing initiatives and other international issues of mutual concern. External Affairs Minister Dr. S. Jaishankar has said India and the United States have strong interest in combating terrorism in all its forms and manifestations. Addressing the gathering at the 250th Independence Day celebration of the United States

0: said he loves India and even called himself a big fan of PM Modi. Mr. Trump said India can count on him 100%. In IPL cricket, Delhi Capitals defeated Kolkata Knight Riders KKR by 40 runs at Eden Gardens in Kolkata last night. Delhi Capitals set a target of 204 runs for KKR. In reply, KKR scored only 163 runs in 18.4 overs. Benchmark domestic equity indices were trading about 1.2% higher during forenoon trade today amid hopes of a possible agreement to end the US-Iran conflict. The Sensex surged 953 points to 76,368, while the Nifty rose 268 points to 23,987 when reports last came in. The Indian Meteorological Department has issued an orange alert for heatwave conditions today in parts of Delhi, Haryana, Chandigarh and Punjab. Parts of Rajasthan, Madhya Pradesh, Uttar Pradesh, Bihar, Chhattisgarh, coastal Andhra Pradesh, Jharkhand, Odisha and Telangana are also likely to witness severe heatwave conditions during the day. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இனி சங்கீத சாரல். இதில் சீதா துரைசுவாமி அவர்களின் ஜலதரங்க இசை கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். ஸ்ரீமன் நாராயண பௌளி ராகம் ஆதி தாளத்தில் அன்னமாச்சாரியா கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 12:26. நிறைவாக காமாட்சி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. ராகம் சிம்ஹேந்திர மத்யமம், ரூபகதாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை சீதா துரைசுவாமி அவர்களின் ஜலதரங்க இசை கேட்டீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்களின் நினைவிற்கு இந்த அலைவரிசைகளில் இன்று இரவு 9:30 தெய்வீக கனவுகள் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர். வீரராகவன் அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இன்று இரவு 9:30.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜியோ கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டெகோய் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார்.

0: காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.
2: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013ஆம் ஆண்டிலிருந்தே செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது 3 கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்டில் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
0: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
3: நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதில் வந்து இங்கே செல்போன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துறதா பார்த்தேன். இங்கே எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்கே எல்லாமே நல்லபடியாக சொல்லித்தராங்க. இதனால என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமாக சுயதொழில் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லி இங்கே வந்து பயிற்சி எடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்கே உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாயும் டீசல் 99.59 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து

0: தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்தவொரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:50. ஆகாஷ் வாணி. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் இம்மாதம் 27ஆம் தேதி வரை தென் தமிழ்நாட்டின் கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய சூறைக்காற்று வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பினை கேட்டீர்கள். இனி சில மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் AM ராஜா ஜிக்கி பாடியுள்ள பாடல். பாடலை இயற்றியவர் மதிவாணன். இசையமைப்பு MS ஸ்ரீராம்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நிறைவாக மு பகத்சிங் இயற்றிய பாடலை டி ஆர் ரத்னவேலு இசையில் பாடியுள்ளார்கள் கே வீரமணி, டி கே ராதா.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் ஒரு மணி, ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஈ நாம் எனப்படும் தேசிய வேளாண் பொருட்கள் மின் சந்தை திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: ஒரே நாடு ஒரே சந்தை என்ற முன்முயற்சியின் கீழ் நாடு முழுவதும் ஏபிஎம்சி மண்டிகளை ஒருங்கிணைப்பதற்கான 2016 ஏப்ரல் 14 இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு அகில இந்திய டிஜிட்டல் தளம்தான் ஈநாம் என்று அழைக்கக்கூடிய மின் தேசிய வேளாண் சந்தையாகும். வேளாண் பொருட்களின் விலைகளை கண்டறிவதற்கான ஒரு மையப்படுத்தப்பட்ட இணையதளத்தை உருவாக்குவதன் மூலம் நாடு தழுவிய அனைத்து வேளாண் சந்தைகளையும் ஒன்றிணைப்பதற்கான நாம் வலைதளமானது தற்போதுள்ள வேளாண் விளைபொருள் சந்தை குழு, ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை குழு, சந்தை வளாகங்கள், துணை சந்தை வளாகங்கள், தனியார் சந்தைகள் மற்றும் பிற ஒழுங்குபடுத்தப்படாத சந்தைகளை ஒருங்கிணைக்கிறது. இந்த திட்டமானது மார்ச் 2018 தேர்ந்தெடுக்கப்பட்ட 585 ஒழுங்குபடுத்தப்பட்ட மொத்த வேளாண் சந்தை தளத்தை நிறுவுவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. இதன் நோக்கங்கள் வேளாண் பொருட்களின் அகில இந்திய வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையில் ஒரு பொதுவான இணையவழி சந்தை தளம் மூலம் சந்தைகளை முதலில் மாநில அளவிலும் பின்னர் நாடு முழுவதும் ஒருங்கிணைத்தல், சந்தைகளின் திறமையான செயல்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சந்தைப்படுத்துதல் மற்றும் பரிவர்த்தனை நடைமுறைகளை நெறிப்படுத்தி அவற்றை அனைத்து சந்தைகளிலும் ஒரே சீராக்குதல், நுகர்வோர் சந்தைகளை இணைய வழியில் அணுகுவதன் மூலம் விவசாயிகள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு சிறந்த சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகளை உருவாக்குதல், விவசாயிக்கும் வர்த்தகருக்கும் இடையிலான தகவல் சமச்சீரற்ற தன்மையை நீக்குதல், வேளாண் பொருட்களின் உண்மையான தேவையின் அடிப்படையில் சரியான நிகழ்நேர விலை நிர்ணயம் செய்தல், ஏல செயல்முறையில் வெளிப்படைத்தன்மை, இணையவழி பணம் செலுத்துதல். இத்திட்டத்தில் இலவச தர பரிசோதனை மற்றும் தர மதிப்பீட்டை வழங்குவதன் மூலம் விவசாயிகள் தங்களின் உயர்தர விளைபொருட்களுக்கு சிறந்த விலையை பெற முடிகிறது. இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து 23 4 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 1656 மண்டிகள் ஈநாம் இணையதளத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. 2026 பிப்ரவரி 28 நிலவரப்படி 1.80 கோடி விவசாயிகளும் 2.72 லட்சம் வர்த்தகர்களும் ஈநாம் தளத்தில் பதிவு செய்துள்ளனர். 2026 பிப்ரவரி வரை வர்த்தகம் செய்யப்பட்ட வேளாண் விளைபொருட்களின் மொத்த அளவு 13.22 கோடி மெட்ரிக் டன்னாகவும் அதன் மதிப்பு 482,350 கோடியாகவும் உள்ளது. ஈநாம் திட்டத்தின் கீழ் ஈநாம் இணையதளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கு தேவையான சந்தைப்படுத்துதல் மற்றும் அது சார்ந்த உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக மாநிலங்களுக்கு ஒரு மண்டிக்கு ரூபாய் 75 லட்சம் வரை மானியமாக வழங்குகிறது.

0: இதில் தர மதிப்பீட்டு ஆய்வகங்கள், மின்னணு எடை வசதிகள், கணினிகள், அச்சுப்பொறிகள், சுத்தம் செய்தல் மற்றும் தரம் பிரித்தல், பொட்டலமிடல் வசதிகள், மென்பொருள் உள்கட்டமைப்பு, உரம் தயாரிக்கும் அலகுகள் போன்றவை அடங்கும். இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக இணைய வழியில் பணம் செலுத்தப்படுகிறது. இதற்கு எப்படி பதிவு செய்வது? ஈநாம் தளத்தில் பதிவு செய்ய எந்த கட்டணமும் இல்லை. விவசாயிகள் ஈநாம் அதிகாரப்பூர்வ தளம் அல்லது கைபேசி செயலி மூலமாகவோ தங்களது அருகிலுள்ள வேளாண் மண்டிகளில் ஆவணங்களுடன் நேரில் சென்றோ பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஈ நாம் எனப்படும் தேசிய வேளாண் பொருட்கள் மின் சந்தை திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஒடிஷா அண்ட் தெலங்கானா ஆர் ஆல்சோ லைக்லி டு விட்னஸ் சிவியர் ஹீட் வேவ் கண்டிஷன்ஸ் டியூரிங் த டே. Benchmark domestic equity indices were trading around 1.1% higher in afternoon trade today amid hopes of a possible agreement to end the US-Iran conflict. The Sensex surged 845 points to 76,260, while the Nifty climbed 244 points to 23,964 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி,
3: இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் அபிலாஷா.
4: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய நிலையத்திற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்கள பத்தி நிறைய நிறைய சிறப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். தமிழ் இலக்கியங்களை இந்தி மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா நம்மளுடைய மகாகவி பாரதியார், ஔவையார் போன்ற தமிழ் கவிஞர்களுடைய படைப்புகளை இந்தி மொழியில அறிமுகப்படுத்தியதோட தமிழ் இலக்கியங்களை பிற மொழிகளுக்கு மொழி பெயர்க்கிறதுல முக்கியமான நபரா விளங்கக்கூடிய டாக்டர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவங்க தான் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
5: வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 90th வருஷம் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன் இந்த ஆல் இண்டியா ரேடியோ. அந்த டயத்துல என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ பண்றது, அதுல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம்.
4: வணக்கம் மேம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் மேற்கொண்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். பாரதிக்கு கவிமால்யா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழியில இருக்கக்கூடிய பாரதியாருடைய கவிதைகளை வந்து நீங்க இந்தி மொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கீங்க. அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் இலக்கியங்களுடைய பல பாரம்பரியமான விஷயங்களையும் உங்களுடைய எழுத்துல வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்க வெளியுலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக பல நூல்கள் எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த தமிழ் இலக்கியங்கள் மேல ஆர்வம் எப்படி வந்தது, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
5: தமிழ் நம்ம தாய்மொழி தானே, அதனால நம்ம வந்து எப்பவுமே நம்ம தாய்மொழி மேல ஒரு பற்று இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம வீட்டுல தமிழ் தானே பேசுறோம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆர்வம் உண்டு அந்த தமிழ் இலக்கியத்துல. அப்போ சும்மா புக்ஸ் எல்லாம் அப்படியே படிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமா கிராஜுவலா போய் அப்புறம் அந்த சிவசங்கரி கதைகள் என்ன, அத நாவல்ஸ், அது இது எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்போ எனக்கு ரொம்பவே இல்லாட்டாலும் எனக்கு இங்கிலீஷ் சரி, ஹிந்தி சரி, எல்லா லாங்குவேஜோடைய லிட்ரேச்சர், சாஸ்கிரிட் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிட்ரேச்சர்ல அப்படியே மூழ்கி போயிடுவேன். சின்ன வயசுலேருந்து புக்கு படிக்கிற ஆர்வம் இருந்தது. ஸோ இங்கிலீஷ் புக் ஆனாலும் சரி, எதா இருந்தாலும் நான் அப்படியே படிச்சு அதுலயே லயிச்சு போயிடுவேன். நார்த் இந்தியாலேருந்து ஒரு நான் ஹிந்தி படிச்சுட்டு இருக்கேன், எம்ஏ ஹிந்தி எல்லாம் படிச்சு. அப்புறம் செமினார் ஒன்று நடத்தினாங்க. அப்போ ஒரு அதுல வந்து பகத்சிங் பத்தி, மங்கள் பாண்டே பத்திலாம் அவங்க பேசினாங்க. சரி, நம்ம வந்து வாஞ்சிநாதனை பத்தி பேசலாம்னு சொல்லி பேசினேன். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்ணுல தண்ணி வந்துடுது. அப்படி ஒருத்தர் இருந்தாரா, எங்களுக்கு தெரியவே தெரியாது, இவ்வளவு நாள் தெரியாதுன்னு நார்த் இந்தியாலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து ஆச்சரியம், ஓ இவங்களை பத்தி எல்லாம் தெரியாதா இவங்களுக்கு, ஐயோ நம்ம ஊர்ல எவ்வளவு கப்பலோட்டை தமிழ் எல்லாம் நம்ம சினிமாலாம் கூட பாத்துருக்கோம்ல, அப்படியே நம்ம அழுதுறோம் சிவாஜி கிருஷ்ணன் நடிச்சு, அப்படியே கப்பலோட்டை தமிழ் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, செக்க எழுத்து அப்படி எவ்வளவு பெரிய பணக்காரர், எவ்வளவு கப்பல்லாம் ஓட்டிட்டு. சரி, நம்ம வந்து இவங்களை பத்தி எல்லாம் எழுதலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம தமிழ்நாடுக்கே சுதந்திரத்தா சேனானி அப்படின்னு ஒரு புக் எழுதினேன். சோ அந்த புக்குக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ், அவங்க ஸ்கூல்ல எல்லாம் கூட சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. சோ இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்ல இருந்து அவார்டு கூட கிடைச்சிருக்கு. சோ இது வந்து நம்மள ஒரு ஊக்கமா இருக்கு நினைக்கிறேன். நான் நம்மளுக்கு ஊக்கிச்சானா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதுவோம் இல்லையா. சோ அப்படியே எழுதிண்டே போயிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் 2014ல எழுதினேன் இதை, 2018ல இத புக் செலக்ட் ஆச்சு, அப்புறம் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இது மாதிரி எழுதிண்டே போனேன். டெலிபோன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிருக்கேன். அதுல வந்து நான் ஹிந்தி ஹிந்தியை டீச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஹிந்தி டீச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க, என்ன பார்ட் டைம் ஹிந்தி டீச்சராக போட்டிருந்தாங்க, அஃபிஷியல் லாங்குவேஜ் டீச் பண்ணோம், எதுக்கு மேடம் எங்க மேல ஹிந்தி போத்துறீங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படிலாம் நினைக்காதீங்க, எல்லா லாங்குவேஜும் ஒரு ட்ரெஷர் நினைங்க, எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரியாமலே நிறைய

ஏ சிமிலர் வேர்ட்ஸ் நீங்கள் இருக்குது, ஹிந்திலையும் தமிழ்லையும் இருக்குது. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்லேயே நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. சூரியனுக்கு என்ன சொல்கிறீங்க? சூரியன் அதே தான், சூரியன் அதே புஸ்தகம், அதே புஸ்தக தான் ஹிந்தியில் சூரிய புஸ்தகம் அதெல்லாம். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குதுன்னு சொன்னோடனே நான் வந்து டெய்லி எழுதி வச்சுப்பேன் அந்த வேர்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா அதை ஒரு புக்காக போட்டேன், சப்த சங்கம், சிமிலர் வேர்ட்ஸ், தமிழ்லையும் ஹிந்திலையும் இருக்கிற சிமிலர் வேர்ட்ஸ். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் புக். முதல் முதல்ல அந்த புக்கை தான் எழுதினேன். அது என்னன்னா, எல்லா ஹிந்தி ஒர்க் ஷாப்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தி ஒர்க் ஷாப்ஸ்ல எல்லாம் இதுக்கு ஒரே டிமாண்ட். அதெல்லாம் எனக்கு ஒரு உந்துதல் ஆச்சு, நல்லா எழுதுறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாச்சு. அதனால நான் ஃபர்ஸ்ட் புக் அது வந்து யூபி கவர்னர் வந்து அது அவர் கையால் ரிலீஸ் ஆகி இதாச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் மூமேதா சார் வந்து எனக்கு கவிதை, அவரோட புக்ஸ் யாரோ சொல்லியிருக்காங்க அவருக்கு, அவர் கொண்டு வந்து எங்கிட்ட புக்கை கொடுத்துட்டு இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்புறம் தான் அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்ச விஷயம்லாம் எனக்கு தெரியும். அப்போ அவர் வந்து கண்ணீர் பூக்களை கொண்டு வந்து கொடுத்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்னார். மனிதனை தேடி அது ரெண்டையும் நான் ஹிந்தியில் பண்ணியிருக்கேன். அஸ்ரு புஷ்பு மாணவிக்கு கோஜ்மெண்ட்டு.

0: மூ மேத்தாவுடைய இரண்டு நூல்களை வந்து நீங்க மொழிபெயர்த்த விஷயத்த வந்து சொன்னீங்க. அதுலயும் குறிப்பா மூ மேத்தா அவர்களே வந்து உங்களுடைய வீட்டிற்கு வந்து இந்த இரண்டு புத்தகங்களை மொழிபெயர்ப்பு செய்யறதுக்காக கொடுத்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும் போது. எனக்கு நீங்க பேசும்போது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இன்னைக்கு இந்த அளவிற்கு நீங்க வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் எழுதியிருக்கீங்க. இந்த படைப்புகளுக்கு எல்லாம் ஒரு அச்சாணி கொடுத்துருப்பாங்க இல்லையா? பொதுவா தமிழ்ல சொல்லுவாங்க, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தூண்டுகோலா இருந்திருக்கும் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: நான் எம்ஏ ஹிந்தி ஆல்ரெடி படிச்சதுனால அங்கே டிபார்ட்மெண்ட்ல டீச்சர்ஸ் தேவைப்பட்டது, பார்ட் டைம் ஹிந்தி டீச்சரா அவங்க வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஸோ அவங்க என்ன வந்து போட்டாங்க, நாமினேட் பண்ணினாங்க 3:30 to 5 டெய்லி கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த கிளாஸ்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அஃபிஷியல்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வருவாங்க படிக்கிறதுக்கு, ஹிந்தி படிக்கிறதுக்கு. அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டு, அவங்களுக்கு வந்து நிறைய கிராண்ட் அதெல்லாம் கூட கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க படிச்சு ஆகணும், கம்பல்சரி தான். ஸோ அவங்களுக்கு ஆனால் தான் ப்ரமோஷனே தேல் பிகம் எலிஜிபிள். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஹிந்தி கிளாஸ் படிக்கிறதுக்கு வருவாங்க. அண்ட் இன்னொரு என்ன விஷயம்னா, ஆக்சுவலி அவங்களுக்கு ஏன் அப்படி பிடிக்காதுன்னா, கொஞ்சம் 6 months அவங்களுக்கு ஆல்பபெட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு சென்டென்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடணும் அவங்கள நம்ம அப்படி. அப்போ அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இவ்வளவு ஸ்பீடா நம்ம எடுத்தா தான் அவங்களுக்கு அந்த லெவல்ல வர முடியும். உங்களை அறியாமலே நீங்க நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, நீங்க இப்ப தமிழ் பேசும் போதேன்னு சொல்லுவேன். இப்ப இந்தியன் லாங்குவேஜ் எல்லாம் ஒரே இது சிமிலர் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ நான் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுப்பேன். இன்னைக்கு இந்த வேர்ட்ஸ்ல வந்து வந்தது கான்ட்ரவர்சி வந்தது, டிஸ்கஷன் வந்தது. ஸோ அதெல்லாம் எழுதி எழுதி வச்சுட்டு பேப்பரா எழுதி வச்சுப்பேன். என்னோட டாட்டர் பார்த்தா, என்னம்மா இந்த மாதிரி எதுக்கு நீ பேப்பர்ல நிறைய விட்டு விட்டா எழுதி வச்சிருக்க, நிறைய வேர்ட்ஸ் எழுதிருக்கேன், இதெல்லாம் சேர்த்து ஒரு புக்கு போடேன் அப்படின்னு சொன்னா. சரி அப்புறம் தான் சரி நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்தது. சரின்னு பார்த்தா 1500 வேர்ட்ஸ் வந்துடுது. அப்போ அதெல்லாத்தையும் சேர்த்து சப்த சங்கம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டேன். அதுல வந்து எல்லாமே சிமிலர் வேர்ட்ஸ் இன் தமிழ் அண்ட் ஹிந்தி. ஸோ இது போட்ட உடனே ரொம்பவே இதுக்கு டிமாண்ட், இப்போ எனக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட் ஆச்சு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் மூமேத்தா சார் வந்து அவரோட புக்ஸை கொண்டு வந்து கொடுத்து அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் அந்த புக்கு பப்ளிஷ் ஆகும்போது அவரே அதுக்கு ஃபோர்வேர்டும் எழுதி கொடுத்து, ரொம்ப அழகான ஃபோர்வேர்டு எழுதி கொடுத்துருக்காரு. அவர் மறக்கவே முடியாது. அவருக்கு என்றைக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் அது வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன், போய்ட்ரி டிரான்ஸ்லேஷன், போய்ட்ரி டிரான்ஸ்லேஷன் பண்ணது கிடையாது. அது வரைக்கும் நான் ஒரிஜினல் போய்ட்ரி எழுதியிருக்கேன், மனதின் வீணை நாதம் அப்படின்னு மன்கி ஜங்கார்னு ஒரிஜினல் போயிட்ரி எழுதியிருக்கேன் ஹிந்தியில. பட் தமிழ்லேருந்து ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகுமே அப்படின்னு நினச்சிட்டு நான் ட்ரை பண்ணினேன். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. இதுக்கு வந்து நம்மளுக்கு தமிழ் வளர்ச்சி துறைன்னு இருக்கு, அங்கேருந்து கிராண்ட் கூட கிடச்சது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு எனக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது.
0: சிறப்பு மேம், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசும்போது உங்களுடைய அந்த மொழியினுடைய ஆர்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்களுக்கு ரொம்பவே தெரியுது. அந்த ஆர்வத்தினால தான் இவ்வளோ விஷயங்கள் இந்த படைப்பு வந்து இந்த உலகிற்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது மேம். பாரதிக்கு காவியமாலா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாருடைய கவிதைகளை இந்தி மொழியில வந்து நீங்க மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கீங்க. பாரதியாருடைய கவிதைகளை நீங்க இந்தி மொழியில மொழிபெயர்ப்பு செய்யும் போது நீங்க ஏதாவது சவால்கள் சந்திச்சுவீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: சவால்கள்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம் இருக்குது, அதை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நம்ம ஃபுட்நோட் மாதிரி எழுதி எந்த கான்டெக்ஸ்டில் அவர் அப்போ எழுதினாருங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு.
0: சிறப்பு மேம், இப்போ பாரதியாருடைய பாடல்கள்ல முழுமையா நீங்க இது பண்ணிருக்கீங்களா இல்ல குறிப்பிட்ட ஏதாவது பாகங்கள் பண்ணிருக்கீங்களா?
1: அதாவது நான் பாகங்கள் தான் பண்ணிருக்கேன், ஏன்னா அவருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ் நான் பண்ணல. ஒரு 30 கவிதைகளை மாத்திரம் எடுத்து எழுதியிருக்கேன், ஆனா அதை வந்து நான் பாகமா பிரிச்சிருக்கேன். பக்தி இலக்கியம், மகளிர் பத்தி எழுதினது, தமிழ்நாட்டை பத்தி எழுதினது, தேசப்பற்று பத்தி எழுதினதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 தான் எழுதி மொத்தம் 30 கவிதைகளை தான் நான் பாரதியார் கவிதை பாரதிக்கு காவியமாலாங்கிற பேர்ல ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன்.
0: நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசும்போது ஒவ்வொரு உங்களுடைய புத்தக பயணத்திற்கும் அது கூடவே கோர்வையா இன்னொரு விஷயமும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மொழியில இருக்கக்கூடிய விஷயங்களை மற்றொரு மொழிக்கு நம்ம வந்து மொழிபெயர்ப்பு செய்யறோம். அப்போ வந்து ஏதாவது கடினமான விஷயங்கள் நீங்க பாத்திருக்கீங்களா எப்படிங்க மேம்?
1: நம்ம கலாச்சாரத்தை வந்து அங்கே கொண்டு போகிறது தான் என்னுடைய மெயின் இது. இப்போ நான் வந்து சாகித்ய சேத்துன்னு சொல்கிறாங்க என்ன, அதாவது பிரிட்ஜ் பிட்வீன் த 2 லாங்குவேஜஸ். ஸோ நிறைய இடத்துல அவங்கெல்லாம் சொல்லும்போதே சாகித்ய சேத்துங்கிற மாதிரி என்ன பிரிட்ஜாக நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து மீனாங்கிற ஒரு புக்கு ஒன்று எழுதினேன். எங்கள் அம்மாவுடைய லைஃப் நினச்சா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். அவங்க நேராக திருநெல்வேலியில் பிறந்து

நேரம் நார்த் இந்தியா, எங்க அப்பா ஏர்போர்ஸ் இருந்தாரு, நேரம் நார்த் இந்தியால போய் செட்டில் ஆன உடனே இங்க உள்ள கல்ச்சரை அவங்க கொஞ்சம் கூட விடல, அது அப்படியே அடாப்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணாங்க. அதனாலதான் எனக்கு எல்லாமே தெரியும். நம்ம கிராமிய பாடல்கள், நம்ம கல்யாணங்களுக்கும் போது பாடுறது, நம்ம சீமந்த அந்த மாதிரி வளகாப்பும் போது பாடுற பாட்டுகள், இல்லைன்னா ஒரு பொங்கல் போது, அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பாடுற பாட்டுகள் எல்லாம், கோலாட்டம் கும்மி எல்லாம் அடிச்சுட்டு பாடுவாங்க, அப்படி எல்லாம் கொண்டாடுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் கூட நான் வந்து மீனான்னு ஒரு நாவல் எழுதி, குறு நாவல் எழுதி, அதுல இதெல்லாம் கூட இன்கார்பரேட் பண்ணி அதை வந்து நான் ஹிந்தியில அதனுடைய மொழிபெயர்ப்பு பண்ணி அதை எடுத்துன்னு போயிருக்கேன். ஸோ நார்த் இந்தியா காரங்க நிஜமாவே அதை படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, நம்ம கல்ச்சரை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்கிறது அப்போதான் தெரிஞ்சது.

0: இப்போ மொழிபெயர்ப்பு நீங்க செய்யும் போது வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா, இல்ல நம்மளுடைய இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய உணர்வுகள் ரொம்ப முக்கியமா, அதை எந்த அளவுக்கு நீங்க கவனத்துல கொண்டு நீங்க இந்த மொழிபெயர்ப்புகளை செஞ்சீங்க மேம்?
1: இல்ல, இது ரெண்டுமே தான் முக்கியம். வார்த்தைகளை வந்து நம்ம தப்பா போட முடியாது. அழவள்ளியப்பாவுடைய கவிதைகளை பண்ணினேன், தோந்து வாலே கணபத்தின்னு சொல்லி பண்ணினேன். சோ அதுல வந்து அவங்க எல்லாம் வந்து நம்ம அல்வா போல மாம்பழம் அப்படின்னு எழுதியிருக்காரு. சோ அவங்க சொன்னாங்க, அல்வா போல மாம்பழம், மாம்பழம் வந்து அல்வா போல இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் அது தெரியாது, அப்படி கம்பேர் பண்ண மாட்டாங்க. சோ அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து தேன் போல மாம்பழம் தானே எழுதணும், நீங்க எப்படி அல்வா போல மாம்பழம் எழுதியிருக்கீங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன், எனக்கு ஒரு ரைட்டும் கிடையாது சார், அந்த கவிஞர் என்ன எழுதியிருக்காரோ அது அப்படியே எழுதுறதுதான் என்னோட வேலை, கை வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஐ எம் ஒன்லி டிரான்ஸ்லேட்டர், ஐ எம் நாட் அன் ஒரிஜினல் கிரியேட்டர். அதனால நான் அவர் என்ன எழுதினாரோ அதை தான் நான் எழுதுவேன், அல்வா போல தான் மாம்பழம், அல்வா போல மாம்பழம் தான் நான் எழுதுவேன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சேன். சோ அந்த மாதிரி தான் இருக்கு அந்த புக்ல, அப்படிதான் அல்வா போல மாம்பழம், அல்வா ஜேசா ஆம் அப்படிதான் எழுதியிருக்கேன்.
0: ஓகே மேம், நீங்க நேரிட்ட சவால்களையும் எங்களுக்கு சொல்லிருக்கீங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொன்னா, நீங்க படைத்திருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல எந்த படைப்ப தமிழ் மொழியிலிருந்து நீங்க மொழிபெயர்க்கிறது உங்களுக்கு சவாலா இருந்துச்சு?
1: சங்ககால தமிழ் இலக்கியம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே கஷ்டம். இப்ப நம்ம பேசுற தமிழே கிடையாது அது இல்லையா. சோ அத வந்து நான் ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணினேன். எனக்கு அவ்வியா ரொம்ப பிடிக்கும். இப்ப நார்த் இந்தியால கபீர் தாஸ்னு இருக்காரு, அவரோடதான் எல்லாருமே படிக்கிறாங்க. கபீருக்கு தோஹே ரெண்டு ரெண்டு கப்ளெட்ஸ் ரெண்டு ரெண்டு வரிக்கே இருக்கும். சோ அந்த மாதிரி அவ்வையாரும் அதே மாதிரி தானே எழுதியிருக்காங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட படிக்கிறாங்களே, ஆதிகாலத்திலேயே இருந்திருக்காங்க, எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாலே இருந்திருக்காங்க. கபீர் எல்லாம் வந்து அப்புறம் தான் வந்திருக்காரு. சோ அதை நம்ம கொண்டு போகணும்னு நினைச்சுட்டேன் மனசுல. அவங்க யோகா பக்தி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி அவங்க எழுதியிருக்காங்க. அதை வந்து நம்ம படிச்சு அதை கிரகிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கரெக்டான வேர்ட்ஸை போட்டு கொஞ்சம் கூட மாறாதைக்கு அதனுடைய அவங்களோட ஸ்பிரிட், அவங்க எந்த இதுல எழுதினாங்களோ அதனோட பாவங்களையும் அதையும் அப்படியே நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. முதல்ல அந்த புக்ஸே கிடைக்கல, அதுக்கப்புறம் புக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை படிச்சு அதுக்கப்புறம் அதனுடைய கவிதை நயத்திலையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன மீன் பண்ணினாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கிறதையும் டீட்டெயிலா அதையும் கீழே எழுதி ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஔவையார் தனி பாடல்லாம் கூட அதே ஒரு 150 பக்கத்துக்கு மேல வந்தது. கதைகள் வெவ்வேறு கதைகள் இருக்கு, ஒவ்வொரு கான்டெக்ட்லயும் அவங்க எப்படி ஒரு கவிதை சொன்னாங்க அங்க, அதெல்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. படிக்க படிக்க நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்ததுனால அது எழுதியிருக்கேன். அது நான் கட்டாயம், இது இப்பதான் வந்திருக்கு, புதுசா எழுதியிருக்கிற புக் இதுதான். 5 வருஷம் ஆச்சு இதை எழுதுறதுக்கு, சரியா எழுதுறதுக்கு. இது ஆக்ரால வந்து கேந்திரிய ஹிந்தி சன்ஸ்தான் அங்க வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த புக்கு. இனிமே தான் இது டிஸ்கஷனுக்கு இனிமே எடுத்துக்க போறாங்க. இப்போ ரீசெண்டா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இப்போ அடுத்த வாரம் மாதிரி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஸோ நிறைய பேருக்கு போய் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் என்னோட ஆர்வம்.
0: கண்டிப்பா எங்களுடைய நிலையத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த புத்தகம் ஒரு பெரிய அளவிற்கு மக்களால படிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம். மேம், இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ் இலக்கியத்தை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க?
1: தமிழ் இலக்கியம் வந்து என்ன இலக்கியமானாலும் அது வந்து ஒரு புதையல், பணம் மாத்திரம்தான் புதையல், அது மாதிரி நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு பணம் மாத்திரம்தான் வேணும் வேணும் நினைக்கக்கூடாது. நம்ம மனசுக்கும் திருப்தி இருக்கணும் இல்லையா. இப்போ பணத்தை மாத்திரம் நிறைய வச்சுட்டானா என்ன பண்ண முடியும், சாப்பிட்றது ஓரளவு தான் சாப்பிட முடியும். ஆனால் வந்து நம்மளுக்கு மனசுக்கு வந்து திருப்தி கொடுக்கறது வந்து நிறைய படிக்க படிக்க படிக்க, எப்படி வாய்க்கு வந்து ஒரு இனிப்பு சாப்பிட்டா எவ்வளவு நம்மளுக்கு அமுதம் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி. அதனால தான் நான் ஔவையாருக்கே அமிர்த வாணின்னு கூட வச்சிருக்கேன் அதுக்கு பேரு, அவையாரோட. பட் வந்து இலக்கியம்ங்கிறது வந்து நம்ம ஊரை ஊரை ஊத்து மாதிரி பெருகிட்டே இருக்கும், அது எடுத்துட்டே இருக்கலாம். அது மாதிரி எவ்வளவு நீங்க படிச்சுட்டே இருக்கீங்களோ அவ்வளவு உங்க நாலேஜும் வளரும். 4 பேருக்கு பேசுறதுக்கு எல்லாம் கூட உங்களுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லும் போது. எவ்வளவோ இருக்கு இந்த உலகத்துல வந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு இருக்கா, நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நினைச்சோமே. இப்போ பிரசன்ட் ஜெனரேஷன் அப்படிதான் நினைக்கிறாங்க, இந்த கூகுள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுது. அப்படி கிடையாது. இதெல்லாம் படிச்சானா அவங்க எவ்வளவு அனுபவம் இருந்தா அவங்களால அப்படி பேசியிருக்க முடியும். எப்படி ஔவையார்லாம் கூட அந்த சங்க காலத்துல எவ்வளவு வருஷம் முன்னாலே இருந்தவங்க, அவங்க ராஜாக்கெல்லாம் கூட அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீ வந்து கம்பெனியே கூட சொல்லியிருக்காங்க, ஒரு டெய்லர் பேர்டு வந்து அது வீவ் பண்ணும், அதனோட நெஸ்டை வீவ் பண்ண தெரியும், அவ்வளவுதான் தெரியும் அதுக்கு. உனக்கு வந்து போயிட்ரி மாத்திரம் தான் எழுத தெரியும், உனக்கு எல்லாம் கூட தெரியுமா, நீ எதுக்கு பெருமைப்படுற, ராஜா வந்து உன்னை வந்து என்கரேஜ் பண்றாரு, உன்னை இது பண்றாருன்னு சொல்லி நீ வந்து பெருமைப்படாதேன்னு கம்பெனியே கூட அவங்க தட்டி கேட்டிருக்காங்க. மத்தவங்களெல்லாம் நீ சமமான மதிக்கணும், மத்தவங்கலாம் கூட நல்லா எழுதுறாங்க. அப்போ ஒருத்தரும் ஒரு இப்ப டிராமால ஒருத்தர் நல்லா எழுதுவாங்க, ஒருத்தர் வந்து போயிட்ரி நல்லா எழுதுவாங்க. அந்த மாதிரி இலக்கியத்துல

எவ்வளோ இது இருக்கு, விதங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் ஸ்பெஷலைஸ் ஆகுவாங்க. அதனால யாருமே பெருமை பாலனம் கொள்ளக்கூடாதுன்ட்டு அவங்க நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கும்போது தான் நம்மளுக்கே தெரியும், கற்றது கை மண்ண அளவு கல்லாதீன்னு நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும், படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் என்னுடைய அட்வைஸ்.

0: மேம், இப்போ நிறைய புத்தகங்கள் நீங்க வெளியிட்டிருக்கீங்க, அதுல குறிப்பா உங்களுடைய மனம் கவர்ந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளுடைய எழுத்துக்களே நமக்கு சில நேரத்துல வந்து மனம் கவர்ந்த எழுத்துக்களா மாறும் இல்லையா, அந்த பட்டியல்ல இருக்கக்கூடிய சில புத்தகங்கள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க.
1: இப்போ நான் வந்து ஒரிஜினலா ஹிந்திலேயே கூட எழுதுறேன் நிறைய. இப்போ சுந்தரி கா சப்னா ஒரு அந்நிய கஹானியான்னு சொல்லி என்னுடைய படைப்பு ஒன்று இருக்கு. அது வந்து ஹிந்தியில நான் என்னுடைய சொந்த கதைகள் எல்லாம் எழுதியிருக்கேன், நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி இதுல கதைகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிவசங்கரின்னு ஒரு ரைட்டர் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்ல ரொம்பவே ஃபேமஸ், அவங்கள மாதிரி பெரிய ரைட்டர் உடைய தொடர்பு எனக்கு இருந்தது. ஏன்னா நான் வந்து என்னுடைய தீசிஸே நான் பிஹெச்டி பண்ணும்போது அவங்களுடைய கதைகளை தான் நான் பண்ணியிருக்கேன். மனு பண்டாரி நார்த் இந்தியன் ரைட்டர் அண்ட் இங்க இருக்கிற சிவசங்கரிங்கிற ரைட்டருடைய கதைகள்ல இருக்கிற ஸ்டோரிஸ்ல சோசியல் ப்ராப்ளம்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய தீசிஸ் அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி, ஸோ அதுதான் என்னுடைய டாப்பிக்காக இருந்தது. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணினாங்க. அப்புறம் அவங்கள வந்து நான் இன்டர்வியூ கூட பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அவங்களுடைய கதைகளையும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் அவங்கள முதல்ல தெரியறதுக்கு முன்னாலேயே நான் நிறைய கதையெல்லாம் அவங்களோடய படிச்சிருக்கேன், ஸ்டோரிஸ்லாம். ஸோ அவங்கள வந்து பரிச்சயமானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால ஜமானா பத்லேகான்னு சொல்லி அவங்களுடைய கதைகளை வந்து நான் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். மனு பண்டாரின்னு நார்த் இந்தியன் ரைட்டர், அப்புறம் அவங்க ரெண்டு பேருடைய பார்த்தா வியூஸ் எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. இப்போ இந்த அவங்களுடைய சிமிலாரிட்டிஸ் எல்லாம்

0: எடுத்து ஒரு புக்காக போட்டதுக்கு எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிராண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த புக்காக பப்ளிஷ் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம 63 பற்றி எழுதலான்னு தோணித்து,
1: 63
0: நாயன்மார்களை பற்றி எழுதலாம். ஏன்னா அவங்கள தானே ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் சிவனை வந்து எடுத்துகிட்டு போகும்போது புறப்பாடெல்லாம் கொண்டு போகும்போது முதல்ல இவங்களை தான் ஃபஸ்ட்டு கொண்டு போகிறாங்க. இவங்க என்னென்னா யார் வேணா இருக்கலாம், கண்ணப்ப நாயனாரா இருக்கலாம், அவர் வந்து ஒரு காட்டுவாசியா இருப்பாரு, அவரும் இருப்பாரு, பெரிய பெரிய அப்பர் திருஞான சம்பந்தர் அவங்களாம் இருக்காங்க. எல்லா விதமான ஆட்களும் அவங்க வந்து அவங்களுடைய டோட்டல் டிவோஷன், கம்ப்ளீட்டா பக்தி, அவங்களுடைய பக்தி எப்படி மனசார அந்த சிவனை வேண்டிட்டு அவங்களுக்கு எப்படி அவர் ஐக்கியமாயிட்டாங்க, சிவனுடைய ஐக்கியமாயிட்டாங்க. ஸோ அந்த 63 நாயன்மாருடைய கதைகளை சரித்திரத்தை வந்து நான் ஹிந்தியில் தமிழ்நாடுக்கே சைவ சந்த் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச, நம்ம பண்ணியிருக்கோம் ஏதோ ஒன்று அவங்கள நார்த் இந்தியா அவங்களாம் ரொம்பவே. இப்போ கூட எனக்கு எங்கேருந்தெல்லாமோ ஃபோன் வந்தது, மதுரால இதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்திருக்காங்க, நான் ஒரு செமினாருக்கு போகலை, அங்கே எங்கேருந்தெல்லாமோ எனக்கு ஃபோன் வந்து தமிழ்நாடுக்கு சைவ சந்தை பற்றி நாங்கள் படித்தோம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய கல்ச்சர் பத்தி தெரிய வருதுங்கிறது என்னுடைய கைங்கரியமா நினைக்கிறேன் நான்.
1: சிறப்பு மேம், ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து கேட்கும் போது. இப்போ உங்களுக்கு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு, அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க.
0: நான் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணுறது வந்து ஒரு 2000s பண்ணிகிட்ருக்கேன். இந்த சப்த சங்கம்ங்கிறது வந்து 2000s ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாலேருந்தே கூட நிறைய செமினார் இதெல்லாம் வாஞ்சிநாதன் பற்றி பேசினது அதெல்லாம் ஸ்பீச்செல்லாம் கொடுத்துருக்கேன். தவிர புக் இந்த கிராண்ட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி தமிழ் வளர்ச்சி துறைன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் நீங்கள் இவர் மூமேதா சார் வந்து புக்கை கொடுத்துட்டு சொன்னார், நீங்கள் புக்கு போடுறதுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் வந்து தமிழ் வளர்ச்சி துறைன்னு இருக்குது, நீங்கள் அங்கே போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராண்ட் கிடைக்கும் புக்கு பப்ளிஷ் பண்றதுக்குன்னு சொன்னாரு. சரி, அப்படிதான் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னே எனக்கு தெரியும். அப்புறமா எனக்கு வந்து அந்த சுதந்திர தியாகிகள் பத்தி போட்டேன் இல்லையா, தமிழ்நாட்டின் சுதந்திர தியாகிகள் பத்தி, தமிழ்நாட்டை சுதந்திரத்தா சேனானிட்டும், அதுக்கும் அங்க காமு சேகர்ங்கிறவர் வந்து ஃபோர்வர்டும் கொடுத்து எனக்கு கிராண்டும் கொடுத்தாங்க. அப்புறமா அந்த அசுர புஷ்புன்னு அந்த கண்ணீர் பூக்கள், அதுக்கு மூமேதா சாரே ரொம்ப நல்லா ஃபோர்வேர்டு எழுதி கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு புக்கு போடுறது கூட இதை நம்மளுக்கு ஒரு ரிவார்டு மாதிரியே, நான் அவார்டு மாதிரியே நினச்சேன், இதே கூட ஒரு அவார்டு மாதிரி இருக்கே, இவங்க நம்மளோ அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறாங்களே, நம்ம தமிழ் கல்ச்சரை வந்து நம்ம நார்த் இந்தியா கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. அப்புறமா நிறைய இப்படி அழவள்ளியப்பா புக்குன்னு இது நிறைய தமிழ் கல்ச்சரெல்லாம் அங்கே எழுதினோடனே அவங்க வந்து எல்லாத்துக்கும் கிராண்ட் கொடுத்தாங்க. அப்புறமா திடீர்னு ஒரு நாளைக்கு சொன்னாங்க, நீங்க இவ்வளவு வருஷமா எழுதிட்டு இருக்கீங்களே, அப்படி அந்த பிரைஸ் இருக்கு, அதுக்கு நீங்க அந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்களே எனக்கு ஃபார்ம் எடுத்து கொடுத்தாங்க, டிரான்ஸ்லேட்டர் அவார்டு. அதுக்கப்புறமா அவங்களே கூப்பிட்டு சொன்னாங்க, இப்போ உங்களோட நேம் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஒர்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்சதே இந்த தமிழ் அண்ட் ஹிந்தி அதை டிரான்ஸ்லேட் பண்றது தான், நம்ம வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தொழில பண்ணிட்டு இருக்கணும், டிரான்ஸ்லேஷன் பிடிச்ச வேலை தான் இது, அவார்டுக்கு செலக்ட் ஆயிருக்குன்னு சொன்னோடனே ரொம்பவே மகிழ்ச்சியாச்சு. அதுவே சீஃப் மினிஸ்டர் கையால எனக்கு கொடுத்தாங்க, நம்பவே முடியல, இப்படிலாம் கூட நம்மளுக்கு நடக்குமா லைஃப்லன்னு சொல்லி அது ஒருவே ரொம்ப என்னுடைய பாக்கியமாக கருதுறேன். நம்ம ஏதோ பண்ணுறோம் பட் அதுக்கு வந்து ரெக்கக்னிஷன் கிடச்சானா நம்மளுக்கு ரொம்பவே உற்சாகமாக இருது, இன்னும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இப்போ நான் அந்த ஓஏஆர் பண்ணியிருக்கேன்.
2: இதுவரை எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் அபிலாஷா. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aichennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலுவுடனும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணா கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அது சார்ந்த வழக்குகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் வழக்குகள் முறையாக நடத்தப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51ஆவது கூட்டம் நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளதையொட்டி இது தொடர்பாகவும் முதலமைச்சர் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற 76ஆவது நாளில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வரும் ஜூன் முதல் வார கோடை வெயில் நிலைமை குறித்து வானிலை மையத்திடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்த அறிக்கையின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், மாணாக்கர் சம்பந்தப்பட்ட எந்த திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். போக்சோ சட்டங்கள் குறித்து அதிக அளவில் விழிப்புணர்வு பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திறமையான விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு வீரர்கள் சிரமமின்றி தன்னை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டரங்குகள், பயிற்சி கூடங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ஆர்வமுடைய 2 வீர வீராங்கனைகளுக்கு 580,000 ரூபாய்க்கான காசோலையையும் அமைச்சர் வழங்கியுள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு மேற்கொண்ட விசாரணை அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறிழைத்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்.
1: நியாயமான விசாரணை நடக்கும், தவறு நேரும் பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனைகளுக்கு வென்டிலேட்டர், நிறைய ஆக்சிஜன், மின் சப்ளை தேவைப்படுது. அதனால இந்த மாதிரி ஃபியூச்சர்ல தடையற்ற மின்சாரம் அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைகளுக்கும் சென்றடையணுங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனோட அது பண்ணுங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. ஆல்ரெடி இபி மினிஸ்ட்ரியும் செக்ரட்டரியும் பேசியிருக்கோம். இனிமேல் வருங்காலத்தில் இது மாதிரி தடை ஏற்படாம நான் பார்த்துக்கோம்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 2

0: பத்ம விபூஷன், 6 பத்மபூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகளை அவர் வழங்க உள்ளார். இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல்கட்டமாக 66 பேருக்கு விருதுகளை இன்று அவர் வழங்குகிறார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதை அடுத்து லிட்டருக்கு பெட்ரோலின் விலை 2.61 ரூபாய் காசுகளும் டீசல் விலை 2.71 ரூபாய் காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107.77 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் 99.55 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து தன்னிச்சையாகவும் வலிமையுடனும் செயலாற்றக்கூடிய புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி PS நரசிம்மா, அலோகராதே ஆகியோர் கொண்ட அமர்வு இவ்விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையும் மத்திய புலனாய்வு முகமையும் பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே வினாத்தாள் கசிந்த விவகாரத்திற்கு பின்னரும் தேசிய தேர்வு முகமை பாடம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்காலங்களில் நீட் தேர்வை கண்காணிப்பது குறித்து முன்னாள் இஸ்ரோ தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் தேசிய தேர்வு முகமை வரும் வியாழக்கிழமைக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 3 நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து 22 லட்சம் மாணாக்கரின் உரிமைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாய விலை கடைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். வரும் 28 நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான கியூட் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறுதேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் வரும் 17 வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வனத்துறையின் கீழ் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் மே 31 வரை கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். பில்லரா, குணா குகை, பயன்மர சோலை உள்ளிட்ட பகுதிகளில் QR கோடு மூலம் கட்டணம் வசூலிப்பதில் தாமதம் ஏற்பட்டு கடந்த 20 கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். கடலூர் மாநகராட்சி, நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, விருதாச்சலம், சிதம்பரம் நகராட்சி பகுதிகளில் உள்ள இந்த 6 உணவகங்களும் முதலமைச்சரின் உத்தரவிற்கு ஏற்ப சீரமைக்கப்பட்டு குறைந்த விலையில் சுகாதாரமான உணவுகளை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 27 நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் ஏரி, குளங்களில் வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுக்க இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளின் நிலங்களை செம்மைப்படுத்தவும் மண்பாண்டங்கள் செய்யவும் தங்களது வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள அரசுக்கு சொந்தமான ஏரி குளங்களில் உள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளவும் ஏரி குளங்களின் ஆழத்தை அதிகப்படுத்தவும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கான பயன்பாடு, நிலம் அளவு ஆகியவற்றை இணையதளம் மூலம்

0: பதிவு செய்து வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, தேனி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் குகேஷ், பிரக்ஞானந்தா, திவ்யா தேஷ்முக், கொனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலிமையாகவும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90.
3: நாடக வேந்தர் அவ்வை சண்முகம் அவர்களின் மகன் கலைமாமணி டி கே எஸ் கலைவாணன் பேசுகிறேன். என் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்களும் அவர் இளவல் டி கே பகவதி அவர்களும் இன்னும் பலரும், குறிப்பாக எஸ் வி சகசரநாமம், எஸ் வி சுப்பையா, மனோரமா, நடிகர் திலகம் அவர்கள் என்று ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டியலே இருக்கிறது. அவர்கள் அனைவரும் வாளரின் நாடகங்களிலே நடித்திருக்கிறார்கள். வாசவன், அகிலன், பி எஸ் ராமையா, இன்னும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களெல்லாம் வானொலிக்காக நாடகங்களை எழுதி தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பிரபல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். அத்தகைய மிக அற்புதமான நாடகங்களை வானொலியில் கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் நான். உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக அந்த காலம் திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. பாரதியின் வார்த்தைகளில் சொல்வதானால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. வாழ்க.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:10 FM கோல்டு 100.1 MHz இளைய பாரதம் நிகழ்ச்சியில் AI ஆடிட் இந்தியாஸ் நியூ எரா எஸ் பத்மபிரியா வழங்கும் உரை, ஹவு நேச்சர் பில்ட்ஸ் ஸ்ட்ரென்த் இன் சைலன்ஸ் உரை வழங்குபவர் ஜி மதுமதி, வென் உமன் ரைஸ் இந்தியா ஷைன்ஸ் வி வர்ஷினி வழங்கும் உரை ஆகியன இடம்பெறும் இன்றிரவு 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில்.

இன்று மாலை 5 மணிக்கு இந்த அலைவரிசையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் குடிமை விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பத்ம விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.

பொன்னியின் செல்வன் 2 படத்திற்காக ஒலித்தது சக்தி ஸ்ரீகோபாலனின் குரல். இனி கீர்த்தனா அரோரா பாடியுள்ள பாடல் கேட்கலாம், கல்யாண சமையல் சாதம் படத்திற்காக.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 2:40. ஆகாஷ் வாணி. ஹிந்தி பாடம் கேட்கலாம். நடத்துபவர் வி. லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி.
1: நமஸ்தே.

0: ஜி.
1: நமஸ்தே. இன்று நாம் பித்தினா பித்திகா சௌரபா என்ற புத்தகத்திலிருந்து தூத் கா தூத் பானி கா பானி என்ற கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். முதலில் சென்ற வாரம் படித்த கதையின் சுருக்கத்தை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு மூதாட்டி சூர்சக்தி என்பவள் வசித்து வந்தாள். அவளிடம் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் அற்புதமான சில நாணயங்கள் இருந்தன. இதை பற்றி அனைவரும் அறிந்திருந்தனர். ஆனால் யாரும் அந்த மூதாட்டியை ஏமாற்ற விரும்பவில்லை. அவள் தனியாக இருந்தாள். நூல் நூற்று தன் வாழ்வாதாரத்தை ஈட்டிக் கொண்டு இருந்தாள். எல்லோரும் அவள் மீது அனுதாபம் காட்டினார்கள். அந்த கிராமத்தில் தமடிமல் என்பவன் வசித்து வந்தான். அவன் மிகவும் பேராசை மற்றும் தீய குணம் உடையவன். அவன் பணம் உள்ளவன். கிராமத்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தான். 10 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 5 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்வான். பிறகு வட்டி மேல் வட்டி போட்டு அதை கைப்பற்றி கொள்வான். ஒரு நாள் அவன் அந்த மூதாட்டியிடம் பழமையான விலை உயர்ந்த நாணயங்கள் இருப்பதை அறிந்தான். தமடிமலின் மனதில் பேராசையின் முட்கள் வளர்ந்தன. அவன் அந்த நாணயங்களை எப்படி கைப்பற்றுவது என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் சூர்சக்தியிடம் சென்றான். அவன் அவளை வரவேற்று உட்கார வைத்து மோர் குடிக்க தருகிறேன் என்றாள். உடனே தமடிமல் கேட்டான், உன்னிடம்தான் பசு எருமை எதுவுமே இல்லையே, மோர் எங்கிருந்து வந்தது என்றான். மூதாட்டி கூறினாள், என்னிடம் பசுக்கள் எருமைகள் இல்லை, நான் ஒரு ஏழை, அதனால் இந்த கிராமத்து மக்கள் என்னை நன்கு கவனித்துக் கொள்கிறார்கள் என்றாள். தமடிமல் கூறினான், என்னிடம் கடன் வாங்கிக்கொள், நீயும் பசுக்கள் எருமைகள் வைத்துக் கொள்ளலாம், பிறகு பால் நெய் விற்று கடனை அடைத்து விடலாம் என்றான். மூதாட்டி, என்னால் அவ்வளவு கடினம் உழைப்பு செய்ய முடியாது என்றாள். தமடிமல் வருத்தத்துடன் வீடு திரும்பினான். வழியில் நினைத்து கொண்டே சென்றான், அவள் நான் சொல்வதை கேட்டு இருந்தால் நான் கடன் கொடுத்து இருப்பேன், பிறகு வட்டி மேல் வட்டி போட்டு அந்த நாணயங்களை கைப்பற்றி இருப்பேன் என்று நினைத்து கொண்டே மனம் உடைந்து போய் வீடு திரும்பினான். கடைசியில் வாய்ப்பு கிடைத்து விட்டது. மூதாட்டி புனித யாத்திரை செல்ல நினைத்தாள். செல்வதற்கு முன்பு நாணயங்களை பத்திரமாக வைத்திருக்க விரும்பினாள். பழைய காலத்தில் பணத்தை மறைத்து வைப்பதற்கு ஒரு சில வழிகள் மட்டுமே இருந்தன. எவ்வாறு என்றால், சுவற்றில் ஒளித்து வைப்பது, ஏதாவது மடக்கில் வைப்பது, மூட்டையாக கட்டி தானியங்களுக்குள் இடையே வைப்பது, பானையில் வைத்து தரையில் புதைத்து விடுவது. மூதாட்டியும் ஒரு பானை கொண்டு வந்தாள். அதில் நாணயங்களை போட்டு முற்றத்தில் புதைத்து விட்டாள். பிறகு அவள் புனித யாத்திரைக்கு புறப்பட்டாள். தமடி ஓடி வந்து மூதாட்டியிடம் ஒரு சிவப்பு துணியை கொடுத்து, இதை ஹரித்வாரில் கங்கை அன்னைக்கு சாற்றிவிடு என்று கூறினான். மூதாட்டி சரி என்று சொன்னாள். தமடி கூறினான், உன்னிடம் நாணயங்கள் உள்ளதே, அதை உன்னுடன் எடுத்துச் செல்லாதே, வழியில் திருடர்கள் கொள்ளையர்கள் நிறைய இருப்பார்கள் என்றான். நான் என்னுடன் எடுத்து செல்லவில்லை என்று கூறிவிட்டு மூதாட்டி சென்று விட்டாள். சுவாசோனி, இனி கதையை படி.
2: அரே மாய், துமாரே பாஸ் தோ கீன்தி சிக்கே ஹே, உன்ஹே அப்னே சாத் மத் லே ஜானா.
1: அட அம்மா, உன்னிடம் விலை மதிப்பற்ற நாணயங்கள் உள்ளதே, அதை உன்னுடன் எடுத்து செல்லாதே.
2: ராஸ்தே மே சோர் டாக்கு ஔர் உடாய் கிரே பஹுத் ஹோதே ஹே.
1: வழியில் திருடர்கள் கொள்ளையர்கள் எடுத்துக் கொள்பவர்கள் நிறைய இருக்கின்றனர்.
2: நஹீ, மே அப்னே சாத் நஹீ லே ஜா ரஹி ஹூ, புடியா கே மூஹ் சே ஹடாத் நிகல் கயா.
1: இல்லை, நான் என்னுடன் எடுத்து செல்லவில்லை, மூதாட்டியின் வாயிலிருந்து உடனே வந்துவிட்டது.
2: தமடி அப்னே பன் மே போலா, மாய் சஹி சலா தேனா மேரா தர்ம ஹே.
1: தமடி அன்புடன், அம்மா சரியான அறிவுரை கூறுவது எனது தர்மம் என்றான். சலாஹ் அறிவுரை.
2: புடியா சலி கை,
1: மூதாட்டி சென்று விட்டாள்.
2: தம்படி கா குட்டில் திமாக் தேசி சே தோட்னே லகா கி ய புடியா கஹா பர் சிக்கே சிப்பா சக்தி ஹே.
1: இந்த மூதாட்டி அந்த நாணயங்களை எங்கே மறைத்து வைத்திருப்பாள் என்று தமடியின் வஞ்சக மனம் யோசிக்க ஆரம்பித்தது.
2: பஸ் ஏக் ராத் வ புடியா கே கர் மே குசா.
1: அவ்வளவுதான், ஒரு நாள் இரவு அவன் மூதாட்டியின் வீட்டிற்குள் நுழைந்தான்.
2: கச்சா கர் தா,
1: அது ஒரு மண் வீடு.
2: உஸ்னே தியான் சே தேகா,
1: அவன் கவனமாக பார்த்தான். தியான், கவனம்.
2: துரந்த் உஸ்கி சமஜ் மே ஆ கயா கி சிக்கே கஹா ஹே.
1: உடனே அவனுக்கு நாணயங்கள் எங்கே இருக்கிறது என்று புரிந்துவிட்டது. சமஜ், புரிந்து.
2: கியோங்கி ஆங்கன் நயா நயா லிதா புதா தா,
1: ஏனெனில் முற்றம் புதியதாக பூசி முழுகி இருந்தது.
2: வா ஆங்கன் கோ தீரே தீரே கோத்னே லகா,
1: அவன் முற்றத்தை மெதுவாக தோண்ட தொடங்கினான்.
2: ஆகிர் வா அப்னே மக்சத் மே சஃபல் ஹோ கயா,
1: இறுதியில் அவன் தனது நோக்கத்தில் வெற்றி பெற்றான். மக்சத், நோக்கம். சஃபல், வெற்றி.
2: உசே சிக்கோங்கி ஹண்டியா மில் கை,
1: அவனுக்கு நாணயங்களின் பானை கிடைத்து விட்டது.
2: குஷி கே மாரே உஸ்கி பாஞ்சே கில்

0: மகிழ்ச்சியில் அவனது முகம் மலர்ந்தது.
1: வாஸ்தவ் மே சிக்கே பஹுத் புரானே தே அதஹ கீம்தி தே.
0: உண்மையில் நாணயங்கள் மிக பழமையானவை, எனவே விலை மதிப்பு மிக்கவை. வாஸ்தவ் என்றால் உண்மை.
1: உன்னே பேச்கர் வஹ மாலாமால் ஹோ சக்தா தா.
0: அவற்றை விற்று அவன் பெரிய பணக்காரன் ஆகலாம். மாலாமால் என்றால் பணக்காரன்.
1: தம்டி சுப்சாப் ஹண்டியா லேகர் அப்னே கர் ஆகயா ஔர் பாவ் பசார்கர் சோ கயா.
0: தமடி மௌனமாக பானையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு வந்து கால்களை விரித்து தூங்கிவிட்டான். சுப்சாப் மௌனமாக, பாங் கால்.
1: புடியா லாட்டி கர் மே பாவ் ரக்தே ஹி உஸ்னே அப்னே ஆங்கன் கோ குதா ஹுவா தேகா.
0: மூதாட்டி திரும்பி வந்தாள். அவள் வீட்டிற்குள் கால் வைத்தவுடன் முற்றம் தோன்றப்பட்டதை பார்த்தாள்.
1: ஹண்டியா காயப் தேகி.
0: பானை காணாமல் போனதை கவனித்தாள்.
1: வா ரோபடி.
0: உடனே அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். காயம் காணாமல்.
1: தோடி தேர் மே காம் வாலே இக்கட்டே ஹோ கே.
0: சிறிது நேரத்தில் கிராம மக்கள் கூடிவிட்டார்கள்.
1: தமடி பி ஆ கயா.
0: தமடியும் வந்தான்.
1: உஸ்னே ஆகர் கஹா மேனே தோ மாய் கோ பஹலே ஹி கஹா தா கி சிக்கே முஜே சம்பல்வா தே.
0: அவன் வந்து கூறினான், அந்த நாணயங்களை என்னிடம் பத்திரமாக கொடுத்து வைக்கவும் என்று நான் அம்மாவிடம் முன்பே கூறினேன்.
1: இவள்
0: ஒப்புக்கொள்ளவில்லை.
1: அப் யஹ துகி ஹோ ரஹி ஹை.
0: இப்பொழுது இவள் வருந்துகிறாள்.
1: அப் பச்சதாயே க்யா ஹோ ஜப் சிடியா சுக் கயி கேத்.
0: பறவை வயலை கொத்திய பிறகு இப்பொழுது ஏன் வருந்த வேண்டும் என்றான். சிடியா பறவை, கேத் வயல்.
1: லோகோ நே புடியா கோ சம்ஜாயா கி வ ராஜா கே சாம்னே ஃபரியாத் கரே.
0: அரசரிடம் புகார் செய் என்று மக்கள் மூதாட்டிக்கு புரிய வைத்தார்கள். ராஜா அரசர், ஃபரியாத் புகார்.
1: புடியா ராஜா கே பாஸ் கயி.
0: மூதாட்டி அரசரிடம் சென்றான்.
1: உஸ்னே ராஜா கோ சாரி பாத் பதாயி.
0: அவள் அரசரிடம் எல்லா விஷயத்தையும் சொன்னாள்.
1: உஸ்கே சாத் காவ் கே பிரமுக் லோக் பி தே.
0: அவளுடன் கிராமத்தின் முக்கிய நபர்கள் இருந்தனர்.
1: ராஜா படா ஹி தூர்தர்ஷி நியாய பிரிய ஔர் சமஜ்தார் தா.
0: அரசர் மிகவும் தொலைநோக்குடையவர், நியாயமானவர் மற்றும் புத்திசாலி ஆவார்.
1: உஸ்னே சாரி பாத் சுனி.
0: அவர் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டார்.
1: உசே விஸ்வாஸ் ஹோ கயா கி புடியா சச்சி ஹை.
0: மூதாட்டி உண்மையானவள் என்று அவருக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. விஸ்வாஸ் நம்பிக்கை.
1: காம் வாலோ நே பி கவாஹி தி.
0: கிராம மக்களும் சாட்சி அளித்தனர். கவாஹி சாட்சி.
1: ராஜா நே தம்டி கோ புலாயா.
0: அரசர் தமணியை அழைத்தார்.
1: உசே டாண்ட் கர் கஹா சத் சத் பதானா கி சிக்கே தும்னே லியே கி நஹி.
0: அரசர் அவனை கண்ணித்து கொண்டு, நீ நாணயங்களை எடுத்தாயா இல்லையா என்பதை உண்மையாக சொல் என்றார். சச் என்றால் உண்மை, எதிர்ப்பதம் ஜூட்.
1: நஹி அன்னதாதா பகவான் கி சௌகந்த்.
0: இல்லை உணவு கொடுப்பவரே, கடவுள் மீது ஆணை என்றான்.
1: ராஜா நே சோச்சா கி யஹ பினா காரண் சௌகந்த் கா ரஹா ஹை.
0: அரசர் நினைத்தார், இவன் காரணம் இல்லாமல் சத்தியம் பண்ணுகிறான்.
1: அவஷ்ய ஹி தால் மே குச் காலா ஹை.
0: நிச்சயமாக பருப்பில் ஏதோ கருப்பாக இருக்கிறது.
1: ராஜா நே தமடி சே கஹா சோர் கி மா கித்னே தின் கேர் மனாயேகி.
0: அரசர் தமடியிடம் சொன்னார், திருடனின் தாய் எத்தனை நாட்கள் கொண்டாடுவாள்.
1: உஸ்கி தாடி கா தின்கா தோ திக் ஹி ஜாயேகா.
0: அவனுடைய தாடியில் இருந்து ஒரு வைக்கோலாவது தெரிந்துவிடும் என்றார்.
1: தமடி நே ஜோர் தேக்கர் கஹா மேனே ஹண்டியா நஹி சுராயி ஆப் விஸ்வாஸ் ரகே.
0: நான் பானையை திருடவில்லை, நீங்கள் நம்பிக்கை வைத்திருங்கள் என்று தமடி வலியுறுத்தினான்.
1: ராஜா நே எக் சால் சலி கஹா ஃபிர் பி பேச்சாரி புடியா பச் கயி.
0: அரசர் ஒரு நாடகம் நடத்தினார். அவர் கூறினார், ஏதோ பாவம் மூதாட்டி தப்பித்து விட்டாள்.
1: ஏக் ஹி ஹண்டியா கயி.
0: ஒரு பானை தான் போயிற்று.
1: தோ ஹண்டியா தோ பச் கயி.
0: மீதி இரண்டு பானைகள் காப்பாற்றப்பட்டன என்றார்.
1: தமடி ஜி புடியா இத்னி டர் கயி ஹை கி வஹ உஸ் கர் மே ரஹனா ஹி நஹி சாதி.
0: தமடி அவர்களே, மூதாட்டி மிகவும் பயந்து போய் அவள் அந்த வீட்டில் வாழ விரும்பவில்லை.
1: கேதி ஹை கி கஹீ சோர் நே உஸ்கி ஹத்யா கர் தி தோ.
0: திருடன் என்னை கொலை செய்து விட்டால் என்ன செய்வது என்று அவள் கூறுகிறாள். ஹத்யா என்றால் கொலை.
1: வஹ அப் ஹமாரே மஹல் மே ரஹேகி.
0: அவள் இப்பொழுது எங்கள் அரண்மனையில் வசிப்பாள். மஹல் என்றால் அரண்மனை.
1: தூசரி ராத் கி பாத் ஹை.
0: மறுநாள் இரவின் நடந்த விஷயம்.
1: தமடி கா லாலச் படுத்தா கயா.
0: தமடியின் பேராசை அதிகரித்தது.
1: தோ ஹண்டியா ஆர் ஹை.
0: இன்னும் இரண்டு பானைகள் உள்ளதா.
1: உஸ்கே மன் மே லாலச் கே அந்தர் ஆனே லகே.

0: அவன் மனதில் பேராசையின் புயல் வர ஆரம்பித்தன.
1: வ காலி சாதர் ஓட்கர் கர் சே நிக்லா ஔர் புடியா கே கர் பஹுஞ்சா.
0: அவன் கருப்பு போர்வையை போற்றி கொண்டு வீட்டில் இருந்து கிளம்பி மூதாட்டியின் வீட்டிற்கு சென்றான். காலி கருப்பு, சாதர் போர்வை.
1: வ ஜெசே ஹி லால்டென் ஜலாகர் அங்கன் கோத்னே லகா கி பீச்சே சே கிசினே பகட் லியா.
0: அவன் லாந்தல் விளக்கை ஏற்றி முற்றத்தில் தோண்ட ஆரம்பித்தவுடன் பின்னாலிருந்து யாரோ அவனை பிடித்து கொண்டார். லால்டென் லாந்தல் விளக்கு, பீச்சே பின்னால், எதிர்ப்பதம் ஆகே.
1: உஸ்னே பலட்கர் தேகா ஸ்வயம் ராஜா தா.
0: அவன் திரும்பி பார்த்தான், நேரடியாக அரசர் இருந்தார். பலட் என்றால் திரும்பி.
1: தம்படி கோ காட்டோ தோ கூன் நஹி.
0: இப்பொழுது அவனை வெட்டினால் கூட ரத்தம் வராது, கூன் ரத்தம்.
1: வ கிகியானே லகா.
0: அவன் சிணுங்க ஆரம்பித்தான்.
1: தம்படினே அப்னா அபராத் மான் லியா.
0: தம்படி தனது குற்றத்தை ஒப்பு கொண்டான். அப்ராத் குற்றம்.
1: ராஜா நே தம்படி கோ சோரி கே அபராத் மே கால் கோட்ரி மே டால் தியா.
0: அரசர் தம்படியை திருட்டு குற்றத்திற்காக சிறையில் அடைத்து விட்டார்.
1: உஸ்னே கஹா தும் நஹி ஜான்தே கி தும் சோரி கர்கே சுக் சே ரஹோகி பி யா நஹி.
0: அவர் கூறினார், திருடுவிட்டு நீ சுகமாக இருக்க முடியுமா முடியாதா என்று உனக்கு தெரியாதா என்றார். சுக் என்றால் சுகம், எதிர்ப்பதம் துக்.
1: ராஜா தபி சச்சா ராஜா ஹே ஜப் உஸ்மே தூத் கா தூத் ஔர் பானி கா பானி கர்னே கி க்ஷம்தா ஹோ.
0: பாலை பாலாகவும் தண்ணீரை நீராகவும் பிரிக்கும் திறமை இருந்தால்தான் அரசன் உண்மையான அரசனாவான். க்ஷமதா திறமை, தூத் பால் பானி தண்ணீர்.
1: துமே கா தானா சோர் கி மா கப் தக் கேர் மனாயேகி.
0: திருடனின் தாய் எவ்வளவு காலம் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று உன்னிடம் அப்பொழுதே கூறினேன் என்றார்.
1: அப் கால் கோட்ரி மே சஜா புக்தோ.
0: இப்பொழுது சிறைக்குள் தண்டனையை அனுபவிக்கவும் என்றார். சஜா தண்டனை.
1: ஃபிர் மாயி சே கஹா மாயி இன் சிக்கோ கி வஜே சே துமாரி ஜான் பி ஜா சக்தி ஹே.
0: பிறகு அம்மாவிடம் கூறினார், அம்மா இந்த நாணயங்களால் உன் உயிரை கூட இழக்க நேரிடலாம்.
1: யே சிக்கே படே கீம்தி வ மஹத்வ பூர்ண ஹே.
0: இந்த நாணயங்கள் மிகவும் விலை மதிப்பு மிக்கவை மற்றும் முக்கியமானவை.
1: தும் இனே ராஜ்யக்கு கஜானே மே சோப் தோ.
0: நீ இவற்றை அரசு கருவூரத்தில் ஒப்படைத்து விடு. கஜானா கருவூலம், சோம்ப் ஒப்படைத்தல்.
1: ஜோ சீஜே பஹுமூல்ய ஔர் சங்கிரஹ கர்னே லாயக் ஹோதி ஹே வ ராஷ்டிர கோ தே தேனி சாஹியே.
0: எந்த பொருள்கள் விலை மதிப்பற்ற மற்றும் சேகரிக்க தகுந்ததாக இருக்கிறதோ அதை அரசாங்கத்திற்கு கொடுத்துவிட வேண்டும். சீஜே பொருட்கள், பகுமூல்ய விலை மதிப்பற்ற, சங்கிரக சேகரிக்க.
1: உசே ராஷ்டிரக்கு சம்பத்தி பனா தேனி சாஹியே.
0: அதை அரசாங்க சொத்தாக ஆக்க வேண்டும். ராஷ்டிர அரசு சம்பத்தி சொத்து.
1: மே இஸ்கே பதிலே துமே தன் தே தூங்கா.
0: இதற்கு பதிலாக நான் உனக்கு பணம் கொடுத்து விடுகிறேன். தன் பணம், செல்வம்.
1: யே சிக்கே சோரி ஹோ சக்தே ஹேன் இன்கி வஜே சே கபி துமே ஜான் சே பி ஹாத் தோனா பட் சக்தா ஹே.
0: இந்த நாணயங்கள் திருட்டுப்படலாம், இவற்றால் உன் உயிரை கூட இழக்க நேரிடலாம் என்றார்.
1: புடியா நேவே சிக்கே ராஷ்டிர கோ சோப் தியே.
0: மூதாட்டி அந்த நாணயங்களை அரசாங்கத்திற்கு ஒப்படைத்து விட்டாள். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இனி அடுத்த வாரம் வேறொரு கதையுடன் சந்திப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: இதுவரை ஹிந்தி பாடம் கேட்டீர்கள். ஆசிரியர் வி லீலாவதி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி.
3: வானொலிக்கு 90 நாடக ஆசிரியரும் இயக்குனரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
4: ஆல் இண்டியா ரேடியோ, அகாஷவாணி, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக, தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி. அந்த காலத்தில் டிராமாக்கள்லையும் சரி, இதர நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து எங்கள் குரல் உங்களுக்கு பரிச்சயமாக வைத்தது வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ. அதனுடைய 90th வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வானொலி என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை.

இல்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 110 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வெப்பநிலையில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. வேலூரில் அதிக அளவாக 41.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. கோயம்புத்தூரில் குறைந்த அளவாக 20.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் குறைந்த அளவாக 11.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, கடலூர், தருமபுரி, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை 4.1 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஈரோடு, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், நாளை கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல், மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய புழுதிக்காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் வெப்பநிலையில் அதிக அளவில் எந்த மாற்றமும் இல்லை. சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்படும். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்றும் நாளையும் அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். இன்று சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 11 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் காங்கேயம், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியார் தலையில் 7 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, சேலம் மாவட்டம் மேட்டூர், நீலகிரி மாவட்டம் கெட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், சேலம் மாவட்டம் சங்ககிரி துர்க, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் மையனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு, பெரியநாயக்கன் பாளையம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, தலவாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி, மோகனூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, புள்ளம்பாடி, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, விருதுநகர் மாவட்டம் வேம்பக்கோட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கங்காவல்லி, திருப்பத்தூர் மாவட்டம் நற்றம்பள்ளி, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், சேலம் மாவட்டம் தனிஷ்பேட்டை, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மற்றும் தமிழ்நாட்டின் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. இன்று முதல் 29ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காவேரி டெல்டா பகுதிகளிலும் காரைக்காலின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் லேசாக மழை பெய்திருந்தது. அதிக அளவு வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 24.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருந்தது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் 3 மணி, ஆகாஷ்வாணி. இத்துடன் இந்த அலைவரிசைகளில் ஒலிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் ஒலிபரப்பு 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி.

ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் குடிமை விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பத்ம விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்புடன் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 4:58, 10:00. குறள் அமுதம் கேட்போம்.

0: பகைவராலும் செய்ய முடியாத கேடுகளை அறிவில்லாதவர்கள் தமக்குத்தாமே செய்து கொள்வார்கள். குறள் எண் 843 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: அறிவிலார்த்தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தலரிது.
0: பகைவராலும் செய்ய முடியாத கேடுகளை அறிவில்லாதவர்கள் தமக்குத்தாமே செய்து கொள்வார்கள். குறள் எண் 843 அதிகாரம் புல்லறிவாண்மை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நேரம் 4:59. நேர்களே, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் குடிமை விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பத்ம விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ.
1: அறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ,
0: தேகம் பரவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 357வது பகுதி. 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி, தொடர் நிகழ்ச்சியின் 12வது பகுதி. நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள், திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைகானம், 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் நேயரும் சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த இயற்கை விவசாயி எல் நடன சபாபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், 9:30 தெய்வீக கனவுகள் இசை பேருரை நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை, 4 அறிவோம் மூளையின் ஆற்றல் எழுதி வழங்கியவர் வி விஜயலட்சுமி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2வது பகுதி. 7:30 இன்று வர தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.

0: 7:35 திரைகாணம். 7:45 நகர்வலத்தில் அலைபேசி பயன்பாட்டை குறைப்போம். எல் பார்த்திபன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிகரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, எழுத்தாளரும் மொழி பெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் அபிலாஷா, 2 பகுதி. 2:15 திரைகானம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி, ராம குணானுபவம், 2 பகுதி உரை வழங்குபவர் சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரைசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 358 பகுதி. நாளை இரவு 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில அரைச்சமயத்தில் பதிவானபடி அதிகளவாக 40.1 டிகிரியும் குறைந்த அளவாக 30.1 டிகிரி செல்சியஸும் பதிவானது. ஈரப்பதம் 65%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 41.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவாக 30.3 டிகிரி செல்சியஸ். ஈரப்பதம் 57% பதிவாகியுள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பமான மற்றும் ஈரப்பதமான வானிலை நிலவக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடைமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவாக 40 முதல் 41 டிகிரியும் குறைந்த அளவாக 30 முதல் 31 டிகிரியும் பதிவாகக்கூடும்.
1: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. President Draupadi Murmu today conferred Padma Awards to 66 eminent personalities for the year 2026 at the first civil investiture ceremony held at the Rashtrapati Bhavan. Of them, 2 were conferred with Padma Vibhushan, 6 with Padma Bhushan, and 58 personalities were conferred with Padma Shri. Noted film actor Dharmendra Singh Deol has been honored with Padma Vibhushan posthumously for his contribution in the field of art. The actor's wife and Lok Sabha MP Hema Malini received the award. The legendary Indian violin maestro Dr. N. Rajam was also honored with the Padma Vibhushan. In the category of Padma Bhushan, former Uttarakhand Chief Minister and Maharashtra Governor Bhagat Singh Koshyari was awarded Padma Bhushan for his services in the field of public affairs. Besides, Shatavdhani Dr. R. Ganesh received the award in the field of art. Industrialist Uday Suresh Kumar Kotak received the Padma Bhushan for his contribution to trade and industry, while Dr. Kalipathi Ramasamy Palaniswamy received the award in recognition of his outstanding contribution to the field of medicine. Those eminent personalities who have been honoured with Padma Shri include Indian women's cricket team captain Harmanpreet Kaur Bhullar for her contribution in the field of sports and Taga Ram Bheel for his contribution in the field of arts. During the ceremony, Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi, Union Ministers Amit Shah, Gajendra Singh Shekhawat and H.D. Kumaraswamy, among others, were also present on the occasion. For the year 2026, the President has approved conferment of 131 Padma Awards, including 5 Padma Vibhushan, 13 Padma Bhushan and 113 Padma Shri Awards. The remaining Padma Awardees will be conferred in the second round of the ceremony to be held later. The government is making all efforts to ensure smooth supply of petroleum products within the country. Addressing the inter-ministerial briefing in New Delhi today on the recent developments in West Asia, Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, said the refinery production of LPG in the country has been increased to 50,000 tons per day. The Joint Secretary said that over 8 lakh PNG connections have been gasified since March,

வந்தியத்தேவனுக்கு கப்பலை இயக்கவும் தெரியாது, சரியாக நீந்தவும் முடியாது. அவன் அந்த கப்பலிலே நன்கு தனியாளாக சிக்குண்டு போயிருந்தான். அப்போது புயல் தன்னுடைய வேலையை காட்டத் தொடங்கியிருந்தது. காற்றின் வேகம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. கடலின் கொந்தளிப்பு மிகுதியாகிக் கொண்டிருந்தது. கப்பலின் பாய்மரங்கள் பேய் பிசாசுகளைப் போல பயங்கரமான சப்தமிட்டு கொண்டு ஆடின. இருள் மேலும் மேலும் கரியதாகிக் கொண்டே வந்தது. இருட்டை விட கரியதான இருட்டு எப்படி இருக்க முடியும்? அப்படியும் இருக்க முடியும் என்று தோன்றுகிறது. திடீரென்று வானத்தில் ஒரு மின்னல் தோன்றி ஒரு மூலையிலிருந்து ஒரு மூலை வரை பாய்ந்தது. அதற்கு பிறகு தோன்றிய இருட்டு இருளை விட கரியதாயிருந்தது. மின்னலை தொடர்ந்து இடிமுழக்கம் கேட்டது. கப்பல் அதிர்ந்தது, கடல் அதிர்ந்தது, திசைகள் அதிர்ந்தன. இன்னொரு மின்னல் அடிவானத்தில் இருளை கிடித்து கொண்டு புறப்பட்டது. அது மேலும் மேலும் நீண்டு கப்பும் கிளையும் விட்டு படர்ந்து பற்பல ஒளிக்கோலங்கள் ஆகாசமெங்கும் போட்டு வானையும் கடலையும் ஜோதிமயமாகச் செய்துவிட்டு அடுத்த கணத்தில் அடியோடு மறைந்தது. இடிமுழக்கம் தொடர்ந்தது. அம்மம்மா, அண்ட கடாகங்கள் வெடித்து விடுகின்றன என்பதில் சந்தேகமில்லை. மேலும் மின்னல்கள், இடிமுழக்கங்கள், இன்னும் வானம் பிளக்கவில்லையே, இது என்ன அதிசயம் என்று வந்தியத்தேவன் எண்ணமிட்டானோ இல்லையோ, அந்த கணமே ஆகாசம் வெடித்துப் பிளந்தது. வெடித்த பிளப்பின் வழியாக பிரளய வெள்ளம் பொழிந்தது. ஆம் ஆம், அதை மழை என்றே சொல்வதற்கில்லை. வானவெளியில் ஒரு கடல் குமுறிக் கொண்டிருந்தது. அது திடீரென்று தோன்றி

பெரிய பிளவின் வழியாக கொட்டுவது போலவே இருந்தது. கடல் அலைகள் ஆவேச தாண்டவமாடின. மின்னல் வெளிச்சத்தில் கண்ணு கட்டிய தூரம் ஆடும் மலைச்சிகரங்கள் காட்சியளித்தன. காற்றின் கும்மாளம் உச்சத்தை அடைந்தது. ஆடும் மலைச்சிகரங்களை அப்படியே பெயர்த்தெடுத்து வாயு பகவான் வானவெளியில் விசிறி எரிந்து விளையாடினார். வந்தியத்தேவனுடைய கப்பல் மீதும் அந்த நீர்மலைகளில் சில வந்து மோதின. மேலே இருந்து மழை வெள்ளம் தொபு தொபுவென்று கொட்டியது. நாலா பக்கத்திலிருந்தும் அலை மலைகள் வந்து மோதி தாக்கின. விரித்த பாய்மரங்கள் மீது சுடற்காற்று தாக்கி படுத்திய பாட்டை சொல்லி முடியாது. இவ்வளவையும் பொறுத்து கொண்டு அந்த சோழ நாட்டு தச்சர்கள் கட்டிய அதிசய மரக்கலம் சுடன்று சுடன்று வந்து கொண்டிருந்தது. ஆனால் எவ்வளவு நேரம்தான் சுடன்று கொண்டிருக்க முடியும்? எவ்வளவு நேரம்தான் அந்த மாபெரும் பூதங்களின் தாக்குதலை கப்பலினால் சமாளிக்க முடியும்? முடியாது, முடியவே முடியாது. இந்த வினாடியோ அடுத்த வினாடியோ கப்பல் முழுக வேண்டியதுதான். அத்துடன் வந்தியத்தேவனும் முழுக வேண்டியதுதான். என்றாலும் அந்த

இவ்வளவு நேரம்தான் அந்த மாபெரும் பூதங்களின் தாக்குதலை கப்பலினால் சமாளிக்க முடியும்? முடியாது, முடியவே முடியாது. இந்த வினாடியோ அடுத்த வினாடியோ கப்பல் முழுக வேண்டியதுதான், அத்துடன் வந்தியத்தேவனும் முழுக வேண்டியதுதான். என்றாலும் அந்த எண்ணம் அவனுக்கு இப்போது சோர்வை அளிக்கவில்லை. அப்படி தனக்கு நேரப்போகும் மரணம் ஓர் அற்புதமான மரணம் என்று கருதினான். எழும்பி குதித்த அலைகளைப் போல அவன் உள்ளமும் குதூகல தாண்டவம் ஆடத் தொடங்கியது. காற்றின் பேரிரைச்சல், அலைகளின் பேருலி, இடிகளின் பெருமுழக்கம் இவற்றுடனே வந்தியத்தேவனுடைய குரலும் சேர்ந்தது. என்று வாய்விட்டுச் சிரித்தான். அந்த காட்சியெல்லாம் நன்றாக பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அவன் முன்ஜாக்கிரதையுடன் பாய்மரத்தின் அடித்தண்டுடன் சேர்த்து தன்னை கட்டி கொண்டிருந்தான். கப்பல் சுழன்றபோது பாய்மரமும் சுழன்றது, வந்தியத்தேவனும் சுழன்றான். இப்படி எத்தனை நேரம் கப்பலும் பாய்மரமும் வந்தியத்தேவனும் சுழன்று கொண்டிருந்தார்கள் என்று தெரியாது. பல யுகங்களாகவும் இருக்கலாம், சில வினாடிகளாகவும் இருக்கலாம். காலதேச வர்த்தமான உணர்ச்சிகளையெல்லாம் கடந்த அமர நிலையை வந்தியத்தேவன் அப்போது அடைந்திருந்தான். காற்றின் வேகம் சிறிது குறைவது போல தோன்றியது. பிரளயமாக கொட்டிய மழை நின்றுவிட்டது. சிறு தூறல்கள் போட்டு கொண்டிருந்தன. மின்னலும் இடியும் நின்றுவிட்டது போல தோன்றியது. கடல் கன்னங்கரிய இருள் பிழம்பாக தோன்றியது. வந்தியத்தேவன் சிறிது நேரத்திற்கு முன்னால் மின்னல்களின் ஒளிவீச்சை தாங்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டிருந்தான். இடிகளின் பெருமுழக்கத்தை கேட்க முடியாமல் காதுகளை தன் கைகளினால் இறுக்கி பொத்திக் கொண்டிருந்தான். இப்போது கண்ணை திறந்து பார்த்தான். கைகளை அகற்றி காதுகளை திறந்து விட்டான். ஆஹா, இவ்வளவு பெரிய சுழிக்காற்று விபத்திலிருந்து நான் தப்பித்துக் கொண்டேனா? கடவுள் காப்பாற்றி விட்டாரா? மீண்டும் பழையாறை அரசனங்குமாரியை இந்த ஜென்மத்தில் காணப்போகிறேனா? இளவரசரை சந்தித்து அளவளாவ போகிறேனா? ஆஹா, அதற்குள் அவசரப்படக்கூடாது. இந்த கப்பல் இப்போது எங்கே இருக்கிறதோ யார் கண்டது? இது பத்திரமாய் கரை சேரும் என்று எப்படி சொல்ல முடியும்? கப்பல் தப்பினாலும் நான் உயிரோடு தப்பி கரையேறுவேன் என்பது என்ன நிச்சயம்? இன்னும் எத்தனை எத்தனை அபாயங்கள் இருக்கின்றனவோ? வந்தியத்தேவனுடைய மனத்தில் இந்த கேள்வி எழுந்ததும் அதற்கு பதில் சொல்வது போல வானத்தை கீறிக்கொண்டு ஒரு மின்னல் மின்னியது. அதன் பிரகாசம் அவன் கண்ணெதிரே கொண்டு வந்து நிறுத்தியது போல இருந்தது. இருட்டிலாவது கொஞ்சம் பார்க்கலாம். அந்த பயங்கர பிரகாசத்தில் ஒன்றுமே பார்க்க முடியவில்லை. தன் கண்களையே அந்த மின்னல் பறித்து விட்டதோ என்று வந்தியத்தேவன் அஞ்சினான். எரிச்சல் எடுத்த கணத்திலேயே அவன் செவிகளுக்கும் ஆபத்து வந்துவிட்டது. எத்தனையோ இடிமுழக்கங்களை வந்தியத்தேவன் முன்னம் கேட்டிருக்கின்றான். இன்றைக்கும் எத்தனையோ கேட்டான். ஆனால் இப்போது இடித்த இடியைப் போல, அது இடியா? இந்திரனுடைய வஜ்ராயுதம் அவனுடைய காதின் வழியாக பிரவேசித்து மண்டைக்குள்ளேயே நுழைந்து தாக்கியது போல இருந்தது. சற்று நேரம் வந்தியத்தேவன் கண்களையும் திறக்க முடியவில்லை. காதிலோ ஒய்ங் என்ற சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. மூடியிருந்த கண்கள் ஏதோ சமீபத்தில் தலைக்கு மேலே புதிய வெளிச்சம் பரவி இருப்பதை உணர்ந்தான். காதிலும் ஒய் சத்தத்துக்கு மத்தியில் வேறொரு வினோத சப்தம் கேட்டது. காட்டில் தீப்பற்றி எரியும் போது, மரங்களில் தீப்பிடிக்கும் போது உண்டாகும் சப்தத்தைப் போல துணித்தது. வந்தியத்தேவன் கண்ணை திறந்து பார்த்தான். அவன் இருந்த கப்பலின் பாய்மரம் உச்சியில் தீப்பற்றி எரிவதைக் கண்டான். ஆஹா, இப்போது புரிகிறது. அந்த மின்னல் ஏன் அவ்வளவு பிரகாசமாயிருந்தது? அந்த இடி ஏன் அவ்வளவு சத்தமாக ஒலித்தது என்று இப்போது விளங்குகிறது. அந்த கப்பல் மேலேயோ அல்லது வெகு சமீபத்திலோ இடி விடுந்திருக்கிறது. அதனால் பாய்மரத்தில் தீப்பிடித்திருக்கிறது. பஞ்சபூதங்களில் இரண்டு பூதங்கள் அந்த சோழ நாட்டு மரக்கலத்தை தாக்கி அழிக்க பார்த்தன. நீரும் காற்றும் தோல்வியுற்றன. வருணனும் வாயுவும் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்க இப்போது அக்னி பகவான் தோன்றியிருக்கிறார். இடி விழுந்ததனால் பாய்மரத்தின் உச்சியில் தீப்பிடித்து எறிவதை பார்த்ததும் இனி அந்த மரக்கலம் தப்பிக்க முடியாது என்று வந்தியத்தேவன் நிச்சயமடைந்தான். எனவே தானும் உயிரோடு தப்பிக்க முடியாது. வந்தியத்தேவனுக்கு அப்போது சிறிது மனக்லேசம் கொஞ்சம் கூட உண்டாகவில்லை. உற்சாகம்தான் மிகுந்தது. கலகலவென்று சிரித்தான். பாய்மரத்தோடு தன்னை கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டான். நடுக்கடலில் தீயில் வெந்து சாக வேண்டியதில்லை அல்லவா? அதை காட்டிலும் குளிர்ந்த நீரில் முழுகி கடலின் அடியில் சென்று அமைதியாக உயிர் விடுவது மேலல்லவா? ஆயுளில் மிச்சமுள்ள சிறிது நேரத்தை வீணாக்க வந்தியத்தேவன் விரும்பவில்லை.
தீப்பற்றி எரிந்த கப்பலின் வெளிச்சத்தில்

0: சுற்றுமுற்றும் நன்றாக பார்த்து கொந்தளித்த கடலின் சௌந்தரியத்தை அனுபவிக்க விரும்பினான். தன் உடல் சமாதி அடையப் போகும் இடத்தை நன்றாக பார்த்து கொள்வது நல்லதல்லவா? இந்த மாதிரி அகால மரணமடைந்தவர்கள் ஆவி உருவத்தில் இறந்த இடத்தை சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி தன் ஆவியும் இந்த கடலின் மேலேயே வட்டமிட்டுக் கொண்டிருக்குமோ? காற்றில் மிதக்குமோ? அலைகளின் மேலே உலாவுமோ? சுழற்காற்று அடிக்கும்போது தன் ஆவியும் சுற்றி சுற்றி வருமோ? ஆஹா! எப்போதாவது ஒரு நாள் இந்த கடலில் அரசலங்குமாரி கப்பல் ஏறி போனாலும் போவாள். கப்பலை ஓட்டும் மாலுமிகள் வந்தியத்தேவன் கப்பலோடு முழுகிய இடம் இதுதான் என்று காட்டுவார்கள். அவளுடைய வேல் விழிகளில் கண்ணீர் துளித்து அவளது முழுமதி முகத்தில் முத்து முத்தாய் செந்தும். ஆவி வடிவத்திலே அதை அருகிருந்து தான் பார்க்கும்படி நேர்ந்தால் அவளுடைய கண்ணீரை தன்னால் துடைக்க முடியுமா? கப்பல் ஒரு பேரலையின் சிகரத்தின் மேல் ஏறியது. பாய்மர தீவர்த்தி போட்ட வெளிச்சத்தில் சுற்றிலும் வெகு தூரம் தெரிந்தது. கரும் பளிங்கு நிறம் பெற்று திகழ்ந்த கடல் நீரில் பாய்மரத் தீயின் ஒளி விழுந்த இடம் மட்டும் பொன்வெள்ளமாய் திகழ்ந்தது. இந்த அழகின் அற்புதத்தை வந்தியத்தேவன் பார்த்து மகிழ்ந்து முடிவதற்குள் அவனுடைய கண்ணையும் கவனத்தையும் வேறொன்று கவர்ந்தது. சற்று தூரத்தில் அவன் ஒரு மரக்கலத்தை பார்த்தான். அதில் புலிக்கொடி பறக்க கண்டான். கடவுளே, உன் விந்தைகளுக்கு எல்லையே இல்லை போலும். அந்த மரக்கலத்திலே வருகிறவர் இளவரசர் அருள்மொழிவர்மராகத்தான் இருக்க வேண்டும். தன்னை தேடிக்கொண்டுதான் அவர் வருகிறார் என்று அவனுடைய உள்ளுணர்ச்சி கூறியது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: புயலுக்கு முந்தியும் பிந்தியும் அமைதி பத்தி வந்தியத்தேவன் கேள்விப்பட்டிருப்பான். தரையில இருந்த வரைக்கும் இதை கவனிச்சிருக்க மாட்டான். இப்ப நடுக்கடல்ல ஒரு கப்பல்ல, அதுவும் தன்னந்தனியா, காற்றின் ஓசை பேரெரிச்சலா மாறிட்டது. கப்பல் ஒரு திசையா நகராம சுழன்று சுழன்று வருது. ஓ சுழிக்காற்று! இந்த பயங்கர அனுபவம் தனக்கு ஏற்படும்னு கற்பனையில கூட நினைச்சிருக்க மாட்டான். இந்த கட்டத்துல சுழற்காற்று உருவாகும் விதத்தை பார்க்கலாமா? கடல் நீரின் மேற்பரப்பு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும், அதாவது 79 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் கூடுதலா போயிட்டா வெப்பக்காற்று மேலே ஏறும். அந்த பகுதியில குறைந்த காற்றழுத்தம் ஏற்படும். சுத்தி இருக்கிற குளிர்காற்று இந்த பகுதியை நோக்கி பாயும். பூமியின் சுழற்சியினால இந்த காற்றும் சுழன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும். காற்றின் வேகம் அதிகமாகும் போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவாகி புயலா மாறிடும். வங்கக்கடல்ல இப்படி உருவாகிற புயல் பெரும்பாலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நிலப்பகுதியை அடையும். குறிப்பா அக்டோபர் 18 டிசம்பர் 15 வரை, அதாவது ஐப்பசி மாத தொடக்கத்திலிருந்து கார்த்திகை நிறைவு வரை கடும் புயலுக்கு அதிக வாய்ப்புண்டு. சரி, ரொம்ப நெருக்கடியான நிலையிலையும் வல்லவரியன மகிழ்விச்ச பனிக்கட்டி மழை, அதாவது ஆலங்கட்டி மழை, எப்படி கீழே இறங்குதுன்னு பார்ப்போம். இடி மேகங்கள்ல உருவாகிற கடுமையான வெப்ப சலனத்தால நீர்த்துளிகள் ரொம்ப குளிர்ந்த வளிமண்டல அடுக்குக்கு போய் பனிக்கட்டுகளா உறைஞ்சு கீழே விழும். புயல் சூழல்ல இந்த ஆலங்கட்டி மழைய மிக குறுகிய நேர நிகழ்வுன்னு தான் சொல்லணும். நேர்களே, ஆதிகாலம் தொட்டே மிதவைகளை அமைப்பதில் மக்கள் திறமை பெற்றிருந்தாங்க. சோழர் காலத்துல மரக்கலம் கட்டுறதுல கம்மாளரும் பராமரிக்கிறதுல கம்மியரும் சிறந்து விளங்கினாங்க. கப்பலின் அடிப்பகுதி கடல் நீரை தாங்கும் வலிமை பெற்றிருக்கணும் இல்லையா? அதனால தேக்கு மரத்தாலையும் இரும்பு மரம்னு குறிப்பிடப்படும் அஞ்சன மரம், அதாவது ஆச்சா மரத்தாலையும் அமைச்சாங்க. துருப்பிடிக்கும் இரும்பு ஆணிகளை தவிர்த்து நீடிச்சு நிற்கும் மர ஆப்புகளை பயன்படுத்தினாங்க. கம்மியரின் தனித்திறமை மரப்பலகைகளை ஒன்னா இணைச்சு இடையில தேங்காய் நாரையும் பிசினியும் கொண்டு தைப்பது. பாறைகள் மீது கப்பல் மோதிட்டாலும் அதன் முன்பகுதியை அப்படியே கயட்டி விட்டுடலாம். இந்த தொழில்நுட்பத்தின் முன்னோடி தமிழகம்தான்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: தொடர்வது திரை இசை பாடல் ஒன்று.

0: அலை திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் குழுவினருடன் பாடியுள்ள பாடலை கேட்டோம். விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.

0: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
0: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
1: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
0: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
0: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட
0: பட்ஜெட்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும். வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
4: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
3: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு.
4: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
3: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
4: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: ஹரகர் சூரியகர்.
6: ஏற்பாடு ஆயிடுச்சு.
7: எதுக்கு?
6: குட்டியோட ஃபீஸுக்கு.
7: காட்டு.
6: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
7: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு, அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு, சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக, பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி உட்பட 6 பேர் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் பத்மஸ்ரீ விருதை பெற்றனர். எழுத்தாளர் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது.
9: ஸ்ரீமதி சிவ் சங்கரி, சாகித்ய ஏவம் சிக்ஷா.
8: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே மேகதாது அணை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். தமிழகத்தில் தாவேக்க அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 29 கொலை சம்பவங்களும் 19 பாலியல் குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்

0: மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார். அரசு ஊழியர்களை ஆளும் கட்சியினர் அச்சுறுத்தும் போக்கு தொடர்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்வாரா என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இது தொடர்பாக தாவேக அரசு மௌனம் காப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1 தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். சேலம் மாநகராட்சி ஆணையாளராக திரு லலித் ஆதித்ய நீலமும், திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அக்ஷய அனில் வஹாரேயும், தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அசோக் குமாரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களில் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழாவை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி தேரே தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 6 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட

0: ஐந்து பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவாண்டா தங்கப்பதக்கத்தையும், கீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ் குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா கிர்கிஸ்தானை வென்றது. 18 உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 130-60 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை கேட்கலாம். முதலில் விஐபி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடியிருக்கும் பாடல்

0: மனதிற்கினிய திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி.
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: இலக்கிய மேடைகள், நாடகங்கள், பத்திரிகைகள் மூலம் சுதந்திர வேள்வி கனலை மூட்டியவர்கள் பற்றி சொன்னீர்கள். ஆங்கிலேயருக்கு எதிரான வலிமையான ஆயுதமாக பேனாவை பயன்படுத்திய பேனா மன்னரை பற்றி சொல்லுகிறேன் என்றீர்களே, அவர் அப்படி என்ன செய்தார் தாயே?
1: மகனே சிவா, சுதந்திர போராட்ட வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றவர்கள் அவர்கள். ஒருவன் பேனா மன்னன் டி எஸ் சொக்கலிங்கம், இன்னொருவன் பத்திரிகையுலக பிதாமகன் ஏ என் சிவராமன். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் 1899 மே 3 சங்கரலிங்கம் பிள்ளை லட்சுமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தவன் சொக்கலிங்கம். அவர்கள் மடத்துக்கடை என்ற பெயரில் ஓர் அங்காடியை நடத்தி வந்தார்கள். தந்தையின் மறைவுக்கு பிறகு சொக்கலிங்கத்தின் சகோதரன் சிதம்பரம் அந்த கடையை நடத்தினான். அதனால் அவனை மடத்துக்கடை சிதம்பரம் பிள்ளை என்றார்கள். 1911 வீரவாஞ்சியால் கலெக்டர் ஆஷ் கொல்லப்பட்ட வழக்கில் மடத்துக்கடை சிதம்பரம் பிள்ளையும் தொடர்பு படுத்தப்பட்டு கைதானான். அதனால் கடையின் பொறுப்பை ஏற்ற சொக்கலிங்கம் தடைப்பட்ட கல்வியை தனி ஆசிரியரிடம் கற்றான். அப்போது காந்தியின் குரல் அவனை அழைத்தது. தென்காசியில் இருக்க விருப்பமின்றி எவரிடமும் சொல்லாமல் சாபர்மதி ஆசிரமம் சென்றான் 18 சொக்கலிங்கம். பிறகு அவன் தாய் காந்தியிடம் வேண்டி அவனை ஊருக்கு திரும்ப அழைத்து வந்தாள். குற்றால அருவியிலே குறிப்பிட்ட நேரத்திலே ஆங்கிலேயரை தவிர வேறு யாரும் குளிக்கக்கூடாது என்று அறிவிப்பு பலகை வைத்திருந்தார்கள். அதை அகற்ற கோரி 20 ஆன சொக்கலிங்கம் அறப்போர் நடத்தினான். தேசபக்தன் நாளிதழில் செய்தி வந்தது. மக்கள் ஆதரவு பெருகி கிளர்ச்சி அதிகரித்ததால் அரசு அந்த பலகையை அகற்றியது. இதன் பிறகு தலைவர்களை தென்காசிக்கு அழைத்து பொதுக்கூட்டங்களை நடத்துவதில் சொக்கலிங்கம் ஆர்வம் கொண்டான். அவ்வாறு தென்காசிக்கு வந்த டாக்டர் வரதராஜுலு நாயுடுவின் பேச்சில் கவரப்பட்டு உடன் சேலம் சென்றான். அங்கே தமிழ்நாடு வார பத்திரிகையின் ஆசிரியராகச் சேர்ந்தான். அவன் எழுத்தின் வீச்சால் மக்கள் ஆதரவு பெருகியது. தமிழ்நாடு இதழ் சேலத்திலிருந்து சென்னைக்கு மாறியது. 1926 தமிழ்நாடு நாளிதழ் தொடங்கப்பட்டது. அதில் அவன் எழுதிய தலையங்கத்துக்காகவே அதற்கு வாசகர்கள் பெருகி

1931 வரதராஜலு நாயுடுவின் கொள்கை மாறியதால் அதிலிருந்து வெளியேறி காந்தி இதழை தொடங்கினான். 1932 காந்தி கைது செய்யப்பட்ட போது செயற்குழு நிறைவேற்றிய தீர்மானத்தை ராஜகோபாலாச்சாரி ஓர் அறிக்கையாக வெளியிட்டார். அதை பிரசுரிக்க அரசு தடை விதித்தது. அதை தன் பத்திரிகையில் துணிவுடன் பிரசுரித்த சொக்கலிங்கம் கைதாகி 6 மாத கடுங்காவல் தண்டனைக்கு உள்ளானார். சிறையில் இருந்து வெளிவந்த பிறகும் 500 ரூபாய் ஜாமீன் பணம் கட்டி காந்தி இதழை தொடர்ந்து வெளியிட்டான். அப்போது சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் மும்பையைச் சேர்ந்த சதானந்த் தினமணி என்ற நாளிதழை தொடங்கி ஆசிரியராக சொக்கலிங்கத்தை அமர்த்தினான். அவனது எழுத்தின் வேகத்தில் தேசிய இயக்கம் பெரிதாக வளர்ந்தது. அவனது கனல் கக்கும் தலையங்க கருத்துகள் மக்களிடம் பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்தின. நேதாஜி சுபாஷ் உள்பட தேச தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினான். மக்கள் ஆதரவால் தென்காசியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வென்றான் சொக்கலிங்கம். 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறை செல்லும் முன்பாக தினமணி இதழுக்கு ஆசிரியராக ஏ.என். சிவராமனை அமர்த்தினான். சிறையிலிருந்து வெளிவந்த பிறகும் தினசரி என்ற நாளிதழை தொடங்கி சுதந்திர போரின் சுருதி குறையாமல் தன் பங்கை செலுத்தினான் சொக்கலிங்கம். சொக்கலிங்கம் விட்டு சென்ற பணியை திறம்படச் செய்தான் ஆம்பூர் நாணு ஐயர் சிவராமன். மொழிகள் பல கற்றவன், உலக விஷயங்களை புரிந்து கொண்டு தமிழக மக்களின் அறிவுக்கு தீனி போட எளிய நடையில் எழுதியவன். அவனது எழுத்து திறமையால் உலகளாவிய போராட்டங்களும் சுதந்திர வேட்கையும் தமிழர் நெஞ்சங்களில் புகுந்து விரிகொள்ளச் செய்தது. 1904 மார்ச் 1 பிறந்த சிவராமன் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆம்பூரை பூர்வீகமாக கொண்டவன். பள்ளிப் பருவத்திலேயே அன்னி பெசன்ட் கைதை எதிர்த்து போராட்டத்தில் கலந்து கொண்டான். 1921 காந்தி ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய போது கல்லூரியில் இன்டர் படித்து கொண்டிருந்த 17 வயது சிவராமன் அதில் பங்கு கொண்டான். தொடர்ந்து சிறை தண்டனை, அத்துடன் அவனது கல்லூரி படிப்பும் முடிவுக்கு வந்தது. புத்தகங்களை படித்தே அவன் பொது அறிவை வளர்த்து கொண்டான். 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு 20 மாத சிறை தண்டனை பெற்றான். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் சீர்காழி உப்பனாறு பாலத்தில் இளைஞர்கள் சிலர் வெடிவைத்த வழக்கில் இவனும் கைதாகி குற்றவாளி ஆக்கப்பட்டான். 1944 டி.எஸ். சொக்கலிங்கம் தினமணி ஆசிரியர் பொறுப்பில் இருந்து விலகியதும் சிவராமனே அதன் ஆசிரியரானான். இயல்பிலேயே தேசபக்தி மிகுந்தவனிடம் சக்தி மிகுந்த பத்திரிகை கையில் கிடைத்தது. அதனை முழுமையாக பயன்படுத்தினான். தினமணி சுதந்திர எழுச்சிக்கு உந்து சக்தியாகவே பயன்பட்டது. திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்திலிருந்து விமோசனம் என்ற பத்திரிகையை நடத்தினான் ராஜகோபாலாச்சாரி. அதில் துணை ஆசிரியராக இருந்தான் கிருஷ்ணமூர்த்தி. எஸ்.எஸ். வாசன் ஆனந்த விகடன் இதழ் மூலம் விடுதலை உணர்வு சார்ந்த படைப்புகளை வெளியிட்டார். கிருஷ்ணமூர்த்தியின் தியாகபூமி போன்ற படைப்புகள் வெளியாகி சுதந்திர போருக்கு மேலும் பலம் சேர்த்தது. இந்நாளில் கல்கி என்ற இதழை தொடங்கிய கிருஷ்ணமூர்த்தி காந்தி ராஜகோபாலாச்சாரியார் போன்றோரின் எண்ணங்களை ஒவ்வொரு இதழிலும் வெளியிட்டான். காந்தி வங்கத்தின் மத மோதல்களை கட்டுப்படுத்த நபகாளி யாத்திரை மேற்கொண்ட போது சாவி என்ற சா விஸ்வநாதன் காந்தியுடன் யாத்திரையில் பங்கேற்று நவகாளி யாத்திரை என்ற பெயரில் கல்கியில் எழுதினான். சுதந்திர போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்ட மா.பொ. சிவஞானம் திராமிணி குலம்

தமிழ் முரசு இதழ்களில் சுதந்திர போராட்ட கட்டுரைகளை எழுதினான். தேபோ கிருஷ்ணசாமி பாவலர் தேசபந்து வார இதழை நடத்தினான். காந்தி நூல் நூற்று கொண்டிருப்பது போன்ற படத்தையே அந்த இதழ் இலச்சினையாக கொண்டிருந்தது. இன்னும் எத்தனையோ தேசபக்தர்கள் எழுதுகோல் தெய்வம், அந்த எழுத்தும் தெய்வம் என்று பாரதியை முன்மாதிரியாக கொண்டு பத்திரிகைகளில் பணியாற்றி இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்தார்கள்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் கடந்த 11 தேதியன்று மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நல உதவித்திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். இம்மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்க ஒப்படைக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான சிறப்பு தடுப்பு பணி பிரிவு மற்றும் மணல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் கடந்த 13/5/2026 நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் மற்றும் கனிம கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் 2026 மாதங்களில் வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் கனிம வளத்துறை இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனைகள் மற்றும் வழக்குகள் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. கனிம கடத்தலை தடுக்கும் வகையில் வருவாய், காவல், சுரங்கத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும், அனைத்து வட்டார அளவிலும் வட்டாட்சியர்களால் பணிக்குழு கூட்டங்களும் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்காக கனிமங்கள் பயன்படுத்தப்படும் போது விதிகளின்படி அனுமதி பெற்று மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும், பயன்பாட்டு சான்றிதழ்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த 14/5/2026 மாவட்ட நிர்வாகம், போக்குவரத்துத்துறை, காவல்துறை மற்றும் பள்ளிக் கல்வித்துறை இணைந்து 2026 பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு பணிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 19/5/2026 மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா இன்பம் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் ஒரு பகுதியாக சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருத்தங்கள் பகுதியில் பொது சுகாதாரம் மற்றும் அறிவியல் பூர்வமான கழிவு மேலாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும், மாநகராட்சி முழுவதும் தூய்மையை பேணுவதில் குடிமக்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் பொருட்டும் தூய்மை திருவிழா 2026 என்ற தலைப்பில் நடைபெற்ற மாபெரும் கூட்டு தூய்மை பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிவகாசி பேருந்து நிலையத்தில் தற்போது செயல்பட்டு வரும் பொது சுகாதார வளாகத்தின் நிலை மற்றும் தூய்மைத்தன்மை குறித்து ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மாநகராட்சியில் உள்ள பொது சுகாதார வளாகங்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் தூய்மை செய்து பொதுமக்களின் சுகாதாரத்தினை உறுதி செய்ய வேண்டும் என தொடர்புடைய அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களைச் சுற்றி

500 மீட்டர் சுற்றளவிற்குள் அமைந்துள்ள தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் அரசால் மூடப்பட்டு வருகின்றன என்றும், அந்த வகையில் சிவகாசி பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வந்த மதுபான சில்லறை விற்பனை கடை முழுமையாக அகற்றப்பட்டுள்ளதை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து உறுதி செய்தார். விருதுநகர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு துறை அலுவலர்கள் அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்த வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்றும், கல்வித்துறையில் விருதுநகர் மாவட்டம் எப்பொழுதும் முதன்

0: மாணவர்களுக்கு ஒரு பொறுப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டு அவர்களை தேர்ச்சி பெற வைக்க மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் சிறப்பு நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்றும், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னேற விளையும் மாவட்டங்களின் பட்டியலில் விருதுநகர் மாவட்டம் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் தொடர் முயற்சியால் பல்வேறு குறியீடுகளில் சிறந்த முன்னிலையில் உள்ளது என்றும், இதே உத்வேகத்துடன் மாவட்டத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக்கொண்டனர்.
1: டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, சிகிச்சா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி. கே விஜயகுமார், சிவில் சேவா. டாக்டர் எச் வி ஹண்டே, சிகிச்சா.
2: டாக்டர் ஆர் ஸ்ரீதர், கம்யூனிட்டி ரேடியோ. ஸ்ரீ என் சுவாமிநாதன், கலா பக்தி சங்கீத். ஸ்ரீமதி சிவ் சங்கரி, சாஹித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமது 57 ஆண்டுகால எழுத்து சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று எழுத்தாளர் சிவசங்கரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 57 வருஷம் நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய பல சிந்தனைகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதே இறைவன் எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் இந்த உயரிய விருது கிடைச்சது. ரொம்ப ஒரு இந்தியராக இருந்து இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த காரியமும் வெற்றி பெறும். வருங்கால எழுத்தாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இப்போ ஏஐயோட உதவி வைத்துக் கொண்டு நிறைய கதையெல்லாம் எழுதுறாங்க. ஆனா கற்பனை செய்து அவங்க அவங்க தங்க கற்பனையோட நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை உருவாக்குறது ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். நிறைய படிக்கணும், நிறைய சுற்றுப்புற்றில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்து அதோட நேர்மையான கடினமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலையை எல்லாருமே அடையலாம்.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். ஊரக தொழில்துறையை நவீனமயமாக்குவதிலும் இந்த வங்கியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் அந்நிய

0: செலாவணிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாட்டின் அதிகபட்ச மின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக கடந்த 21ஆம் தேதி 271 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே பெட்ரோலியப் பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இது பெட்ரோலியப் பொருட்களின் இறக்குமதியை குறைக்க உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பருவமழைக்கான சாலை பராமரிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எபோலா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதுவரை இந்த நோய் தொற்று இந்தியாவில் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்காக பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சலைட் பிரச்சினையிலிருந்து அம்மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 50,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,72,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் 1,96,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். குழாய் மூலம் இயற்கை எரிவாயு பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவிகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவிக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்கட் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கார் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கி, இருப்பினும் இந்த பேச்சுகளில் அணுசக்தி திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினாா்.

0: ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர்சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும் ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும் சௌரகுமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, 15:00. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்கும் முன்,
2: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை, வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய் கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. நெல் பயிரிடும் விவசாயிகளே, நாற்றங்காலில் விதை விதைப்பதற்கு முன்பாக விதை நேர்த்தி செய்யுங்கள். இதனால் விதை மூலம் பரவக்கூடிய நோய்க்கிருமிகளை பரவாமல் கட்டுக்குள் வைக்கலாம். 1 கிலோ நெல் விதைக்கு 10 கிராம் சூடோமோனஸ் புளோரசன்ஸ் கலந்து விதைப்பதனால் நெல் முளைப்பு திறன் அதிகரிப்பதுடன் மண்ணின் மூலம் பரவும் நோய்களான வேரழுகல், வாடல் நோய், நாற்றழுகல் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துவதுடன் இலை வழியாக பரவும் நோய்களான குலை நோய், இலை உரை கருகல் நோய், இலை புள்ளி நோய் பாதிப்பு குறைந்து பயிர்களுக்கு நீண்டகால பாதுகாப்பை அளிக்கும். புங்கம் ஒரு நடுத்தரமான கிளை அமைப்பை கொண்ட மரமாகும். அவரை குடும்பத்தை சார்ந்த இந்த மரம் சுமார் 40 அடி உயரம் வரை வளரும். இவை எல்லா மண்வகைகளிலும் வறட்சியை தாங்கி நன்கு வளரும். அமில மற்றும் கார மண்வகைகளிலும் நன்கு வளரும் தன்மை படைத்தவை. இவற்றை தரிசு நிலங்களிலும் பயன்படாத நிலங்களிலும் வரப்பு ஓரங்களிலும் நாம் வளர்த்திடலாம். இலைகளில் சுமார் 3% தழைச்சத்தும், 0.3% மணிச்சத்தும், 1% சாம்பல் சத்தும் அடங்கியுள்ளன. கூட்டிலைகளை கொண்ட இவை எப்பொழுதும் பசுமையாகவே காணப்படும். இவை பசுந்தடை உரத்திற்காகவும் ஆயுர்வேத மருந்தாகவும் பூச்சி கட்டுப்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு மரத்தில் இருந்து ஆண்டு ஒன்றுக்கு சராசரியாக 100 முதல் 250 கிலோ இலை தழைகளை பெற்றிடலாம். நெற்பயிருக்கு சிறந்த பசுந்தழை உரமாகும். அன்பார்ந்த விவசாயிகளே, பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80 முதல் 58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருக்க வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுகையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களை பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும்,

25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி

0: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி.
2: வள்ளி, இந்தா புள்ள நீ கொடுத்த புத்தகம் படிச்சு முடிச்சிட்டேன்.
3: அதுக்குள்ள படிச்சு முடிச்சிட்டியா?
2: படிச்சிட்டேன் வள்ளி, கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு.
3: வேற ஏதாவது புத்தகம் எடுத்துட்டு வரவா?
2: புத்தகம் வேணும் தான், ஆனா இப்ப நான் முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன், திரும்ப வரும்போது வாங்கிக்கிறேன்.
3: ஆகட்டும் செல்வி.
2: அது சரி, உங்க காட்டுல அறுப்பு முடிஞ்சிருச்சு தானே?
3: ஆமா செல்வி.
2: ஆனா காட்டை அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க போல இருக்கே, அடுத்த பயிருக்கு தயார் செய்யணும்ல?
3: செல்வி, அது விஷயமா தான் மச்சான் விவரம்லாம் சேகரிச்சிட்டு இருக்காரு.
2: விவரம் சேகரிக்கிறாரா? அப்படின்னா மாத்து பயிர் போட போறீங்களா வள்ளி?
3: நெல்லக்கடலை பயிருக்கு விதை உற்பத்தி செய்யலாம்னு நினைக்கிறாரு மச்சான்.
2: நல்ல யோசனை தான் வள்ளி. அப்படின்னா அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட வேண்டியது தானே?
3: அதுக்கு தான் எப்படி செய்யலாம் என்ன ஏதுன்னு நாலு பேர்கிட்ட கலந்து பேசிட்டு இருக்கோம். சரியான வழிமுறைகளை தெரிஞ்சு செய்யணும்ல?
2: நீ சொல்றதும் சரிதான். சரியான தொழில்நுட்பங்களை தெரிஞ்சு அதை பயன்படுத்தினாதானே நிறைஞ்ச மகசூல் கிடைக்கும். சரி வள்ளி, நீ உடனே என்னோட கிளம்பி வாயன்.
3: கிளம்பி வரவா? எங்க கூப்பிடுற செல்வி?
2: நான் இப்ப ஒரு வேலையா வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீயும் என்னோட கிளம்பி வந்தனா உனக்கு இது சம்பந்தமா தேவைப்படுற தகவல்களை அங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல?
3: ஆமா, நல்ல யோசனை தான். இதோ வீட்டை பூட்டிட்டு உடனே வந்துடுறேன். ஏ செல்வி, நமக்கு தேவையான விவரங்களை யார் எடுத்து சொல்ல போறாங்க?
2: திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பத்தி எடுத்து சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுப்போம்.
4: விவசாயத்தில் விதைகள் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. விதைகள் வந்து அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு முக்கிய காரணியாக இருப்பதனால தரமான விதைகளும் மற்றும் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய தரமான விதைகள் வந்து விவசாயிகளுக்கு ஒரு மகசூல் அதிகரிக்கவும் அவர்களுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கவும் ஒரு மூலதனமாக அமைகின்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விதைகள் நம்ம தரமான முறையில் உற்பத்தி செய்து எப்படி வந்து நம்ம வந்து கொடுக்கலாம், அதில் விவசாயிகள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். நிலக்கடலை, எள் மற்றும் சூரியகாந்தி ஆகிய பயிர்கள் வந்து பிரதானமான எண்ணெய் வித்து பயிர்களாக இருக்கின்றன. இந்த எண்ணெய் வித்து பயிர்களில் வந்து நம்ம விதை உற்பத்தி எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, விவசாயிகள் வந்து இந்த விதைக்கும் தானியத்துக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். விதைகள் வந்து இப்போது அடுத்த சந்ததியை உருவாக்குறதுல ஒரு முக்கிய மூலதனம். ஸோ அதனால் வந்து விதைகள் வந்து உங்களுக்கு தரமாக இருக்கணும். விதையில என்னென்ன தரங்கள் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால், கலப்பினங்கள் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி அதனோட முளைப்பு திறன் பாதிப்படையாமல் அதிகப்படியாக இருக்க வேண்டும். அதனோட ஈரப்பதம், ஒவ்வொரு எண்ணெய் வித்து பயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு, அந்த ஈரப்பதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது மூணுமே முக்கியம். இன்னொன்று வந்து பூச்சி நோய் பாதிப்பு இல்லாமல் வந்து இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கும்போது தான்

இப்போ அடுத்த சந்ததியில் உருவாகக்கூடிய பயிரானது நல்ல முறையில் வீரியமாக வளர்ந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அந்த வகையில் பார்த்தோன்னாக்கா இப்போது வேர்க்கடலையில் விவசாயிகள் என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை கடைபிடித்தா விதை உற்பத்தி ஒரு நல்ல முறையில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விதை உற்பத்திக்கு முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, நிலத்தேர்வு. எந்த மாதிரி நிலங்களில் வந்து நம்ம வந்து தேர்வு செஞ்சு விதை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வளமான நிலங்களாக இருக்கணும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, முந்தின பயிர் வந்து அதே பயிராக, அதில் அந்த பயிரில் வேறு ரகம் வந்து பயிர் செய்யப்படாத ஒரு வயலாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் தான் தான் தோன்றி பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது முந்தின ரகங்களில் வந்துட்டு மண்ணில் இருக்கக்கூடிய விதைகள் தானாகவே முளைத்து இப்போ நம்ம பயிர் செய்யக்கூடிய ரகத்தில் ஒரு கலப்பினமாக வரும். அந்த மாதிரி ரகங்கள் வந்து உருவாகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வயல்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கணும். அதுலேயும் வளமான நிலமாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து மகசூல் வந்து அதிகப்படியாக கிடைக்கும், பூச்சி நோய் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் நிலத்தேர்வில் வந்து விவசாயிகள் வந்து முக்கியமாக கவனம் செலுத்தணும். இதுலேயும் வேர்க்கடலையில் பார்த்தோம்னாக்கா, போரான் மற்றும் கால்சியம் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இல்லாத நிலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி குறைபாடு இருக்கக்கூடிய நிலமாக இருந்ததுன்னு சொன்னாக்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த காய்கள் வந்து ஒரு விதை காய்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த கருத்த முளைகள் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு விதைகள் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் போரான் மற்றும் கால்சியம் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இல்லாத நிலங்களை வந்து விவசாயிகள் கண்டிப்பாக தேர்வு செய்யணும். இப்போ இன்னொன்று வந்து பார்த்தோன்னாக்க, விதை உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குறிப்பிட்ட நம்ம எந்த விதை உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த ரகமும் பக்கத்து வயல்களில் வேற ரகமும் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத விவசாயிகள் கவனத்தில் கொள்ளணும். அதற்கு என்னென்னா, முக்கியமாக அவங்க பார்க்க வேண்டியது விலகு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளோ இருக்கணும், அல்லது கால அளவு வித்தியாசப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விவசாயிகள் பார்க்கணும். இந்த விலகு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வேர்க்கடலை வந்து ஒரு தன்மகரந்த சேர்க்கை உள்ள பயிராக இருக்கிறதுனால இந்த விலகு தூரம் வந்து ஒரு வயலுக்கும் அடுத்த வயலுக்கும், அடுத்த பயிர் செய்திருக்கக்கூடிய வயலுக்கும் சுமார் 3 மீட்டர் அளவுக்கு இடைவெளி விட்டு இருந்தாலே போதுமானதாக இருக்கிறது. இதில் இன்னொன்று என்னென்னா, கலப்பு, அதாவது பயிர் கலப்பு வந்து முக்கியமாக பார்க்கணும். இதில் வந்து வயலில் வந்து ஆய்வுக்கு வரும்போது விதை சான்ற அலுவலர்கள் வந்து பார்க்கக்கூடியது என்னென்னா, கலப்பினம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. இதில் பல தரமான விதைகள் இருக்குது இல்லையா. நம்ம வந்து ஆதார விதை உற்பத்தி செய்யலாம், வல்லுநர் விதை உற்பத்தி செய்யலாம், அதே மாதிரி சான்று நிலை விதைகள் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு பல தரமான விதை தரங்கள் இருக்கிறது. இப்போ விவசாயிகள் வந்து வயல்களில் வந்து முக்கியமாக ஆதார விதையும் சான்று விதையும் தான் உற்பத்தி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆதார விதை நிலை விதையாக இருந்ததுனாக்கா 0.1% மட்டும்தான் கலப்பினங்கள் அனுமதிக்கப்படுகிறது. அதே மாதிரி சான்று நிலை விதையாக இருந்ததுன்னு சொன்னாக்கன்னா 0.2% வரைக்கும் தான் வந்து கலப்பினங்கள் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவாக இருக்கிறது. அதற்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கன்னா அந்த வயலை வந்து அவங்க வந்து நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கலப்பினங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி, குறைவாக இருக்கிற மாதிரி அவங்க கலவன்களை நீக்கி வந்து வயலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது முக்கியமான அவசியமான ஒன்றாகும். இப்போ ஒரு தரமான விதை உற்பத்தினா அவங்க என்னென்ன பயிர் மேலாண்மை வந்து முறைகளை பின்பற்றணுன்னாக்கா, இப்போ சாதாரண வந்து ஒரு தானிய உற்பத்திக்கு பண்ணுறதை விட அதிகப்படியான ஒரு கவனம் செலுத்தி அவங்க செய்யணும். இதில் வந்து பயிர் இடைவெளி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயிர் எண்ணிக்கை பராமரிப்பு, இது ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் பயிர் இடைவெளின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா 25-15 சென்டிமீட்டர் அளவுக்கு வரிசைக்கு வரிசையும் செடிக்கு செடியும் இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து அப்புறம் விதைகள் வந்து நம்ம அவங்க தேர்ந்தெடுத்து விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா, விதைகளை வந்து அவங்க விதை நேர்த்தி செய்து விதைக்கும் போது அதோட பயிர் எண்ணிக்கை வந்து பராமரிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நோய் தாக்காத தரமான காய்கள்லேருந்து விதைகளை தேர்வு செய்து அதில் என்னென்னா இந்த சுருங்கிய விதைகள், வடிவம் மாறிய விதைகள் எல்லாம் நீக்கிடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து விதைகளை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட விதை அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த விதை அமிர்தத்தை வந்து 1 கிலோ விதைக்கு வந்து 11 மில்லி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து விதை நேர்த்தி செய்து விதைக்கணும். இந்த மாதிரி விதைக்கும் போது வந்து முளைப்பு திறன் வந்து அதிகப்படுத்தப்படும். இன்னும் வந்து பார்த்தோன்னா, அந்த வயல்கள் வந்து இப்போ மானாவாரியில் சாகுபடி பண்ணுறாங்க, இப்போ விவசாயிகள் பயிரிடுறாங்க அப்படின்னாக்க, விதைகளை வந்து கடினப்படுத்தி வந்து விதைச்சாங்க அப்படின்னு சொன்னால் முளைப்பு திறன் வந்து பாதிப்படையாமல் இருக்கும். இந்த விதைகள் கடினப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.5% வந்து கால்சியம் குளோரைடு, இதோட விதைகளை வந்து கலந்து நேர்த்தி செய்து அதுக்கப்புறம் கடினப்படுத்தி விதைத்தாங்கன்னு சொன்னாக்கன்னா முளைப்பு திறன் பாதிப்படையாமல் மகசூலும் உங்களுக்கு பாதிப்படையாது, பயிர் எண்ணிக்கையும் பராமரிக்க முடியும். முக்கியமாக வந்து உரம் இடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, ஹெக்டருக்கு வந்து 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 75 கிலோ சாம்பல் சத்து அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து உரமிட்டு பராமரிக்கணும். இப்போ தேவைப்படக்கூடிய இடத்துல வந்து இப்போ போரான் சத்து வேணும் அப்படிங்கும்போது 10 கிலோ அளவுக்கு போரான் வந்து அடி உரமாகவும் வந்து பயன்படுத்தலாம். அதை தவிர வந்து காய்கள் வந்து உருவாகக்கூடிய பருவத்தில் வந்து உங்களுக்கு ஹெக்டருக்கு வந்து

பார்த்தீங்கன்னா 400 கிலோ அளவுக்கு ஜிப்சம் வந்து பயிரில் இட்டு மண்ணணைத்து பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பொலப்பொலப்பு தன்மையை அதிகரிக்கும், காய்கள் பறிக்கும் போதும் நல்லா வரும், மண் வந்து இறுக்கமாக இல்லாமல் தளர்ச்சி அடைந்த வகையில் இருக்கிறதுனால கம்பி இறங்க போது பாதிப்படையாமல் நல்ல முறையில் உங்களுக்கு வந்து காய்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலைவழி தெளிப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு, நிலக்கடலை ரிச் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்ருக்காங்க. இது வந்து ஏக்கருக்கு 2 கிலோ அளவுக்கு 2 முறை, அதாவது நல்ல பூக்கும் தருணத்துலேயும் காய்கள் உருவாகக்கூடிய தருணத்துலேயும் 2 முறை நம்ம வந்து தெளிக்கும் போது நிறைய வந்து பூக்களும் உருவாகும், அதே மாதிரி காய்கள் வந்து தரமான காய்களாக வந்து உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கன்னா NAA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி ஊக்கி, இது வந்து 200 PPM அளவுக்கு இந்த பூக்கள் உருவாகிற டயத்தில் வந்து நம்ம வந்து தெளிக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய பூக்கள் உருவாகும், அது மூலம் நிறைய காய்கள் பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கப்புறமா இந்த கலவன் நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, இந்த கலவன் வந்து எப்படி வந்து விவசாயிகள் நீக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆரம்ப நிலையில், அதாவது வந்து செடிகள் பூ உருவாகிறதுக்கு முன்னால் ஒரு முறை, அதே மாதிரி பூ பிடிக்கக்கூடிய சமயத்தில், காய்கள் உருவாகக்கூடிய சமயத்தில் இலைகளோட நிறம், செடியோட அமைப்பு, அப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய ரோமங்களோட அமைப்பு, பூக்களோட நிறம், காய்களோட அமைப்பு, விதைகளோட வளர்ச்சி பண்புகள், விதைகளோட பருமன், இதையெல்லாம் வைத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கலவன் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கலப்பு செடி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கன்னா நம்ம அதை வந்து முற்றிலுமாக நீக்கணும். இந்த கலப்பு செடி 1-2 இருந்தாக கூட காய்களில் வந்து அதிகப்படியான வந்து உங்களுக்கு கலப்பு உண்டு பண்ணிடும். இப்போ இந்த கலவன் நம்ம சொன்னேன் இல்லையா, ஆதார விதையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கன்னா 0.1%, இதுதான் வந்து உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு. அதே மாதிரி சான்று நிலை விதையாக இருந்ததுனாக்கா 0.2% தான் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவு. ஸோ அந்த அளவுக்கு மிகாமலை வந்து விவசாயிகள் பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா சரியான சமயத்தில் வந்து உங்களுக்கு அறுவடை செய்யணும். வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் அறுவடை சமயத்தில் ஒரு மழை பெஞ்ச வாய்ப்பு இருக்குதுனாக்கா மண்ணில் இருக்குந்து பறிக்கிறதுக்கு முன்னாலே முளைச்சு போயிடும் சில நேரத்தில். அந்த மாதிரி முளைப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கன்னா அதோட விதைகளோட தரம் வந்து குறைஞ்சிரும், அதோட முளைப்பு திறன் பாதிக்கப்படும். ஸோ அதனால் வந்து அறுவடை வந்து சரியான சமயத்தில் பண்ணணும். இந்த அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உள்ள அந்த காய்களோட உள்ள வந்து கருப்பு நிறமாக மாறி இருக்கும், நல்லா வந்து காய்கள் வந்து முற்றிலும் ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டான ஃபிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து அறுவடை செய்யணும். இப்போ அறுவடை செய்யும் போது பார்த்தீங்கன்னா 35-40% வரைக்கும் காய்களோட ஈரப்பதம் இருக்கும். இந்த காய்களை வந்து அதுக்கப்புறமா நம்ம காய வச்சுட்டு 8-9% அளவிற்கு ஈரப்பதத்தை கம்மி பண்ணி அதற்கப்புறமா வந்து நம்ம வந்து சேமித்து வைக்கணும். இதுதான் முக்கியமானது. காய்களை சேமிக்கும் போது வந்து விதை நேர்த்தி பண்ணி கூட நம்ம சேமித்து வைக்கலாம். இந்த விதை சேமிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த கால சேமிப்பு, குறுகிய கால சேமிப்பாக இருக்கலாம், இடைப்பட்ட கால சேமிப்பு அல்லது நீண்ட கால சேமிப்பும் நம்ம பண்ண முடியும். குறுகிய கால சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கன்னா ஈரப்பதம் வந்து 8-9% அளவுக்கு நம்ம வச்சு நார்மலாக வந்து இருக்கக்கூடிய சாக்குப்பைகளை வந்து சேமிக்கலாம். இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 12-15 மாதங்கள் வரைக்கும் வைத்திருக்கலாம். இதில் வந்து ஈரப்பதத்தை வந்து 5-8% குறைச்சு அதற்கப்புறம் பாலித்தீன் உள் உரை கொண்ட சாக்குப்பைகளில் வந்து நம்ம சேமித்து வைக்கும்போது இந்த மாதிரி 12-15 மாதங்கள் வரை நம்ம வந்து சேமித்து வைக்க முடியும். அதே நீண்ட கால சேமிப்பு அப்படின்னா 15 மாதங்களுக்கு மேலே நம்ம சேமிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கன்னா 5% குறைவாக நம்ம ஈரப்பதத்தை வந்து குறைத்து அதற்கப்புறமா 700 கேஜ் அடர்த்தி கொண்ட பாலித்தீன் பைகளில் நம்ம வந்து வைத்து சேமிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 15 மாதங்களுக்கு மேலாகவும் வந்து நம்ம வந்து இதை சேமித்து வைக்க முடியும். இதில் வந்து நம்ம என்னென்னா வயல் ஆய்வு குறைந்தபட்சம் வந்து 2 முறையாவது வந்து பண்ணுவாங்க. பூக்கும் தருணத்தில் 1 தடவைக்கும் அறுவடை தருணத்தில் 1 முறையும் வந்து வயல் ஆய்வு விதை சான்ற அலுவலர்களால் வந்து செய்யப்படும். அந்த தருணத்தில் வந்து அவங்க வந்து கலப்பு இனங்கள் இருக்கா அல்லது பூச்சி நோய் பாதிப்பு அதிகப்படியாக இருக்கா, அந்த குறிப்பிட்ட ரகம் வந்து மாறுபாடு இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம ஆய்வு செய்வாங்க. அந்த ஆய்வு செய்து அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொன்னாக்கன்னா அந்த விதைகளை வந்து விதை சான்ற அலுவலர்கள் மூலமாக விதை தரம் என்னென்ன இருக்குன்னு விதை பரிசோதனை செய்து அதுலேயும் வந்து அந்த விதைகள் வந்து உட்படுத்தி அது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் விதையாக வந்து அதை எடுத்துப்பாங்க. இப்போ இந்த விதை தரம் என்னென்ன அதில் பரிசோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அதோட தூய்மையான விதைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, அதோட முளைப்புத்திறன் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து அவங்க ஆய்வு செய்வாங்க. இந்த விதைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் ஆதார விதை மற்றும் சான்றிலை விதை ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையான விதை வந்து 96% வரைக்கும் குறைந்தபட்சம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த விதையை வந்து பாஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முளைப்புத்திறன் நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் 70% குறையாமல் முளைப்புத்திறன் இருக்க வேண்டும். ஈரப்பதம் சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா 9% அளவுக்கு வந்து உங்களுக்கு குறைத்திருங்கணும். இந்த மூணுமே முக்கியமானது, அதாவது தூய்மையான விதைகள் வந்து 96% இருக்கணும், முளைப்புத்திறன் 70% இருக்கணும், ஈரப்பதம் வந்து 9%. இந்த அளவுக்கு வந்து விவசாயிகள் இந்த மூன்று

0: பண்புகளும் இருக்கிற பட்சத்தில் விதைகள் வந்து விதை சான்ற அலுவலர்களால் உங்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்படும். அதுக்கப்புறமா வந்து நம்ம விதைகளை வந்து விதையாக வந்து விற்பனை செய்ய முடியும். இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் விதை உற்பத்திக்கு பின்பற்ற வேண்டிய தொழில்நுட்பங்கள். இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடித்து மேலும் மேலும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: வள்ளி, நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆமா, எனக்கு இப்ப நல்ல தெளிவு கிடைச்சிருச்சு செல்வி. தரமான விதை உற்பத்திக்கு தேவையான அடிப்படை தொழில்நுட்பங்கள் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சு.
1: நிலத்தேர்வு எப்படி செய்யணும், ஆரோக்கியமான விதைகளை பெற செய்ய வேண்டிய நேர்த்தியையும் நல்லாவே தெளிவுபடுத்திட்டாங்க.
2: ஆமா செல்வி, துவக்கத்துல இருந்தே படிப்படியா நாம கவனத்துல வச்சு செய்ய வேண்டிய வழிமுறைகளை இவங்க சொல்ல சொல்ல நான் அப்படியே மனசுல உள்வாங்கிட்டேன். இப்பவே இந்த விவரங்களை எல்லாத்தையும் மச்சாங்கிட்ட எடுத்து சொல்லணும் போல இருக்கு.
1: அதுக்கு என்ன, வாப்புள்ள உடனே கிளம்புவோம்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். மைக்ரோ கிரீன்கள் எனப்படும் இளம் கீரைகள். மைக்ரோ கிரீன்கள் என்பது இளம் காய்கறி கீரைகளாகும். அவை தோராயமாக 1 முதல் 3 அங்குல உயரம் இருக்கும். மைக்ரோ கிரீன்கள் 2 முதல் 3 அங்குல உயரமுள்ள காய்கறி விதைகளின் நாற்றுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் முதல் உண்மையான இலைகளாகும். மைக்ரோ கிரீன் வகைகளை அப்படியே பச்சையாக சமைக்காமல் சாலட் போன்று உண்ணலாம். மைக்ரோ கிரீன்கள் என்பவை அடிப்படையில் முளைக்கட்டிய கீரை விதைகளாகும். பொதுவாக நாம் முளைக்கட்டிய பயறு வகைகளை அறிந்திருப்போம். ஆனால் பயறு வகைகளுக்கு பதிலாக கீரை விதைகளையோ காய்கறி விதைகளையோ பயன்படுத்தி மைக்ரோ கிரீன்கள் வளர்க்கப்படுவதாகும். முள்ளங்கி, புரோக்கோலி, காலிஃபிளவர், கேரட், செலரி, கீரை, முட்டைகோஸ், பூக்கோசு, துளசி உள்ளிட்ட பல வகையான தாவரங்களை தினசரி உணவில் ஆரோக்கியமான மற்றும் சத்தான மைக்ரோ கிரீன்களாக பயன்படுத்தலாம். பெரும்பாலான மைக்ரோ கிரீன்கள் 12 முதல் 14 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். அவை ஊட்டச்சத்து மற்றும் அதிக சுவை கொண்டதாகும். உதாரணமாக பீட்ரூட் மைக்ரோ கிரீன்கள் பீட்ரூட்டைப் போலவே சுவையாகவும், கொத்தமல்லி மைக்ரோ கிரீன்கள் கொத்தமல்லியைப் போலவே இருக்கின்றன. அவை நறுமணம், சுவை, செறியூட்ட

கொடுக்கப்பட்ட ஊட்டச்சத்து பல்வேறு வண்ணம் மற்றும் அமைப்புகளில் கிடைக்கின்றன. மைக்ரோகிரீன்கள் 1980களில் கலிபோர்னியா உணவக காட்சியில் முதன் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு மைக்ரோகிரீன்கள் சீராக பிரபலமடைந்தன. இவை மிதமான காரம் மற்றும் சற்று புளிப்பு அல்லது கசப்பான சுவை உடையதாக இருக்கும். இவை காய்கறிகளின் வகைகளை பொறுத்து மாறுபடும். இது அனைத்து உணவிற்கும் ஒரு நல்ல சுவை கூட்டும் சிறப்பை தருகின்றன. இவற்றை சாண்ட்விச், சாலட், பீசா, சூப், ஆம்லெட், கறி மற்றும் பிற சூடான உணவுகளில் சேர்த்து உண்ணலாம். சராசரியாக முதிர்ந்த காய்கறிகளை விட இதில் 5 மடங்கு வைட்டமின்கள் மற்றும் கரோட்டினாய்டுகள் அதிக அளவில் உள்ளன. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் புற்றுநோய், அல்சர், ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகிய அபாயத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகின்றன. மைக்ரோகிரீன்கள் வளர்க்க எளிதானது, ஏனென்றால் அவை முதல் இலை நிலையில் அறுவடை செய்யப்படுகின்றன. இது ஒரு வீட்டின் ஜன்னலில் கூட வளர்க்கலாம். மைக்ரோகிரீன்கள் 2 வாரங்களில் சாப்பிட தயாராகிவிடும். மைக்ரோகிரீன்கள் சிறியவையாக இருந்தாலும் சுவைகளின் செறிவு உலகமெங்கிலும் உள்ள உணவு பிரியர்களின் விருப்பமானதாக இருக்கிறது. சில மைக்ரோகிரீன் வகைகள் வளர்ந்த காய்கறிகளை விட 40 மடங்கு அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது என்று தெரிய வந்துள்ளது. இனி இந்த மைக்ரோகிரீன்களின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மைக்ரோகிரீன்கள் பாலிஃபினால்களின் வளமான மூலமாகும். இது இதய நோய்க்கான குறைந்த அபாயத்துடன் இணைக்கப்பட்ட ஆக்சிஜனேற்ற வகையாகும். மைக்ரோகிரீன்கள் ட்ரைகிளிசரைடு மற்றும் கெட்ட எல்டிஎல் கொழுப்பின் அளவை குறைப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அதிக அளவு பாலிஃபினால்கள் அடங்கிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் இருப்பதால் நோயின் தாக்கத்தை குறைக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. ஆய்வக ஆய்வுகளின் மூலம் வெந்தய மைக்ரோகிரீன்கள் செல்லுலர் சர்க்கரையை 25 முதல் 44% வரை அதிகரிப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆக்சிஜனேற்றம் நிறைந்த காய்கறிகள் குறிப்பாக பாலிஃபினால்கள் நிறைந்தவைகளாகும். பல்வேறு வகையான புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன. பாலிஃபினால் நிறைந்த மைக்ரோகிரீன்களும் புற்றுநோய்களின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு வகையான விதைகளிலிருந்து மைக்ரோகிரீன்களை வளர்க்கலாம். காலிஃபிளவர், புரோக்கோலி, முட்டைகோஸ், முள்ளங்கி, கீரை, எண்டிவ், சிக்கரி மற்றும் ரேடிச்சியோ, பூண்டு, வெங்காயம், லீக், சிறுகீரை, முளைக்கீரை, பாலக்கீரை, முலாம்பழம், வெள்ளரி மற்றும் ஸ்குவாஷ் போன்றவையும் அதில் அடங்கும். அரிசி, ஓட்ஸ், கோதுமை, சோளம் மற்றும் பார்லி போன்ற தானியங்களும், கொண்டைக்கடலை, பீன்ஸ் மற்றும் பயறு போன்ற பருப்பு வகைகளும் சில நேரங்களில் மைக்ரோகிரீன்களாக வளர்க்கப்படுகின்றன. வணிக ரீதியாக கிடைக்கும் மைக்ரோகிரீன்களில் வைட்டமின் மற்றும் முதிர்ந்த இலைகளில் உள்ள அளவுகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்யும்போது வைட்டமின் மற்றும் ஆக்சிஜனேற்ற அளவுகள் வேறுபட்டாலும் முதிர்ந்த இலைகளில் பதிவு செய்யப்பட்டதை விட மைக்ரோகிரீன்களில் 40 மடங்கு அதிகமாகும். மைக்ரோகிரீன்களை வளர்ப்பதற்கு என்னென்ன தேவை? ஒரு மூடி கொண்ட கண்ணாடி அல்லது பீங்கான், கொள்கலன் அல்லது பாய், நாற்று வளர ஊடகமாக மண், மணல், தென்னைநார் கழிவு, முளைக்கும் விதைகள், தண்ணீர், ஜன்னல் அல்லது சமையலறை மேடை. மைக்ரோகிரீன்கள் வளர்ப்பது மிகவும் எளிதானது. அதிக நாட்கள் மற்றும் உபகரணம் தேவைப்படுவதில்லை. இது ஆண்டு முழுவதும் வீட்டின் உட்புறம் அல்லது வெளியில் வளர்க்கலாம். அந்த இடம் ஒரு நாளுக்கு குறைந்தது 3 முதல் 4 மணி நேரம் நல்ல சூரிய ஒளி பெறுமாறு இருக்க வேண்டும். முதலாவதாக தட்டில் அல்லது கொள்கலனில் ஊடகத்தை நிரப்ப வேண்டும். மைக்ரோகிரீன்களை வளர்ப்பதற்கு ஊடகமாக மணல் அல்லது தென்னைநார் கழிவினை பயன்படுத்த வேண்டும். மைக்ரோகிரீன்களின் வேர்கள் மிகுந்த ஆழத்திற்கு செல்லாததால் 3 முதல் 4 அங்குல அளவே ஊடகம் போதுமானதாகும். ஊடகத்தை நிரப்பும் போது தட்டில் அல்லது கொள்கலனில் அதிகம் அழுத்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஊடகம் தயாரான பிறகு மைக்ரோகிரீன் விதைகளை மண்ணின் மேற்பரப்பில் பரப்ப வேண்டும். விதைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி முற்றிலும் சமமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. விதைகளை நெருக்கமாக விதைக்காமல் பரவலாக விதைக்க வேண்டும். எனவே கையால் விதைகளை விதைப்பது நன்று. பிறகு லேசாக மண்ணை தூவி விதைகளை மூடிவிட வேண்டும். அதன் பிறகு லேசாக தண்ணீர் தெளித்து ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். விதைகள் முளைக்கும் அளவு ஈரம் இருந்தால் போதுமானது. விதைகள் முளைத்த 2 நாட்களுக்கு பிறகு அவற்றிற்கு வெளிச்சம் கிடைக்கும் வகையில் பிளாஸ்டிக் மூடியை அகற்ற வேண்டும். மேலும் மைக்ரோகிரீன்கள் வளர்ந்து நிறத்தை பெறும்போது 1 நாளைக்கு 1 முறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். முளைக்கும் வரை கொள்கலனை அறை வெப்பநிலையில் சுமார் 2 நாட்களுக்கு வைத்திருக்க வேண்டும். 1 நாளைக்கு 2 முறை வளரும் கீரைகள் மீது சிறிது தண்ணீர் தெளிக்க வேண்டும். 3 முதல் 4 நாட்களில் விதைகள் முளைத்து மண்ணின் மேல் சிறிய இலைகள் வளர்ந்து கீழே சிறிய தளிர்களுடன் காணப்படும். செடிகள் 2 முதல் 3 அங்குல உயரத்திற்கு வந்தவுடன், அதாவது 7 முதல்

0: 10 நாட்களுக்கு பிறகு மைக்ரோகிரீன்களை அறுவடை செய்யலாம். கத்தரிக்கோல் அல்லது கூர்மையான கத்தியை பயன்படுத்தி மைக்ரோகிரீன்களை அறுவடை செய்யலாம். பிறகு குளிர்ந்த ஓடும் நீரில் கழுவி அப்படியே உண்ணலாம். பெருகி வரும் மக்கள் தொகை, சுருங்கி வரும் விவசாய நிலம், துரித உணவு கலாச்சாரம், நஞ்சு உணவு போன்றவற்றை கருத்தில் கொள்ளும்போது மைக்ரோகிரீன்கள் எதிர்காலத்தில் முக்கிய உணவாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. மைக்ரோகிரீன்களை நம் வீட்டில் எளிதாக வளர்த்து நஞ்சு இல்லாத உணவை உண்ணலாம். அதிகப்படியான முதலீடோ வளர்ப்பதற்கு இடமோ தேவையில்லை. வீட்டில் சமையலறையில் உள்ள ஜன்னல் அல்லது வீட்டின் வரவேற்பு அறையில் கூட இதனை வளர்த்து பயன்பெறலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

கம்பு, சோளம், ராகி, நெல், கரும்பு, மக்காச்சோளம், எள், காய்கறி பழங்கள். கம்பு, சோளம், ராகி, நெல், கரும்பு, மக்காச்சோளம், எள், காய்கறி பழங்கள் எந்த காலமும்

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரை உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தவேகாவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இத்தொடர்பாக தவேக அரசு மவுனம் காப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவேகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1 தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய பாரா டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அருணா தன்வார் வெண்கலப் பதக்கம் வென்றார். மங்கோலியாவின் உலான்பட்டாரில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 47 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 6 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி திரேவும், 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கனும், 57 கிலோ எடைப்பிரிவில் தப்சியாவும், 62 கிலோ எடைப்பிரிவில்

0: பாக்யஸ்ரீயும் 65 கிலோ எடைப்பிரிவில் புல்கித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர்சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும் ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும் சௌரவ்குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் பகலில் ஒரு இரவு திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கவிருக்கும் குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும்.

0: https://aawards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: திரைகானத்தில் தொடர்வது. போக்கிரி ராஜா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் P. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: 8:30.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை தண்டையார்பேட்டை நீண்ட நாள் நேயர் இயற்கை விவசாயி எல் நடன சபாபதி அவர்களுடன் நேர்முகம். இன்று நாம் சந்திக்க போகும் இவர் யார்?
2: என் பேர் நடன சபாபதி, தண்டையார்பேட்டை சென்னையில வந்து வசிக்கிறேன். நான் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஆபீசரா IIT மெட்ராஸ்ல ஒரு நீர் சம்பந்தமான ஒரு திட்டத்துல வந்துட்டு பணிபுரிந்து வருகிறேன். கடந்த 23 வருடமாக வெவ்வேறு பெரு வணிக நிறுவனங்கள்ல வந்துட்டு நான் CSR-க்காக பணிபுரிந்துட்டு வரேன். அண்ட் வானொலி கேட்கறது என்னுடைய குழந்தையில இருந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கேட்டுட்டே வரேன். சோ வானொலி வந்துட்டு என்னுடைய நிறைய திறமைகளை வளர்த்திருக்கு. பேச்சு திறமை, என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றேன். அதுக்கு வந்துட்டு இந்த வானொலி வந்துட்டு ரொம்ப உறுதுணையா இருக்கு.
3: என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
2: நான் MSW சமூக பணியல்ல முதுகலை பட்டத்தை வந்துட்டு சென்னை சமூக பணி கல்லூரியில இருந்துட்டு முடிச்சிருக்கேன்.
3: படிச்சுட்டு வேலைக்கு எல்லாம் போவாங்க, இப்ப இருக்கிற ஒரு வேலையில இருக்கீங்க, அதுக்கு முன்னாடியும் நிறைய தனியார் நிறுவனங்கள்ல இருந்தீங்களா?
2: தனியார் நிறுவனங்கள்லயும் இருந்தேன். IIT மெட்ராஸ்ல இது 2வது முறையாக இருக்கிறேன். முதல்ல வந்துட்டு ஒரு 10 வருடம் இருந்தேன் தொடர்ந்து. சோ அதுக்கு அடுத்து வந்துட்டு பெரு வணிக நிறுவனங்கள்ல போயிட்டு CSR-க்காக வேலை பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு IIT மெட்ராஸ்ல என்னுடைய தற்போதைய காலத்தை வந்துட்டு அதுல செலவழிச்சிட்டு இருக்கேன்.
3: விவசாயம் இருக்குங்களா?
2: ஆமா, நான் வந்துட்டு இயற்கை விவசாயம் பண்றதுல ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்துட்டு இந்த வானொலியுமே வந்துட்டு ரொம்ப உறுதுணையா இருந்தது. தினந்தோறும் வந்து காலையிலையும் இரவு வந்துட்டு 7:30 இடம்பெறும் வீடும் வயலும் நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து கேட்பேன். முன்னாடியே வந்துட்டு ராகவ ராஜகோபாலன் சாருடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு அதுல ரொம்ப வந்துட்டு ஒரு விதமான
3: ஈடுபாடு
2: ஜாஸ்தியாகி அவரை நேர்லயும் பார்த்து அவர்கிட்ட வந்துட்டு சில விவசாயம் சம்பந்தமான குறிப்புகளும் வந்துட்டு நேர்லயும் வந்துட்டு புத்தகத்தையும் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு படிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் விவசாய பல்கலைக்கழகத்தோடவும் தொடர்ந்து தொடர்பு கொள்றதுக்கு உதவியா இருந்தது.
3: இப்பயும் விவசாயம் இருக்கு?
2: பண்ணிட்டு இருக்கேன் சார், இப்பயும் பண்ணிட்டு இருக்கேன். இயற்கை விவசாயத்துல இருந்து மாற மாட்டேன். ஏன்னா வந்துட்டு இப்பயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா காலையில நமக்கு 6:35 போடுற அந்த விவசாய செய்திகள்ல திருப்பி திருப்பி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறது. தற்போது வந்துட்டு நிறைய இளைஞர்களும் ஆர்வலர்களும் வந்துட்டு இயற்கை விவசாயத்துல அதிகமாயிட்டு வராங்கன்றது உண்மைதான். அதுல நானும் ஒரு எண்ணிக்கை, என்னுடைய ஈடுபாடும் அதுலயும் சேர்த்துக்கப்படும். இயற்கை விவசாயம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மனித குலத்துக்கு இப்போதைக்கு தேவை. அதனால நான் அதை வந்துட்டு கைவிடுறதா இல்ல, பண்ணுவேன், பண்ணிட்டு இருக்கேன்.
3: லாபகரமா இருக்குங்களா?
2: மனது அளவுல ரொம்ப திருப்தியா இருக்கு. அந்த ஒரு திருப்திக்கு ஈடு இணை வந்துட்டு பணம் வந்துட்டு வராது. ஆனா பொருளாதாரத்துல ஈடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா வந்துட்டு ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்றது பொருளாதாரத்துல வந்துட்டு நிறைய சக்சஸ் ஆகிறது கொஞ்சம் கடினம். பட் நம்பிக்கை இருக்கு. அண்ட் நிறைய நுகர்வோர் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி வராங்க. அதுதான் வந்துட்டு மிகவும் லாபம். அண்ட் எதிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒளிமயமா இருக்கு. முழு நேர பணியா வந்துட்டு விவசாயத்தையும் வந்துட்டு இன்னும் ஒரு கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு அதையும் எடுத்துப்பேன்.
3: ஒரு வார்த்தை சொன்னீங்க, மனதளவுல திருப்தியா இருக்குன்னு சொன்னீங்க. வயிறு பசிக்குது, அப்பா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு மனசளவுல நினைச்சா வயிறு அளவுல அது நிறையுமா?
2: நிறையாது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை விவசாயத்துல வரக்கூடிய உணவு பண்டங்களை வச்சுக்கிட்டே வந்து நம்ம தற்சார்பாகவும் வாழ்றதுக்கு முடியும். ஆனா அந்த பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு கொஞ்சம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இருந்தாலும் வந்துட்டு இப்போதைக்கு லாபத்தை வந்துட்டு பெருசா பார்க்க முடியல. ஆனா வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்குன்றதுல எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை. ஏன்னா நான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இரு பணிகளை மேற்கொள்றதுனால அதுல வந்துட்டு முழு லாபத்தை பாக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஒரே தொழிலா இயற்கை விவசாயத்தை மாத்திரம் முழுசா பார்க்கும்போது ஈடுபாடு பிளஸ் வந்து அர்ப்பணிப்பு 100% மேல போகும்போது கண்டிப்பா லாபம் வரும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எந்த ஒரு இப்போதைய இளைஞர்கள் யாராச்சும் எடுத்தாங்கன்னா அதை கண்டினியூ பண்ணணும் கண்டிப்பா. கொஞ்சம் நஷ்டம் ஆகுதுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. கடினமான வேலைகள் இருந்தாலும் விட்டுறக்கூடாது. மெக்கனைசேஷன் ரொம்ப அவசியம். இயந்திரமயமாக்குதல் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற காலத்துல வந்துட்டு வேலையாட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே டைம்ல தற்போதைய வேலையாட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, அந்த டைமுக்கு தான் வரணும் போகணும்ன்றது. அதனால மெக்கனைசேஷன் பண்ணிட்டோம்னா அந்த இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்களை மாத்திரம் நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இல்லாட்டி உயிர் உரங்களை வாங்கிக்கிட்டு நிறைய கரிம பொருட்களை அதிகப்படுத்திக்கிட்டு லாபத்தை பார்க்கலாம் கண்டிப்பா. பட் மெக்கனைசேஷன் வந்துட்டு நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கிறது. சமீபத்துல வந்துட்டு நான் வந்துட்டு DRDO உடைய உயர் அலுவலர் தாமு அவர்களுடைய இன்டர்வியூ கேட்டேன். அவர் சொன்னது கண்டிப்பா வந்துட்டு இந்த லேபர் ப்ராப்ளம்னால பாத்தீங்கன்னா ரோபோட்ஸும் அண்ட் சென்சார் இதெல்லாம் வந்துட்டு ஃபார்மிங்ல வந்துட்டு ரொம்ப அத்தியாவசியமானது. அதனுடைய ஈடுபடுதலை வந்துட்டு நம்ம அதிகப்படுத்தணும். அது பண்ணிட்டோம்னா இயற்கை விவசாயத்துல வரக்கூடிய அந்த விளைபொருட்கள் வந்துட்டு சுவையில மாறப்போறது இல்ல. பட் வேலையாட்களை நம்பி இருக்காம இயந்திரத்தை நம்பி இருக்கும் போது

0: ப்ராடக்டுடைய குவாலிட்டியில மாற்றம் வரப்போறது இல்லை. ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஜாஸ்தியாகவும் ப்ரொடக்ஷன்ல எந்த விதமான தங்கு தடையும் வராது.
1: உங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்குங்க?
0: நான் ஒரு 7.5 ஏக்கரா வச்சுட்டு இருக்கேன். அது வந்துட்டு ஆற்று படுகையில் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு சௌகரியமா கிடைக்குது. ஆனா ஒரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆற்று படுகையில் இருந்தாலுமே ஒரு 200 அடியிலேயே தண்ணி வந்துட்டு சில நீரோட்டங்கள் கிடைக்காம நிறைய சேலஞ்ச் எல்லாம் கிடைச்சது எனக்கும் இருக்கு.
1: எந்த மாவட்டங்க?
0: திருவள்ளூர் மாவட்டம், மெய்யூர் ஊராட்சி, வேம்பேடுன்ற ஒரு குக்கிராமத்துல.
1: என்னுடைய
0: குடும்பம் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க என்னுடைய ஃபார்மிங்க்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சனி ஞாயிறுல நான் முழுக்க அங்க செலவு பண்ணுவேன். அதே டைம்ல என்னுடைய பெரியம்மாவுடைய பையன் அண்ணன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உதவியா இருக்காங்க. ரெண்டு அண்ணாங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய ஆப்சன்ஸ்ல அவங்க வந்து என்னென்னலாம் வேலையாட்கள் தேவையோ அவங்கள பார்த்து பண்றது, அண்டு எந்த விதமான திருட்டு பயமும் அதெல்லாம் இல்லாம அவங்க பாத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்றாங்க. சோ அவங்க இல்லன்னா நான் பண்ண முடியாது. எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்பு வட்டத்தை வந்துட்டு அந்தந்த விவசாய பகுதியில வந்துட்டு நீங்க அமைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இல்லாத குறைய அவங்க பாத்துப்பாங்க.
1: உங்களுடைய வானொலி அனுபவத்துக்கு நான் வர்றேன். உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து நீங்க வானொலி கேட்டுட்டு இருக்கிறீங்க, அதுவும் விவசாய நிகழ்ச்சிகள் கேட்கறீங்க. தினமும் நீங்க வானொலி கேட்பதற்கு உங்களுடைய நேரத்தை நீங்க வந்து எப்படி திட்டமிடுறீங்க? எவ்வளவு காலமா அந்த வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கிறீங்க வருஷ கணக்குல? அதோட மட்டும் இல்ல, வானொலி கேட்கறதுக்கு எப்படி நேரத்தை ஒதுக்குறீங்க? இப்படி நிறைய கேள்விகள் உங்களை பார்த்த உடனே உங்கள்ட்ட கேட்கணும்னு மனசுல எழுது.
0: என்னுடைய வீட்டுல வந்துட்டு 2 ரேடியோ பெட்டி வச்சிருக்கேன். சோ ஒரு பெட்டி வந்துட்டு எப்பவும் வந்துட்டு ஹால்ல இருக்கும், இன்னொரு பெட்டி வந்துட்டு எங்கெல்லாம் போறனும் அங்க கொண்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பிளக்ல சொருவிட்டு கேட்பேன். சோ காலையில எழுந்திருச்ச உடனே சமையல் வேலையில நான் ஈடுபடுறதுனால சமையல் அறையில வந்துட்டு ரேடியோவை போட்டுட்டு ரேடியோடைய ஐகானிக் மியூசிக், அந்த காலையில எழும்பும் போது வரக்கூடிய அந்த மியூசிக்கோட ஆரம்பிக்கும் போது நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சிக்னேச்சர் டியூன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாதஸ்வரத்தோட தான் தினந்தோறும் அவங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க.
1: மங்கள இசை
0: எல்லா நாட்கள்லயும் வந்துட்டு மங்கள இசை ஒரு சாதாரணமா இருக்கும். அண்ட் விசேஷமான நாட்கள் பொங்கல் தீபாவளி அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு மங்கள இசையை போடும்போது அன்னைக்கு நாள் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு ஒரு குதூகலமா ஆரம்பிக்கும் போது ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு திருக்குறள் போடுறாங்க. அண்ட் இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்தே புதுமையான முறையில போடுறாங்க, அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
1: ஒரு நிமிஷம் போட்டு 3.5 நிமிஷம் போடுறாங்க.
0: ஆமாங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்குறளை வந்துட்டு நான் வந்துட்டு பொருளை மாத்திரம் தான் வந்துட்டு கேட்கறதுல ரொம்ப பிரயத்தனப்படுவேன். ஆனா என்னுடைய மனைவி பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலி, அந்த திருக்குறளை அவங்க சொல்லும் போதே வந்துட்டு திருப்பி வந்துட்டு அவங்களால சொல்ல முடியும். பட் அந்த திறமை எனக்கு கிடையாது. பட் என் மனைவி வந்து பாத்தீங்கன்னா அந்த சொன்ன குரலை அப்படியே திருப்பி சொல்லுவாங்க. பட் எனக்கு ரொம்ப விருப்பமா நான் கேட்கறது அந்த விளக்கத்தை கேட்டுக்கிட்டு அதன் பிரகாரம் வாழ்க்கையில நடக்கணும்ன்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பட் அது இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாளாக நாளாக வயது முதிர முதிர அந்த திருக்குறளுடைய வழியில நடக்கிறதுக்கு நானும் வந்துட்டு
1: முயற்சி செய்வீங்க.
0: அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நிரலை பத்தி சொல்லும் போது வந்துட்டு ரொம்ப மெய் சிலிர்க்கும். அவங்களுடைய அந்த வேகம், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா துல்லியம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவாக்கும். அதுல சொல்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் என்னால வந்துட்டு வேலை நேரத்துல கேட்க முடியலனாலும் பட் ஒரு ஆர்வம் இருக்கும். இதை எப்படியாச்சும் ரேடியோல வந்துட்டு ஆபீஸ்ல இருக்கும் போது இன்னைக்கு அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் மொபைல் ஆப்ல வந்து கேட்கணும்னு நினைப்பேன். பட் அது அலுவலக வேலையில மூழ்கிடும் போது நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். ஆனா இப்ப சமீபத்துல நான் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணும் போது யோகா சம்பந்தமா வந்துட்டு இப்ப சமீபத்துல ஒருத்தவங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டேன். அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு அந்த பேர் போட்டு தேடினேன், அது யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்தது. எல்லா நிகழ்ச்சியும் வரது இல்ல, பட் அந்த ஒரு பர்டிகுலர் யோகா நிகழ்ச்சி வந்தவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பரும் கிடைச்சது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி போலவே எல்லா நிகழ்ச்சியும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணா வரா மாதிரியோ இல்லாட்டி பிரசார் பாரதியுடைய வெப்சைட்ல வந்து அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணோம்னா அந்த நிகழ்ச்சிகளை ஆர்கைவ்ல இருந்து எடுக்கிற மாதிரியோ இல்லாட்டி ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்ல இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எந்தெந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை தவற விட்டாங்களோ அவங்க அதை எடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நாலேஜ் வந்துட்டு யார் வேணா திருடிக்கலாம், இல்ல கிட்டி வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா திருப்பி பயன்படுத்திக்கலாம், அதுல தப்பு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பணம் பண்ணாம அதை வந்து நல்ல விதத்துக்கு பயன்படுத்திக்கிட்டா நல்லது. இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ மூலமா நான் முன்னாடி எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய ஆங்கில செய்தியை வந்துட்டு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். கூகுள்ல போய் தேடுறதோ இல்லாட்டி பிரசார் பாரதியுடைய உள்ள உள்ள போய் தேட வேண்டியிருக்கும். இப்போ ரொம்ப எளிமையா போயிடுச்சு. ஏஐ வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு டுடேஸ் இங்கிலீஷ் நியூஸ் மார்னிங் பிராட்காஸ்ட் போட்டோம்னா போதும், அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வந்துட்டு முன்னாடி வந்து நிக்குது. அதை நான் படிக்கும் போது என்னுடைய ஆங்கில புலமை வந்துட்டு ரொம்ப அபரிமிதமா வளர்ந்துட்டு வருது.

0: வாய்ஸ் இல்ல, ஆனா ஸ்கிரிப்ட் வருதுங்களா?
1: ஸ்கிரிப்டே வருது அண்ட் வாய்ஸும் வருது.
0: வாய்ஸ்
1: எல்லாத்தையுமே கொடுத்தது ஏஐல. சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பள்ளி பருவத்திலயும் சரி, முதுகலை பட்டம் படிக்கும் போதும் சரி, நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு அடமண்டா தமிழ்ல தான் எழுதுவேன் சொல்லிட்டு நான் எழுதினேன். ஆனா இன்னைக்கு வந்துட்டு நான் ஐஐடி மெட்ராஸ்குள்ள போனதுக்கு அப்புறமாவும் ஆல் இண்டியா ரேடியோடைய இங்கிலீஷ் நியூஸ் வந்து நான் ரெகுலரா கேட்கறதுனால என்னுடைய இங்கிலீஷ் ப்ரொஃபஷன்சி வந்துட்டு ரொம்ப அபரிமிதமா வளர்ந்துருக்கு. என்ன நானே வந்துட்டு திருப்பி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் வளமைக்கும் ஆங்கிலத்துடைய வளமைக்கும் பிரசார் பாரதி வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கு. இன்னைக்கும் உறுதுணையா இருக்கு, நாளும் நாளும் வந்துட்டு மெருகேற்றிக்கிட்டே போறதுக்கு வந்துட்டு ரொம்ப உதவியா இருக்கு.
0: காலையில ஆரம்பிச்சு முழுக்க நீங்க அலுவலகம் கிளம்புற வரைக்கும் இந்த வானொலி நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்பீங்க?
1: கண்டிப்பா, காலையில வந்துட்டு நான் ஸ்டெப் அவுட் ஆகிற வரைக்கும், வீட்டை விட்டு வெளியில வர வரைக்கும் கண்டிப்பா இங்கிலீஷ் நியூஸ் வர வரைக்கும் நான் போட்டுட்டே இருப்பேன். அதுக்கடுத்து மகனும் கேட்கறான், ஆனா வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இப்போ கேட்டா வந்துட்டு நீங்க என்ன நிகழ்ச்சி கேட்கறீங்களோ இல்லாட்டி என்ன விஷயம் வேணுமோ நான் வந்து ஏஐல கேட்டனா தட்டின ஒன்னு வந்துருதுன்றான். பட் ஆங்கில புலமைய வழக்கத்துக்கு இந்த 8:15 வரக்கூடிய ஆங்கில செய்தியும், அதுக்கடுத்து இரவுல போடக்கூடிய சில வாரத்துல ஒரு முறையோ இல்ல 15 நாளைக்கு ஒரு முறை போடக்கூடிய ஆங்கில சில நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனுடைய அந்த பிரசன்டேஷன் ஸ்கில், ப்ரொஃபிஷியன்சி அண்ட் ப்ரொனன்சியேஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுலதான் தெரிஞ்சுக்க முடியுது நிகழ்ச்சி மூலியமா. நான் வீட்டுக்கு வந்த உடனே ஆல் இண்டியா ரேடியோ போட்டுருவேன். அதுல மெயினா வந்து சென்னை அலைவரிசை ஒன்னுதான் நான் கேட்பேன், வேற எதுக்கும் நான் போக மாட்டேன். என்னுடைய பழக்கம் அந்த மாதிரி ஆயிடுது. ஆனா இப்ப சமீபத்துல கேள்விப்பட்டேன், இதே சென்னை அலைவரிசை ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம் மூலமாவும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் கேள்விப்பட்டேன். அது உண்மையா இல்லையான்னு தெரியல.
0: உண்மைதாங்க. அது நம்ம வேலூர்ல பண்பலை இருக்கு ஒரு ரிலே சென்டர். அந்த ரிலே சென்டர்ல நம்முடைய சென்னை முதல் அலைவரிசை நிகழ்ச்சிகள் போகுது. அது மட்டும் இல்லாம கும்பகோணத்துல இதே மாதிரி ஒரு ரிலே சென்டர் இருக்கு. அதுல வந்து இந்த சென்னை முதல் அலைவரிசை நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறாங்க, ரிலே பண்றாங்க. இந்த வேலூர், கும்பகோணம் இது ரெண்டும் பண்பலை வரிசைகள் எஃப்எம் மோட்ல இருக்குது. ஆனா நிகழ்ச்சிகள் வந்து நம்முடைய முதல் அலைவரிசை நிகழ்ச்சிகள் அதுல ஒளிபரப்பாகுது. அது உண்மைதான்.
1: சென்னையில இருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதே மொபைல் ஆப்லயோ இல்லாட்டி எஃப்எம் மூலமா போட்டாலுமே இந்த சென்னை அலைவரிசை ஒன்னுடைய தரத்துக்கு எந்த ஒரு பண்பலையும் வந்து இப்போதைக்கு இன்னும் வரல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சென்னை அலைவரிசை ஒன்னுல விளம்பரங்கள் குறைவு, அதே டைம்ல அதுல நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அதுல வழங்குபவர்கள் அனைவருடைய தரமும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்னா இருக்கு. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஆல் இண்டியா ரேடியோ பிரசார் பாரதியுடைய மனிதவள மேம்பாட்டுடைய அந்த பணியாளர்களை தேர்வு செய்யறதுலயும் பிளஸ் பணி அமர்த்துறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கண்ணும் கருத்தோட ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து அதுல அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுடைய கண்டினியூஸ் லேர்னிங்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க, வானொலி வந்துட்டு உங்களுடைய உற்ற நண்பன், உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கு. அண்டு எந்த விதமான சைக்ளோன், எந்த வித மழையா இருந்தாலும் சரி, இடியா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துக்கு ஆரம்பிக்கும் அப்படின்றது ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அது குறைஞ்சிருக்கு. ஆனா வந்துட்டு அது எல்லார் மனசுலயும் பதிஞ்சிடுச்சு, என் மனசுலயும் ரொம்ப பதிஞ்சிடுச்சு. சோ இந்த மாதிரியான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், ஜப்பான்ல இருக்கக்கூடிய புல்லட் ட்ரெயின் சர்வீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 32 seconds தான் வந்துட்டு டிலே ஆகும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரு நிகழ்ச்சியில சொன்னாங்க. அந்த செகண்ட்ஸ் கூட வந்துட்டு நம்ம ஆல் இண்டியா ரேடியோல வந்துட்டு மிஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பே இல்லை. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானுடைய டைம் மேனேஜ்மெண்ட் உடைய அந்த பாலிசியை நம்ம ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வந்துட்டு பின்பற்றாங்க. எனக்கு மத்த ஸ்டேஷன் வந்து கேட்கணும்னு ஆசை இருக்கு. இந்த மொபைல் ஆப்ல வந்துட்டு வேர்ல்டுல எல்லா ரேடியோ ஸ்டேஷன் போட்டிருக்காங்க, பட் அதுல போறதுக்கு மனசு வரல. பட் இந்த ஸ்டேஷனுடைய இந்த டைம் கீப் அப்ப பார்த்து நானும் வந்துட்டு ஆசைப்படுவேன் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுட்டு, பட் சில காரணங்களுக்காக பண்ண முடியல. கண்டினியூவா இவங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிசயிக்கிறேன், ஆச்சரியப்படுறேன். கண்டினியூவா தொடரணும் அதே மாதிரி.
0: ரொம்ப சந்தோஷங்க நடன சபாபதி, நீங்க சொல்ற வார்த்தைகள்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஊக்குவிப்பா இருக்குது, புல்லரிக்குதுன்னு கூட நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையா சென்னை வானொலியை பத்தி நீங்க சொல்ற கருத்துக்கள் எங்களுக்கு பெரிய ஒரு ஊக்கம், டானிக். இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் கலிகாலம்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல ரேடியோ எல்லாம் யாருங்க கேக்குற அப்படின்னு நம்மளை பார்த்தே கேட்கக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு யங்ஸ்டர், ஒரு மிடில் ஏஜ் பர்சன் கூட உங்களை நான் சொல்லுவேன் நானு, அந்த அளவுல நீங்க வந்து வானொலி நிகழ்ச்சிகள் பால் உங்களுடைய காதை திறந்து வைத்துக் கொண்டிருப்பது, வானொலி நிகழ்ச்சிகள் பால் உங்களுடைய அக்கறையை காட்டுவதெல்லாம் மிகப்பெரிய பெருமை, பாராட்டு எங்களுக்கு உங்கள் மூலம். காந்தியடி

0: சொல்லுவாங்க. அந்த கருத்து தான் எனக்கு நினைவுக்கு வருது. நம்மை தேடி வருபவர்கள், நம்ம கடைக்கு யார் வர்றாங்களோ அவங்க தான் நம்முடைய முதலாளி அப்படிம்பார். அவர் அவங்களுக்கு நாம உரிய மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த காந்தியடிகளின் பொன்மொழியை தான் நான் உங்ககிட்ட பாக்குறேன். நான், நீங்க தான் எங்களுடைய முதலாளி. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு வேண்டியதை, வேண்டிய நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டியது எங்களுடைய கடமைன்னு நாங்க நினைக்கிறோம். அந்த வகையில நாங்கள் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு போதுமானதா இருக்குதுங்களா, உங்களை திருப்திப்படுத்துதா, இன்னும் வேற ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கா?
1: ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மாத்திரம் தான் இருக்கு. இந்த திரைப்பாடல்களை வந்துட்டு நீங்க ஒளிபரப்பின உடனே அதனுடைய இசையமைப்பாளர் சொல்றதும் கம்மி தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாடன பாடகர்களுடைய பேரை சொல்றீங்க. ஆனா இப்ப இருக்கிற அந்த கலிகாலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சில நல்ல கவிஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாடல்களுடைய வரிகளை வந்துட்டு ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காங்க. அதுல வந்துட்டு நான் அவ்வளவா சினிமா பார்க்க மாட்டேன் அதெல்லாம், பட் நான் முத்துக்குமார், கபிலன் இந்த மாதிரி வந்து சில வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாடல்கள் வந்து எழுதுறாங்க. அவங்களுடைய வரிகள்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா காதல் வரிகள், மோட்டிவேஷன் வரிகள், அண்ட் தத்துவ வரிகள் எதுவா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவும் நல்லா எழுதியிருக்காங்க. அவங்களுடைய அந்த பாடலை ஒளிபரப்பு முடிஞ்ச உடனே பாடலாசிரியர்களுடைய பேரையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு இந்த வானொலி தான் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜாவுடைய நிறைய தெரியாத பாடல்கள், ஏன்னா நான் சினிமாக்கு போகாததுனால எனக்கு வந்துட்டு இந்த வானொலி மூலமா நிறைய நல்ல பாடல்கள்லாம் வந்து கேட்டு நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதெல்லாம் திருப்பி போயிட்டு கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி அந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா லிரிக்ஸுமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அண்ட் அதுல அவருடைய இன்டர்வியூ எல்லாம் வந்து நிறைய கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ஆல் இண்டியா ரேடியோலயும் போட்டிருக்காங்க. சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா வழிபாட்டு பாடல்கள்ல இளையராஜாவுடைய ஒரு பாடல் வந்து சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது, எனக்கே வந்துட்டு ரொம்ப மெய்சிலிர்த்து போயிடுது. இளையராஜா பெரும்பாலும் வந்துட்டு திரைப்பாடல்களுக்கும் இல்லாட்டி வந்துட்டு அவருடைய ஆல்பம்க்கும் தான் போடுவாரு, பட் அகில இந்திய வானொலி சென்னை கேட்டுக்கிட்டதன் பேர்ல வந்துட்டு அவர் ஒரு பாடலுக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. அது இப்ப அமைச்சதா இல்ல பழையசான்றது தெரியல, பட் வந்துட்டு அது வந்துட்டு உண்மையிலே தனி ட்ராக்ல தெரிஞ்சது அந்த அவருடைய மியூசிக். ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆல் இண்டியா ரேடியோல அவருடைய அந்த காலை வழிபாட்டு பாடல்களுக்கு பாடினது. மன் கி பாத் நிகழ்ச்சியும் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து நான் மிஸ் பண்ணிட்டாலும் யூடியூப்ல போய் சர்ச் பண்ண உடனே வந்துடுது. அது வந்து நம்ம ஆல் இண்டியா ரேடியோலயும் போட்டிருக்காங்க, பிளஸ் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்லயும் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அவருடைய ரிசம்பலன்ஸ்ல அவருடைய தமிழாக்கத்தை பேசுறவரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவர் பேசுற மாதிரியே இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை ஆசிரியர் வந்து எப்படி மாணவர்களுக்கு சொல்லுவாங்களோ அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மெய் சிலிர்க்கக்கூடிய நிகழ்ச்சி. என்னைக்கு வந்துட்டு இந்தியா பிரதமரா பதவி ஏத்தாங்களோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாதம் தவறாம எந்த ஒரு வெளிநாட்டு பயணம் போனாலோ இல்லாட்டி எப்பேற்பட்ட பேரிடர்கள் வந்தாலும் அந்த நிகழ்ச்சி வர்றது வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட். அண்ட் அந்த அவனுடைய விலகி போல முன் வச்ச கால பின் வைக்காம வந்துட்டு கண்டினியூவா போயிட்டு இருக்காங்க. ஒரு சேச்சுரேஷன் வரும் ஆக்சுவலா போதும்னு சொல்லிட்டு, அது இல்லாம வந்துட்டு இது மாதிரி கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு நல்ல பாதையில போயிட்டு இருக்கிறதா எனக்கு வந்துட்டு தோன்றது. மேன்மேலாம் தொடரணும். நாடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. காத்தாடி ராமமூர்த்தி அண்ட் நிறைய திரைப்படங்கள்ல வரக்கூடியவங்களும் வந்துட்டு நாடகங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்கு. பொன்னியின் செல்வன் நான் வந்துட்டு ஆரம்பத்துல படிச்சேன், 5 வால்யூமையும் வந்துட்டு படிச்சு முடிச்சேன், 5 பாகத்தையும் படிச்சேன். ஆனா இப்பயும் வந்து தினந்தோறும் போட்டு இருக்காங்க. அதை கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. தினந்தோறும் கேட்க முடியலனாலும் எப்பெல்லாம் கேட்கணும் அப்ப வந்துட்டு ஒரு விதமான உத்வேகம் கிடைக்குது. 2 வழியில சொல்றாங்க, ஒன்னு வாசிக்கிறது, இன்னொன்னு வந்து விளக்கம் சொல்றது. உண்மையிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ சென்னைக்கு வந்துட்டு என்னுடைய நன்றி. அண்ட் ஆல் இண்டியா ரேடியோவுடைய சிக்னேச்சர் ப்ரோக்ராம் தென்கட்சி கோ சுவாமிநாதனுடைய இன்று ஒரு தகவல் வந்துட்டு இன்னைக்கும் அதே டைம்ல 7:30 போடுறாங்க. சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் அண்ட் டைரக்டர் அண்ட் வேற யார் வந்தாலுமே சரி, இந்த தென்கட்சி கோ சுவாமிநாதனுடைய ப்ரோக்ராம் அந்த ஒரு 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ தொடர்ந்து போடணும். ஆல் இண்டியா ரேடியோவுடைய சிக்னேச்சர் ப்ரோக்ராம் அது. அது வந்துட்டு திருப்பி திருப்பி போட்டாலும் வந்துட்டு அது சலிக்காம அது கிடைக்குது. அது வந்துட்டு சாராம்சங்கள் அதனுடைய உள்ளக்கூடிய நீதி நெறிகள்லாம் கேட்கும் போது ரிப்பீட்டடா கேட்கும் போது ரீஇன்போர்ஸ் ஆயிட்டே இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இடையிடையில வந்துட்டு ஊக்கம் அளிக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை வந்து சொல்லுவாங்க. புத்தகம் படிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகம் படிக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லதுன்றத நான் திருப்பி திருப்பி கேட்டதுனால இப்ப என்னுடைய வழி பயணங்கள்ல நான் தினந்தோறும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப தனிமையில இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெகிழி பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு நம்மளுடைய ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் தூர்தர்ஷன் இவங்க எல்லாம் வந்துட்டு தினந்தோறும் வந்துட்டு உண்மையிலே சொல்ல போனா கூப்பாடு போட்டு இருக்காங்க. அது ஏன்னா நம்மளுடைய உலகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வெப்பமயமாதல் ஆயிட்டு இருக்கு. குளோபல் வார்மிங் வந்துட்டு ரொம்ப அபாய நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அவங்க சொல்லுவாங்க குறிப்பா சாம்பார் அதுக்கடுத்து வந்து இட்லி இதெல்லாம் வந்து சுட சுட வந்துட்டு அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல வந்துட்டு பேக் பண்ணும்போது உணவுக்கும் வந்துட்டு ரொம்ப பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க. அதையும் கண்டுக்கிறது இல்ல. மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா சௌகரியத்துக்காக இன்னைக்கு வந்துட்டு முன்ன போல வந்துட்டு பாத்திரங்களை கொண்டு போறதையோ இல்லாட்டி வந்து மீண்டும் மீண்டும் உபயோகிக்கக்கூடிய துணி

0: இனிப்பையோ இல்லாட்டி கூடைகளையோ கொண்டு போறது வந்துட்டு ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிட்டு இதெல்லாம் கொண்டு போகாம இருக்கிறதுனால நாடு ரொம்ப சின்னாபின்னமாயிட்டு வருது. அது வந்துட்டு தவிர்க்கணும் கண்டிப்பா. நெகிழி பயன்பாட்டை நீங்க குறைச்சிங்கன்னா நம்ம வெப்பமயமாதலும் குறையும், அதன் மூலியமா வரக்கூடிய ஏகப்பட்ட விண்விளைவுகள், மலட்டுத்தன்மை, குழந்தைகள்லாம் வந்துட்டு ரொம்ப வெப்பத்தால அவஸ்தப்படுறாங்க. அது மாத்திரம் இல்லாம நீங்க சாப்பிடுற உணவு, நீங்க பருகக்கூடிய தேநீர், காஃபி எல்லாத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் உடைய எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். அதே டைம்ல நாங்க ஒரு ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இருக்கோம், நீர்நிலைகள்ல வந்துட்டு என்னதான் நீங்க நீர்நிலைகள்ல வந்துட்டு பிளாஸ்டிக் கரையாதுன்னு நினைச்சீங்கனாலும் அதனுடைய துகள்கள் வந்துட்டு பிளாஸ்டிக் துகள்கள் வந்து தண்ணியில கலந்துட்டு இன்னைக்கு குளத்துல இருக்கிற தண்ணியை நம்ம குடிக்கிறது இல்ல, ஆத்துல இருக்கிற தண்ணியை குடிக்கிறது இல்ல, ஆனா மாடுகள் குடிக்குது. அந்த மாடுகளுக்கும் பிரச்சனை வரலாம். இல்லாட்டி யாராச்சும் வந்துட்டு குளிக்கிறதுக்கு போறது, பிளஸ் வந்துட்டு நிறைய தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், அப்புறம் வந்துட்டு இந்த நெகிழிகள் வந்துட்டு பூமிக்குள்ள தண்ணி இறங்காம போறதுக்கான தடைகள் எல்லாம் பண்ணும். சோ அதனால இந்த ஆல் இண்டியா ரேடியோ எப்படி வந்துட்டு ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காங்களோ இந்த நெகிழி பயன்பாடை குறைக்கணும்ட்டு, என்னுடைய வேண்டுகோள் பெரு வணிக நிறுவனங்களுடைய கட்டாயமா சொல்ற மாதிரி சில தனியார் சேனல்கள்லயும் தனியார் தொலைக்காட்சிகள்லயும் இதே நெகிழி பயன்பாடு சம்பந்தமான விழிப்புணர்வை போட சொல்லி நம்ம இந்திய அரசாங்கம் வந்துட்டு சொன்னாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு காட்சிக்கு தான் வந்துட்டு அதிக முக்கியத்துவம் கொடுத்து காட்சியை பாக்கறதுனால அந்த தனியார் தொலைக்காட்சிகள் அதுலயும் போட்டா ரொம்ப நல்லது.
1: இதைத்தான் நம்முடைய சென்னை வானொலி நிகழ்ச்சி நம்மை சுற்றின ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதுல கூட நிறைய நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுல விவசாயம் சார்ந்த கருத்துக்களும் சேர்ந்து வரும், அது கூட நீங்க கேப்பீங்கன்னு நினைக்கிறேங்க.
0: ஆமாங்க சார், நான் வந்துட்டு விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளை கேட்கறதுனாலதான் எனக்கு வந்துட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை விவசாயத்துல ஈடுபடுறதுக்கு வந்துட்டு ஆர்வத்தை தூண்டுச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷம் சொல்லலாம், 20 வருஷமா என்னுடைய தாகம் இருந்தது. சோ இன்னைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னுடைய இயற்கை விவசாயத்துக்கு நிறைய வழிகாட்டுதல்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த சொன்னாலும் அது ரொம்ப வந்துட்டு தேவையான விஷயங்கள், ரீஇன்போர்சிங் மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னுடைய மூளைக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. விவசாய செய்திகளை கண்டிப்பா போடணும். அண்டு இந்த ஒரு விவசாய செய்திகள் யூடியூப்லயும் சர்ச் பண்ணா வரா மாதிரி ஒரு அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணீங்கன்னா யாராச்சும் மிஸ் பண்ணாங்கன்னா இல்லாட்டி தேடனாங்கன்னா அதுல வந்துட்டு ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை வேற யாருக்குமே வந்துட்டு இருக்க மாட்டது சந்தேகம். ஆல் இண்டியா ரேடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை வந்துட்டு பேட்டி காண்றதோ இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சி ஒரு விஷயங்களை தேர்ந்தெடுத்து பண்ணீங்கன்னா அது ஆணித்தரமான உண்மையா இருக்கும் 99%. சோ அதுல கண்டிப்பா வந்துட்டு இந்த யூடியூப்ல சர்ச் பண்ணா ரிசல்ட் வரா மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. நான் வந்துட்டு முன்னாடி கற்பனை பண்ண பாரதியார் எப்படி வந்துட்டு காசியில பாடுறது தமிழ்நாட்டில் கேட்கணும் அப்படின்னு சொன்னாரோ அது மாதிரி வந்துட்டு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நான் எங்கெல்லாம் போறனும், ஆல் இண்டியா ரேடியோ பெட்டி இல்லைனாலும் எனக்கு வானொலி பெட்டி இல்லைனாலும் நான் மொபைல் மூலியமா கேட்கணும்னு சொல்லிட்டு நான் கற்பனை பண்ணேன். ஆனா கற்பனை பண்ண ஒரு அடுத்த ஒரு வருஷத்துல வந்துட்டு இது வந்தது.
1: நியூஸ் ஆன் ஏர் ஆப்
0: வந்துட்டு நான் வந்துட்டு ட்ரீம் பண்ணதுனுடைய இம்பாக்ட் சொல்ல முடியாது, ரீஇன்வென்டிங் த வீல் மாதிரி இது வந்துட்டு. பட் டிஸ்கண்டென்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க, திருப்தி படாம இருக்கணும். பட் வந்துட்டு எதுலனா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில. பட் இந்த மாதிரி வந்துட்டு நான் ஆசைப்பட்டேன், அதே ஆல் இண்டியா ரேடியோல நான் போன் பண்ணி கேட்டேன், அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், சமீபத்தில் வந்துடும் சொன்னாங்க, அது பிரகாரமே வந்தது. இப்ப அதே மாதிரி நான் இப்ப வந்துட்டு நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணா இந்த டைம்ல நடந்த நிகழ்ச்சி வரணும்னு எதிர்பார்த்தேன்னா ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்லயோ இல்லாட்டி ஆடியோ ஃபார்மேட்லயோ இருந்ததுன்னா யாரெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணாங்களோ அதை தேடினாங்கன்னா கிடைக்கும். நாலேஜ் வந்துட்டு எல்லாருக்குமே ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு தான் பிரசார் பாரதியுடைய விருப்பம், அதனுடைய நோக்கி எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த ஒரு ஏற்பாடையும் பண்ணீங்கன்னா ரொம்ப அபரிமிதமா இருக்கும். இன்னைக்கு ஏஐல வந்துட்டு எது தட்டினாலும் வந்துடும், பட் அதுல வந்துட்டு ஆல் இண்டியா ரேடியோடைய வெப்சைட் மூலியமா எடுத்தாலோ இல்லாட்டி அதனுடைய ஆத்தன்டிகேஷன் இருக்குன்றது தெரிஞ்சதுன்னா 200% அதுல வந்து நம்பகத்தன்மை இருக்கும். சோ அதனால வந்துட்டு இந்த ஃப்ரீ நாலேஜ் வந்துட்டு எப்பவுனா கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. ஆர்கைவ்லயும் வந்துட்டு நிறைய வந்துட்டு நிகழ்ச்சி போடுறீங்க. ஆக்சுவலா ஞாயிற்றுக்கிழமையான அந்த ஒரு 9 மணிக்கு போடக்கூடிய இசை களஞ்சியத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்ஸ்ட்ருமெண்டல் பிளே பண்ணும் போது நான் வந்துட்டு அதை தவறாம கேட்பேன். இந்த பட்டணம் சுப்பிரமணிய ஐயர், அப்புறம் இந்த தியாகராஜருடைய வழியில வந்தவங்களுடைய மும்மூர்த்திகளுடைய வழியில வந்தவங்களுடைய அந்த சிஷ்ய பரம்பரைகள்ல இருந்துட்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெய்சில் இருக்கும். செம்மங்குடி சீனிவாச ஐயர், நான் வந்துட்டு கர்நாடக சங்கீதத்தை முழுசா கேட்கல, பட் எனக்கு அது ஞானம் இல்லைனாலும் அதை கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சில முக்கியமான தருணங்கள்ல பீக்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்மளே அறியாம வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு மெய்சில் இருக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பர்டிகுலர்லி இன்ஸ்ட்ருமெண்டல் கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுல அந்த ஃப்ளூட்டு, வீணா, ருத்ரவீணா இதெல்லாம் வந்து போடும்போது வந்து பாத்தீங்கன்னா தவறாம வந்து கேட்பேன். எங்க போறோம் அங்கெல்லாம் ரேடியோ கொண்டு போயிட்டு அங்க போய் பிளக் பண்ணிப்பேன். சோ இதெல்லாம் கண்டிப்பா தொடரணும். இது வந்துட்டு ஒரு சிக்னேச்சர் ப்ரோக்ராம்ஸ், அது பர்டிகுலரா சண்டேல 9 மணிக்கு போடுறது, நல்ல நாட்கள்ல வந்துட்டு அந்த மங்கள வாத்தியம் போடும் போது இது பண்றது, மார்னிங் வந்துட்டு மூத்த இந்து மதத்துடைய லீடர்ஸ் வந்து பேசுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். பொங்கல் அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அப்போ நம்மளுடைய MS சுவாமி

0: சாருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு என்னால மறக்கவே முடியாது. அதெல்லாம் ஆர்கேவ்ல இருந்தா எடுத்து போடுவாங்க, பட் அதெல்லாம் வந்துட்டு ஒரு மறக்க முடியாத ஒரு முத்தான நிகழ்ச்சிகள். சோ கண்டிப்பா தொடரணும், நீங்க எவ்வளவு காலமா இருந்தாலும் அது வந்து ஆர்கேவ்ல இருக்கக்கூடிய ஒரு அசட். அது
1: ரொம்ப அழகா சொல்றீங்க. ஆர்கேவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பாத்தீங்கன்னா ஒலிபரப்பாளர்களை தான் நாங்க தான் பயன்படுத்துவோம், வானொலியில வேலை பாக்குறவங்க. அது நீங்க கூட எடுத்து அழகா பயன்படுத்துறது, உங்களுடைய அந்த பயன்பாடு உச்சரிப்புங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, பாராட்டுதற்குரியது. வானொலி ஒலிபரப்பு தொடங்கி ஒரு 90 ஆண்டு நாம கடந்திருக்கிறோம், இந்த நேரத்துல ஒரு வாழ்த்து சொல்லி முடிக்கலாமா?
0: கண்டிப்பா சார். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலம் இருக்கிற வரைக்கும் வானொலி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆகாசவாணி. நம்மளுடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ட சராசரத்துல தான் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு இது இல்லாம, அதுக்கு முடிவே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில தான் வந்து நான் இந்த ஆல் இண்டியா ரேடியோவை பாக்குறேன். சோ அவங்க வந்துட்டு ரிப்பீட்டடா போட்டுட்டே இருப்பாங்க. எந்த ஒரு இயற்கை சீற்றம் வந்தாலும், பேண்டமிக் வந்தாலும், இந்த வானொலி நிகழ்ச்சி வந்துட்டு கரெக்டா அந்த 5:45 ஆரம்பிக்குது. அதுல என்னைக்குமே மாற்றம் இல்லை. அதே மாதிரி இந்த அகில இந்திய வானொலி இந்தியா முழுக்க இன்ஃபினிட்டி முடிவே இல்லாம தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய நம்பர்ஸ் கிடையாது இந்த ஆல் இண்டியா ரேடியோடைய ஏஜுக்கு, இல்லாட்டி அந்த வரக்கூடிய நாட்களுக்கு. சோ மனித குலம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும். உங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், டைரக்டர் அண்ட் பிஹைண்ட் த ஸ்கிரீன் வேலை பண்ணக்கூடிய அனைவருக்கும் வந்துட்டு நல்ல உடல் ஆரோக்கியம். குறிப்பா வந்துட்டு இந்த ஆல் இண்டியா ரேடியோ சொல்லக்கூடிய அனைத்து உடல் நல குறிப்புகளையும் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எல்லாரும் பின்பற்றி நல்ல எந்த ஒரு தங்குதடையும் இல்லாம வந்துட்டு நீண்ட நாளுக்கு போடுறதுக்கு இறைவனிடத்துல நான் பிரார்த்திக்கிறேன்.
1: நடன சபாபதியை தொடர்பு கொள்ள தொலைபேசி சொல்லாமா?
0: 9444-9444-7-7-62-64 9444-7-7-6264
1: நன்றி,
0: மிக்க நன்றிங்க சார்.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை சென்னை தண்டையார்பேட்டை நீண்ட நாள் நேயர் இயற்கை விவசாயி எல் நடன சபாபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் வி சரவணன். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
1: பேசுகின்றேன்.
0: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை, அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்துல இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் எந்நாளும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையால வாழ்த்துவது 100, 500, 1000 என்று இல்லை, எண்ணத்தால் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த உலகில் காற்று உள்ளவரை வானொலி முழங்கும், காற்றலை உள்ளவரை வானொலி முழங்கிக் கொண்டே இருக்கும்.

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4ஆம் இடம் பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி

0: வந்திருக்காங்க. ஆனா லெவன்த்ல நானு அக்கவுண்ட்ஸ்னு அந்த சப்ஜெக்ட பார்த்த உடனே ஒரு முதல் காதல்னே சொல்லலாம், அவ்வளோ பிடிச்சிருந்தது. அக்கவுண்ட்ஸுங்கிற கான்செப்டும் பிடிச்சிருந்தது, அதை ஒரு சப்ஜெக்டாகவும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. டுவெல்த் முடித்த உடனே ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதியாச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்லி ஆல் இண்டியா 13th ரேங்க் வந்துச்சு எனக்கு ஃபவுண்டேஷனில். ஸோ இன்னொரு உத்வேகம், நம்ம வந்து கரெக்டான இதில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் எஃபோர்ட் போட்டு படித்தேன். இன்டரில் 26th ரேங்க். ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்க, சரி 13 வந்துச்சு, 26 வந்துருச்சு, அடுத்து ஃபைனலில் டபுள் ஆகி 52 வந்துடுவோம் போல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க கிளாஸ் போகும்போதெல்லாம். இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது அது கஷ்டமாக தெரியல, ரொம்ப ஆசையாக படித்தேன். அண்ட் ஃபைனலில் ஆல் இண்டியா 4th ரேங்க் வந்துச்சு, விச் வாஸ் லைக் அ சூப்பர் சர்ப்ரைஸ் எனக்கு. அண்ட் லா பேப்பருமே எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு படித்த ஒரு சப்ஜெக்ட், இந்தியாவிலே பெஸ்ட் ப்ரெசென்டட் லா பேப்பர் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷனும் எனக்கு கிடச்சிது. ஸோ அது இன்னொரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் ஐ வென்ட் இன் டு எங்கள் இன்ஸ்டியூட்லேயே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு, ஒரு கார்பரேட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அப்படி என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
1: ரொம்ப ஷார்ட்டாக ஆனால் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க உங்கள் ஜேர்னி வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத. மேம் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி மேம் கிட்ட, இப்படிப்பட்ட ஒரு பட்டய கணக்காளரை உருவாக்குறதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன மேம்?
2: நான் வந்து இப்போ கரண்டாக கன்சல்டன்ட் டீன் ஆஃப் எஸ்ஐஆர்சியாக இருக்கேன். ஸோ என்னோட பேசிக் பங்களிப்பு எப்படிங்கிறது, என்னோட இன்ஸ்டிடியூட்டோட கைட்லைன்ஸ் படி நான் என்ன பண்ணணுமோ அதை நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த நிறுவனம் வந்து இது ஒரு ஸ்டாச்சுட்ரி பாடி. அது 1949 நிறுவப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அது வந்து அப்போதுலேருந்து 1949 எப்படி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருக்கோ அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை தான் நாங்கள் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸப்ட் தட் டெக்னாலஜி பேஸ்டு சப்போர்ட்லாம் நிறைய வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏஐன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் எங்களோட ஐசிஐயில் ஒரு பார்ட், ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது, மெம்பர்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது. இப்போ பர்டிகுலராக ஐசிஐ என்ன பண்ணுதுன்றதை நான் சொன்னேன்னா தனிப்பட்ட ரோலே எதுவுமே கிடையாது, இட்ஸ் அ கலெக்டிவ் ரோல். ஸோ ஐ வுட் லைக் டு ப்ரிஃபர் மோர் ஆன் ஸ்பீக்கிங் அபவுட் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐசிஐ டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் தி கண்ட்ரி. இப்போ தமிழ்நாடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 92,000 அப்ராக்சிமேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. இது வந்து February 2026 ஓட டேட்டா. இப்போ அப்டேட்டட் டேட்டா வந்து இப்போ போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு ஜூலை மாதம் அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு அப்டேட்டட் டேட்டா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஏன் நம்ம கொண்டு வரோம், அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தான் சிஏ படிக்கலாங்கிற ஒரு மெத்தட் இருந்தது. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டே நம்ம சேர்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மோர் ப்ரொக்ரெசிவ், மோர் அம்பிஷியஸ் அண்ட் மோர் கேப்பபிளாக இருக்காங்க.
1: மேம், சிஏ கோர்சஸ் பற்றி முதல்ல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிடுங்க மேம்.
2: சிஏ வந்து 3 levels மேடம், சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியட், சிஏ ஃபைனல். இந்த சிஏ ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் மாதிரி ஃபவுண்டேஷன்னே புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இது வந்து என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். எக்ஸாம் எழுதுறதுங்கிறது 12th எக்ஸாம் பாஸ் வந்தோடனே தான் அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுத முடியும். 4 subjects இருக்குது: அக்கவுண்டிங், பிஸ்னஸ் லாஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ். இதில் வந்து 2 subjects வந்து டிஸ்கிரிப்டிவ், 2 subjects வந்து எம்சிக்யூ சாய்ஸ் மாதிரி. ஸோ முதல் 2 papers 3 hours, அடுத்த 2 papers 2 hours. ஸோ இந்த 4 papers ஆவரேஜாக அவங்க வந்து 200 வாங்கணும். ஓகேங்களா? பாஸ் பர்சன்டேஜ் 40. இதுதான் வந்து என்ட்ரி லெவல் ஃபவுண்டேஷனோட ரூல்ஸ். ஸோ இது வந்து 12th முடித்தவங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. இதை பாஸ் பண்ணோடனே உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்டர்மீடியட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணும். இங்கே ஃபீஸ் வந்து அந்தந்த லெவலுக்கு தான் வாங்குவோம். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணால் தான் இன்டர்மீடியட்க்கு வாங்குவோம், ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இன்டர்மீடியட் வந்து 6 subjects. இட்ஸ் இஸ் மேட் ஆஃப் 2 groups, ஒரு குரூப்பில் 3 subjects. ஸோ 6 subjects இருக்குது. ஸோ என்னெல்லாம் படிப்பாங்க, அட்வான்ஸ்ட் அக்கவுண்டிங் படிப்பாங்க, டாக்ஸேஷன் படிப்பாங்க, ஆடிட்டிங் படிப்பாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க படிப்பாங்க அதில். ஸோ ஒரு குரூப்பாக வந்து பாஸ் பண்ணோன்னா அவங்க 150 mark வாங்கியிருக்கணும். அகெயின் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் 40, டோட்டலாக வந்து 150 வாங்கணும். குரூப்பாகவும் எழுதலாம், 2 groups சேர்த்தும் எழுதலாம். 2 groups சேர்த்து எழுதினாங்கன்னா 300 out of 600 வாங்கியிருக்கணும். ஸோ ஒன்றுத்தில் ஜாஸ்தி ஒன்றுத்தில் கம்மி வாங்கிட்டு ஃபைனலாக 300, மினிமம் பாஸ் 40 இருந்தால் இன்டர்மீடியட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ஸ்டடி பீரியட் வந்து 8 months. ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 8 months முடித்தோன்னா அவங்க இந்த எக்ஸாமை எழுதலாம். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் வரவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, காலேஜில் முடிச்சுட்டு ஆர் காலேஜோட

0: ஃபோர்த் செமஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக காலேஜ் முடித்த உடனே இமீடியட்டாக வர எக்ஸாமில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ நிறைய இருக்காங்க. ஸோ இது வந்து பேரலல் என்ட்ரி மாதிரி. இன்டர்மீடியட் முடிக்கிறாங்க, அடுத்தது வந்து ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. அன்இன்டரப்டட் ஆர்டிகல்ஷிப் 2 இயர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஐடிடி கோர்ஸ் முடிச்சுடுவாங்க. அடுத்தது பேரலலாக ஸ்பாம் எக்ஸாம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் 4 பேப்பர். அந்த 4 பேப்பர் எழுதுவாங்க, செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டி. இது எப்படின்னா இன்ஸ்டிடியூட்டில் போய் வெப்சைட்டில் அவங்க லாகின் பண்ணி ஆன்லைனாக படித்து ஆன்லைனாக எக்ஸாம் எழுதணும். கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. இதை படிச்சுட்டு பேரலலாக ஃபைனலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் எவ்வளோ பேப்பர்ஸ்? அகெயின் 6 பேப்பர்ஸ். ஸோ இந்த 6 பேப்பர்ஸ் வந்து ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு 6 மாதம் கழித்து அந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ டோட்டலாக 20 பேப்பர் மேடம். ஓவர் அ பீரியட் ஆஃப் 3.5 இயர்ஸ் தே ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர்.
1: ஸோ 20 பேப்பர்ஸ் 3.5 இயர்ஸ் தான் டியூரேஷன்,
0: மேக்ஸிமம் 4 இயர்ஸ்னு வச்சுக்கலாம் நீங்கள்.
1: இது வந்து ஈக்குவல் டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படினு வெச்சுக்கலாம்.
0: ஈக்குவல், மோர் தென் எ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மேடம். ஏனா இட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் கிராஜுவேஷன் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்.
1: ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி அப்படியும் சொல்லலாம்.
0: அப்படியும் சொல்லலாம்.
1: இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் ஒரு மித் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஒன்ஸ் வந்து நம்ம அதுல வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பாஸ் பண்றது கஷ்டம், எல்லா பேப்பர்ஸும் எழுதும் என்னென்னவோ சொல்றாங்க.
0: கரெக்ட்.
1: இதை பத்தி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க மேம்.
0: நாங்களும் நிறைய பேரண்ட்ஸ் வரும்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போதும் இந்த ஆங்ஸைட்டியை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. பேசிக்காக சேலஞ்சிங் கோர்ஸ் தான் இது. ஏன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து உங்களோட சிக்னேச்சர் இஸ் கோயிங் டு பி ஸோ வேல்யூபிள் இல்லையா. ஸோ சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு அட்டஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஆடிட் ஃபங்க்ஷன்ஸ், அஷூரன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டாச்சுட்ரியாக நம்ம பண்ணும்போது, அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம சிக்னேச்சரை ட்ரஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எக்ஸாம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் இம்பாசிபிள் கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன், பர்சீவரன்ஸ் தான் இதுக்கு முக்கியம். இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியறது இல்லைனா, ஒரு பேப்பர் போயிடுச்சுன்னா 3 பேப்பர் எழுதணுங்கிறது ஜெனரிக்காக கரெக்ட். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 60 மார்க்ஸ் மேலே ஒரு சப்ஜெக்ட் வாங்கினாங்கன்னா அதுக்கு அவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் டேக்கன் எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் 3 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேப்பர் பாஸ் பண்ணிடுவாங்க 60க்கு மேலே வாங்கி, ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பேப்பரை மட்டும் எழுதி அந்த குரூப்பை கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ இது இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் லெவல்ஸில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, வேர் த ஸ்டூடெண்ட் கேன் கிளைம் எக்ஸம்ஷன் ஃபார் மார்க்ஸ் கோட் அபவ் 60 இன் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட்.
1: இப்போ ஃபவுண்டேஷன் லெவலில் இப்படி ஒரு ஆப்ஷன்
0: கிடையாது.
1: அதை வந்து ஃபுல்லாக கிளியர்
0: பண்ணி, ஆமாம், ஃபுல்லாக கிளியர் பண்ணி 200 மார்க்ஸ் வாங்கணும்.
1: மாஷனா மேம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மேடம் வந்து சொன்னாங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தேவை, எப்படிலாம் வந்து எந்த லெவல்லேருந்து வரணும், என்னென்ன லெவல்ஸ் இதில் இருக்குது, எக்ஸாம்ஸு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எந்த வயசுலேருந்து தொடங்குனீங்க? உங்கள் அப்பா தான் வந்து உங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எந்த வயசில் உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருந்துச்சு?
2: 11th சொன்ன மாதிரி அக்கவுண்ட் சப்ஜெக்ட்டு ஃபர்ஸ்ட் எங்கள் ஸ்கூல் டீச்சர் வந்து முத பாடம் எடுத்தார்ல, அதில் விழுந்தவ தான் நான். ஸோ அக்கவுண்ட்ஸு தான் என் லைஃப்பில் கொண்டு ட்ராவல் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன் அந்த டேலேருந்து. இட் ஆல் ஸ்டார்ட். பட் ப்ரிப்பரேஷன் பார்த்தா என்னோட பர்சனல் வியூ, இப்போ ஸ்கூல் முடித்தா என்ன நினப்போம் நம்ம, ஓகே ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இனிமேல் ஃபன்னு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். டெய்லி படிக்க வேண்டாம், ஹோம்ஒர்க் இருக்காது, டெஸ்ட் இருக்காது, செல்ஃப் லேர்னிங்கிற கான்செப்ட்குள்ளே போயிடுவோம். அதாவது செல்ஃப் டிசிப்ளின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன் பிகாஸ் ஹவு ஐ ஸ்கோர்ட் அப்படிங்கிற பேசிஸில் ரொம்ப ஓப்பனாக ஆனஸ்டாக ஐ ஹவ் டு டெல். ஸ்கூலில் நான் எப்படி படித்தேனோ டெய்லி பேசிஸில், டெய்லி பாடங்களை அன்னன்னைக்கு சாயங்காலமே உட்காந்து படிக்கிறதா இருக்கட்டும், போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் கொடுக்குற மெட்டீரியல் மாதிரி, அதுதான் ஹோலி பைபிள், தட் இஸ் த ஃபைனல் எண்ட் டு எண்ட். அதை படித்தாவே ஈஸியாக கிளியர் பண்ணிடும். டஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாவே சேலஞ்சிங்காக இருக்குங்கிறது நான் அப்சல்யூட்லி ஒத்துக்கிறேன். பட் எண்ட் டு எண்ட் நீங்கள் படிச்சிங்க வித் சேம் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், கமிட்மெண்ட் ஆஸ் ஸ்கூல். நீங்கள் வேறு எதுவும் புதுசாக பண்ண வேண்டாம். ஸ்கூலில் என்ன பண்ணீங்களோ டெய்லி படிக்கிறது, அதை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக யுல் பி ஏபிள் டு டூ இட். 4 இயர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் இஸ் செட்டில்டு, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு பஞ்ச் ஆஃப் மாஸ்டர் கீஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அவ்வளோ டோர்ஸ் இருக்குது, எந்த டோர் வேணாலும் எப்போனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் தட் இப்போ நான் இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் போச்சு அதுக்குள்ளே தான் போகணும். யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக், சூஸ் அன் அதர் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் இன்ஸ்டியூட்டில் வந்து தே ஹாவ் சோ மெனி சர்டிஃபிகேட் கோர்சஸ், சோ மெனி போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்சஸ். ஸோ உங்களுக்கு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இன்டைரக்ட் டாக்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இன்டர்நேஷனல் டாக்ஸேஷனில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்கில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இல்லை எனக்கு ஆன்டி மணி

0: லாண்ட்ரிங் அது பிடிச்சிருக்கு, ஃபாரன்சிக் ஆடிட் பிடிச்சிருக்கு. இட்ஸ் லைக் ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஸோ அதனால இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கரியர் ஆப்ஷன், தான் ஒரு சிங்கிள் ஆப்ஷன் இல்லை. இட்ஸ் லைக் அ பிளத்தோரா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் அண்ட் கிவன் டு யூ ஆன் அ பிளாட்டர் அண்ட் யூ கெட் டு சூஸ். அந்த மெனுவில் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணது ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது போகணுன்னாலுமே கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்டியூட் கீப்ஸ் டோனிங் அஸ். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டெல்லிங் மேம், இட் டசன்ட் மேக் ஒரு பர்சனை வந்து கெரியர் ஜாப் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எங்களை செதுக்குது ஆஸ் அ ஹியூமன். நான் ஸ்டூடெண்டாக என்டர் ஆனதுக்கும் சிஏ முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகும்போது ஐ வாஸ் ஸோ ஃபைன் டியூன்ட் ஆஸ் அ பர்சன், ரிஃபைன்ட் ஹியூமன் பீயிங்காகவே மாறிட்டேன். தே கிவ் அஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ். நீ படிச்சு
1: முடிச்சுட்டு
0: ரொம்ப மோல்ட் பண்ணிடும். எனி ஸ்டூடெண்ட் ஐ எம் ஷுர் வில் ஷேர் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஷுவராக தெரியும். யார்கிட்டனாலும் கேளுங்க, ஒன்ஸ் தே என்டர் சிஏ அண்ட் தே கம் அவுட் தேல் பி அ டோட்டலி எத்திக்கல் ரிஃபைன்ட் ஹியூமன் பீயிங். உங்களை செதுக்கியிருப்பாங்க ஃபார் லைஃப் அண்ட் ஃபார் லைஃப் தட் லேர்னிங் யூ கேன் கேரி ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை பர்சனலாகவுமே இட் ஹாஸ் அன் இம்பாக்ட் ஆன் யோர் த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் த டிசிப்ளின் த ரெசிலியன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் ஆக்சுவலி ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ்.
1: ஸ்கூல் லெவல்ல இருந்தே நாம கேள்விப்பட்ட விஷயம் நினைக்கிறேன், டிசிப்ளின் இருந்தா எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா
1: நீங்க வந்து டீச்சிங் லெவல்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தெரியும் டிசிப்ளின் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த துறை வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, உங்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றீங்க மேம்?
2: மெம்பர்ஸுங்கிறதுக்கு தான் அந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு லெவலில் தான் கடந்து போகணும். அதான் ஐசிஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல, ஒரு லெவலுக்கு போனால் தான் அடுத்த லெவல் மாதிரி நாங்கள் மூணு லெவல் வச்சுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஃபவுண்டேஷனில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டாக. ஃபீஸ் 9000 ரூபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு மெட்டீரியல் வீட்டுக்கு வந்துடும். மெட்டீரியல் வந்து அவங்க எப்போ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது ஒரு கூப்பன் கோட் மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ எக்ஸாம் எழுத போகிறதில்ல, நான் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து தான் எக்ஸாம் எழுத போகிறேன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கலாம், இப்போ கரண்ட்டாக அப்டேட் ஆன மெட்டீரியல் நான் வாங்கிக்கணும்னு நினைக்கும் போது அந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணி எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அந்த மெட்டீரியல். ஸோ பாக்கி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோடபுள் மெட்டீரியல்ஸ் வெப்சைட்லேயே இருக்குது, ஆன்லைனாகவும் படிச்சுக்கலாம், நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணியும் அதை படிச்சுக்கலாம், புக்ஸ் அப்புறமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ என்ன பண்ணுவாங்க, படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பண்ணும்போது இதில் 2 திங்ஸ் இருக்குது. இப்போ ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்காங்க, இல்லை வேற மீடியம், ஏன்னா நான் சதர்ன் ரீஜனுக்காக நான் பேசணும். ஸோ 6-7 லாங்குவேஜஸ் நம்ம சதர்ன் ரீஜன்லேயே இருக்கு. அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் எப்படி சிஏ படிக்கிறது அப்படிங்கிறது, என்ன நீங்கள் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்காதா?
1: நிச்சயமா.
2: 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்களா, எழுதியிருக்க மாட்டீங்களா? அதே மாதிரி கணக்குங்கிறது அட்லீஸ்ட் 10th
1: படிச்சிருக்கீங்களா?
2: ஆமாம். ஸோ இந்த இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபவுண்டேஷனுங்கிற சப்ஜெக்டே இருக்குது. ஸோ எந்த பேசிஸில் சப்ஜெக்ட் இருக்குன்னா, 6வதுலேருந்து நீங்கள் 10வது எழுதி படித்த இங்கிலீஷு, 6வதுலேருந்து நீங்கள் 10வது படித்த கணக்கு நல்லா புரிஞ்சு தெளிஞ்சு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஜர்னி இன் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டிசிப்ளின்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொருத்தரோட கிராஸ்பை பொறுத்தது மேடம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பேஜில் இன்ட்ரடக்ஷனில் என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்துன்னு சொல்லிடுவாங்க. ஃபவுண்டேஷன் லெவலில் நாலேஜ்னு சொல்லுவாங்க, இன்டர்மீடியட் லெவலில் அப்ளிகேஷன் அண்ட் நாலேஜ்னு சொல்லுவாங்க, ஃபைனலில் வந்து அனாலிட்டிக்கல் சொல்லுவாங்க. நாலேஜ், அப்ளிகேஷன் அண்ட் அனாலிட்டிக்கல், ஒரு முடிவு சொல்லணும் ஃபைனல் லெவலில். ஸோ அந்த லெவலில் அவங்க குவெஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கன்னு தெரியும். உங்களுக்கு கைண்ட் ஆஃப் குவெஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது, இப்படி தான் ஃபார்மேட் இருக்கும் எல்லாமே வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஐசிஏலேயே வந்து கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

நேரம் 9:30. தெய்வீக கனவுகள் இசை பேருரை. நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர். வீரராகவன் அவர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

பிராப்தமோக்ஷாஸ்ரமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிபபரம் சம்சரியே தேசிகேந்திரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி.

பரித்ரணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்கின்றார். தேர்த்தட்டில அமர்ந்த கண்ணன், அந்த தேர்த்தட்டில அமர்ந்து பாரத போரில் வெற்றி கொண்ட கண்ணன் அம்பு படுக்கையில் வந்து பீஷ்மாச்சாரியார் படுத்திருக்கார். அவனை பரம்பொருளாய் உலகுக்கு உணர்த்தி ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தர்மபுத்தருக்கு உபதேசம் செய்து பலனையும் சொல்கிறார். உத்தாரணோ துஷ்கிருதியா புண்ணியோ துஸ்வப்னநாசனா வீரகா ரட்சசந்தோ ஜீவன பரியவசிதா என்று பலன் என்னன்னாக்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பலன்களும் உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி உன்னுடைய சொப்பனத்தில் வந்து பகவான் தான் எப்பொழுதும் ஆவிர் பாவம் ஆவிர்வார் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதே மாதிரி இதை முன்னிட்டு பகவத் ராமானுஜர் அவருடைய 1000 ஆண்டு இந்த விழாவிலே சில கனவுகளை பற்றி பேச இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்துருக்கோம். ராமானுஜருடைய சம்பிரதாயத்திலே கனவெல்லாம் பொய்ன்னு சொல்லலை, எல்லாம் உண்மை. எப்படின்னா முதல்ல சத்குரு தியாகராஜருடைய கனவு, அப்புறம் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அவருடைய பெற்றோர்கள் கனவு, அப்புறம் வேதாந்த தேசியருடைய பெற்றோர்கள் கனவு, அப்புறம் திருமலையில் வாசம் செய்யக்கூடிய சீனிவாசனுடைய கனவு, அப்புறம் ராமாயணத்தில் இருக்கிற திருஜடையனுடைய கனவு, அப்புறம் ஆண்டாள் கனவு, இப்படி எல்லாம்

நிஜமாக நடக்க போகிறது அப்படிங்கிறதா தான் பகவத் ராமானுஜர் சொல்கிறார், எல்லாம் உண்மையான கனவு அப்படின்னு சொல்கிறார். நமக்கு நல்ல கனவு வரணும்னாக்க என்ன பண்ணுறார்,

இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ராத்திரி படுத்தணும். ஏன்னா ராமர் வந்து கோதண்ட வந்து நின்றுருப்பார், அதே மாதிரி ஸ்கந்தர் வந்து வேலோடு நின்றுருப்பார், ஆஞ்சநேய சுவாமி கதையோடு வந்து நின்றுருப்பார், வைரதேயர் வந்து ரெக்கை அடித்து அடித்து இந்த கெட்ட கடைகள்லாம் விரட்டுவார், அதே மாதிரி விருகோதரர் யார் பீமன் என்ன பண்ண கதையோடு நின்றுருக்கார். ஏன்னா அவருடைய மூச்சு காட்டினாலும் எல்லாரையும் அடக்கிறார். அதனால் நமக்கு நல்லதாக வரணும்னாக்கா நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை படிக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும். அதனால் நாம் எல்லாருக்கும் ஜென்ரலாக சொன்னாலுமே இந்த கர்ப்பஸ்திரிகள்லாம் வந்து ராத்திரி படுத்துக்கிச்சே நல்ல விஷயத்தை தான் படுத்தணும், கெட்ட கெட்ட கனவுகளெல்லாம் அப்போ தான் போகும். ஆதிசங்கர் முகோத்பாத சௌந்தர்ய சொல்லிச்சு, தவஸ்வாதிட்டானே ஹுதமகமவி நிஷ்டாய தினதம் தமிடே சம்வர்த்தம் ஜனினி மகதீம் தாம் சமயாம் யதா லோகே லோகாந்தகதி மகசி க்ரோத கலிதே தயாத்ராயா திருஷ்டியே சிச்சிரம் உபசாரம் ரஜயதி. இல்லை விசேஷமாக சொல்கிறாருனாக்க, தாயே பர்வதவர்த்தினி, உன்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து எழுந்து உன் கருணை உன் விழி வழியே புகுந்து எனக்கு நல்ல கனவை அருள வேண்டும். அதான் சொல்லிச்சே விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே, உத்தாரணோ துஷ்கிருதியா புண்ணியோ சொப்பனநாசகம். அதைத்தான் சொல்லிச்சு, அனன்யா சிந்தியந்தோமாம் ஏஜனா பரிபாசிதே தேஷாம் நித்யாபியுக்தான யோகக்ஷேம மகாமிகம் என்று நம்முடைய கனவில் வந்து பகவான் உட்காந்துக்கிறார். உட்காந்து நமக்கு நல்லதை உண்டாக்குறார். முதல்ல இன்றைய தினத்திலே வந்து சத்குரு தியாகராஜ சுவாமியுடைய ஆராதனை தினம் என்ற தினத்திலே, அதனால் வந்து அதை பற்றி முதல்ல தியாகராஜர் முதல்ல நினைச்சு அடுத்த பின்னால் போவோம். தியாகராஜர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். ராமநாமா சொன்னதுனால அதை சொன்ன அனைவரும் ராமசாகுஜியை அடைஞ்சான். அதனால் வந்து ராமனுடைய நாமா பகவானுடைய நாமாக்கெல்லாம் மேலும் சிறந்தது. கேன உபாயன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்டிதே பண்டிதி நித்தம் சோதிமிச்சா மிகம் பிரபோ என்று பார்வதி கேட்டவுடனே, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று ராமநாமாவே சொல்லிகிட்டு இருக்கார். அதுதான் அந்த ராமநாமாவை வந்து உடனே ஒரே மூட்டையாக கட்டி சுராணங்கொண்டு நாரத சுவாமி வந்து தியாகராஜ சுவாமிகிட்ட கொடுத்தார். அதுதான் நாரதர் பரமேஸ்வரன் யமதனம் என்று காதல் கூப்பிட்டு காதல் சொல்கிறார், ஓய் நீர் போய் ராமபக்தர்களை உண்மை உங்கள் லோகத்துக்கு அழிச்சு வந்துடாதீர், பரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்யனாம் என்ன வைஷ்ணவானாம், பாக்கி எல்லாருக்கும் தான் விஷ்ணு பக்தர்களுக்கு நான் அதிபதி கிடையாது, ஆனால் பாக்கி இருக்கிறவர்களுக்கு தான், ஆனால் விஷ்ணு பக்தர்களை நீ ஒன்று செஞ்சுடாதுங்கிற. அப்படி ராமநாமாவை பரப்பி சத்குரு ஒரு நாள் என்ன பண்ணுறார், பிரார்த்திக்கிறார் ராமனை, ஹே ராமா உன் உத்தரவுப்படி எனக்கு நீ என்ன உத்தரவிட்டோ அந்த பணியை முடித்து விட்டேன், அதனால் உன் திருவடியில் என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ணுறார், அவருடைய 79 வயசில் படுத்துக்கிறார். ஆனால் சங்கீதம் உள்ளே இருக்கிறதுனால அவர் வயசுக்கு உடம்புக்கு தான் வயசாகிடுது, தவிர அவர் சங்கீதத்துக்கு வயசு ஆகலை அப்படி இருந்துருக்கார். அப்படி இருக்கக்கூடிய நினைச்சல அன்று ராத்திரி ஒரு கனவு வருது அவருக்கு. என்ன கனவுனாக்க, இவர் இவருடைய பிரார்த்தனை கேட்டு ராமன் என்ன பண்ணுறார், அவருடைய கனவில் வர்றார், தியாகராஜா இன்றிலிருந்து 10வது நாள் புஷ்யபகுடி பஞ்சமி என்று என்னுடைய திருவடி வந்து அடை அப்படின்னு சொல்லிட்டு வாபான்னு கூப்பிடுறார். உடனே திடுக்குன்னு ஏந்திருக்கிறார் தியாகராஜ சுவாமிகள், ஏந்திட்டு ஆஹா ஆஹா என்னுடைய பிரிய சிஷ்யர்களே வாருங்கள் வாருங்கள், பக்கத்தில் சிஷ்யெல்லாம் படுத்துட்டுருக்கா, அவள் அத்தனையும் கூப்பிடுறான். ஒரு அற்புத கனவு கண்டேன், எல்லாரும் வந்து என்ன அருமை என்ன அருமை, சிஷ்யெல்லாம் ஓடி வந்து கையை கட்டி அவர்கிட்ட நின்றுருக்கான். என்ன சொல்கிறார், ஸ்ரீ ரகுகுலோத்தமனோடு இருக்கும் பரிஜனங்கள் ராமன் ஆணையை சிறமேற்கொண்டு போட்டி போட்டு கொண்டு சத்திர சாபனங்கள்லாம் எடுத்துக்கொண்டு மற்றும் பலவித உபச்சாரங்களோடு என்னை வந்து ராமனிடம் அழைத்து செல்கின்றார். ராமன் என்ன பண்ணுறார், ஒரு மலை மேலே உட்காந்துருக்கார் தன்னுடைய மனைவி சீதா பிராட்டியோடு புண்ணியோடு உகந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாடுறார்,

கருவலை கடத்து சரணத்தில் சொல்றார், புலக அங்கிதம் அடைந்த நான் ராமனிடம் ஏதோ கூற வேண்டும் என நினைக்கையில் என்னமென்றார் ராமர் என்னை அன்புடன் அழைத்து இன்னும் 10 நாளில் வந்து என்னுடைய திருவடியில் ஒன்று சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், தன்னுடைய மடியை தூக்கி உட்கார்ந்துக்கிறார். உட்காந்து வச்சுக்கிட்டு நாரானம் பண்ணுறார். இதே அபிப்பிராயத்தை வேதாந்த தேசியம் சொல்லச்சு தனது அதிகார சங்கரத்தில் சொல்கிறார். எப்படின்னாக்க, அக்னி, பகல், சூரியன், சுக்லபக்ஷ தேவதை, உத்தாரண தேவதை, வருஷ தேவதை, வாயு தேவன், சூரியன், சந்திரன், மின்னல், வருண தேவதை, அவரது குடைகளிலிருந்து வானவர்கள் குடை பிடிக்க இவர்கள்லாம் அழிச்சுக்கொண்டு வந்து இவாள்லாம் அழிச்சுட்டு போய் இந்திரன் எல்லாரும் அழிச்சுட்டு போய் எம்பெருமான் திருவடியில் கொண்டு உட்காந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி விசேஷமாக சொல்கிறார். கனவு கண்டதுனால ரெண்டு மகாபுருஷர்கள் வந்து சாயுச்ச பெரு அழைஞ்சார், ஒன்று நம்மாழ்வார், ஒன்று சத்குரு தியாகராஜ சுவாமிகள். அதே மாதிரி கனவு கண்டதுனால ரெண்டு மகான்கள் அவதரித்தார், ஒன்று ஆதிசங்கர பகவத் பாதர், மற்றொன்று நம்ம வேதாந்த தேசிகன். முதல்ல ஆதிசங்கர பகவத் பாதருடைய வரலாற்றை பார்ப்போம். கரடி க்ஷேத்திரத்தில் வசித்த சிவகுரு ஆர்யாம்பாள் தம்பதிகளுக்கு நல்ல குழந்தை கிடையாது, சத்புத்திரனே இல்லை. அனாதி காலமாக என்ன பண்ணுறார், மகான்கள் எல்லாம் சொல்கிறா உனக்கு வரம் வேணும்னாக்க திருப்போரூர் போங்கோ, திருச்சூர், திருப்போரூருக்கு திருப்பேரூர்னு திருச்சூர், இப்போ ப்ரெசண்டே திருச்சூர் இருக்க அதுக்கு திருப்பேரூர்னு பேர். அங்கே வடக்குநாத சுவாமியர் வந்து பிரதட்சிணம் நமஸ்காரம் செஞ்சுட்டு தினப்படி நெய்ய அபிஷேகம் செஞ்சு ஒரு மண்டலம் வழிபட்டால் உனக்கு அனுகிரகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுன்னே மகான்கள் மூலம் கேள்விப்பட்டதை என்ன பண்ணுறார், ரெண்டு பேரும் ஆரியாம்பாள் சிவகுரு தம்பதிகள் ரெண்டு பேரும் சிவப்பேரூர் போகிறார். அங்கே போய் தபஸ் பண்ணுறான். தபஸ் பண்ணி 48 நாள் வழிபட்ட உடனே அவளுக்கு வந்து அவளுடைய தபஸ் பலிக்கிறது. ஒரு நாள் வந்து அந்த பிராகாரத்தில் ரெண்டு பேரும் படுத்துனுக்குச்சே ஒரே மாதிரி இந்த தம்பதிகளுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுனாக்க, திடுக்கிட்டு ஏந்திருக்கிறான், ஏந்திட்டு ஒத்தர எனக்கு ஒரு கனவு வந்தது தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, ஒருத்தருக்கு வந்து மாற்றிக்கிறான். என்னன்னாக்க, உன்னுடைய உதரத்தில் வந்து சாக்ஷாத் எம்பெருமான் பரமேஸ்வரன் வந்து குடிகொள்ள போகிறான், ஒரு சத்புத்திரனை வந்து அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ரெண்டு பேரும் ஊருக்கு போகிறேன். காலடிக்கு போன உடனே கொஞ்ச நாள் கழித்த உடனே ஆரியாம்பாளை வந்து கருவுற்று அந்த குழந்தைக்கு இருக்குது. அப்போ டெலிவரி டயத்தில் என்ன ஆகுதுனாக்க, உள்ளு வெளியில் உட்காந்து சிவகுரு உட்காந்து ருத்ர பாராயணம் பண்ணியிருக்கார். ஓம் நம சங்கராய நம சங்கராய அப்படின்னு சொன்ன உடனே

ஒரு கணவனார ஒரு மகாபுருஷர் அவதாரம் பண்ணார். அவர் அவதாரம் பண்ணிட்டு வெறுமை சன்னியாசத்தை வாங்கி சும்மா இருக்கல, அவதாரங்கள் செய்து பல பல அற்புதங்கள் நிகழ்த்தி எல்லா தெய்வங்கள் மேலே பல ஸ்தோத்திரங்கள் செய்து உலகக்காக நன்மைக்காக எல்லாம் அஞ்சு அஞ்சு ஸ்லோகங்கள், என்ன கணேச பஞ்சரத்னம், மனிஷா பஞ்சரத்னம், எல்லாம் இது மாதிரி அஞ்சு அஞ்சு ஸ்லோகங்கள், ஏன்னா ஈஸியாக எல்லாரும் வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்தோத்திரங்கள் பண்ணுறார். அதே மாதிரி சொப்பனத்தில் வந்து ஒரு தம்பதிகள் எம்பெருமான ஆராதனம் பண்ணி அதனால் வந்து ஒரு மகானுடைய வைஷ்ணவத்தில் ஒரு மகானுடைய அவதாரம் ஏற்பட்டது. அவர் யாருனாக்கா சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். அவருடைய அவதாரம் எப்படி ஏற்பட்டது? தூப்புலில், தூப்புலனா வந்து காஞ்சிபுரத்து பக்கத்தில் தூப்புல் அந்த ஊரில் வந்து ஸ்ரீமத் அனந்த சூரி தோதாரம்பார் என்று தம்பதிகள் இருந்துருக்கார். தம்பதிகள் வந்து திருவேங்கடமுடியான் இணையடிகளே தீவிர பக்தி கொண்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சத்புத்திர பேரே இல்லை. ஏன்னா பகவான்கிட்ட ஈடுபட்டுருக்கிறதுனால இந்த குடும்ப வாழ்க்கை பற்றி அவள் நினைக்கிறது கிடையாது. ஆனால் அவளுக்கு வந்து குடும்பம் வந்து சத்புத்திரன் வேணும் இல்லையோ, அதுக்காக அவளுக்கு குலதெய்வம் வந்து வரதராஜ பெருமாள். வரதராஜ பெருமாள்கிட்ட போய் ஒரு நாளைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறா, என்னுடைய பிதற்கள் கடங்கள் தெய்வ கடங்கள் எல்லாத்தையும் செய்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு சத்புத்திரன் வேணுமே, அதுக்கு நீ எங்களுக்கு உணக்கரகம் பண்ண மாட்டேன்னு கேட்ட உடனே அர்ச்சக முகேன இந்த வரதராஜ பெருமாள் சொல்கிறார், உங்களுக்கு வந்து சத்புத்திரன் வேணும்னாக்க நீங்கள் திருமலைக்கு போங்கோ, திருமலையில் தங்கி அங்கே தவமேற்றுங்கோ, வேங்கடவன் தீர்த்தவாரி திருநாளிலே உங்களுக்கு ஒரு சத்புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே மாதிரி ரெண்டு பேரும் அனந்தசூரி தோதாரம்பா தம்பதிகள் திருமலைக்கு போகிறான். திருமலை பேர் தபஸ் பண்ணுறான். தபஸ் பண்ண உடனே ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கு ஒரு சொப்பனை வருது. ரெண்டு பேருக்கு அதே மாதிரி ஒரு சொப்பனை வந்தோடனே ரெண்டு பேரும் ஒருத்தர் பரிமாறுக்கிறார். என்ன சொப்பனம்னு கேட்டாக்க அனந்தசூரி சொல்கிறார், சொப்பனத்தில் வந்து எம்பெருமான் வந்து தன்னை வந்து ஒரு சிறு மணியாக பண்ணி, சின்ன மணினாக்கா ஒரு கேப்சூல் மாதிரி, என்ன அடிக்கிற மணி இருக்கோ இல்லையோ அந்த கேப்சூல் மாதிரி பண்ணி என் கையில் கொடுக்குறார். அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை நீ வந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற, சாப்பிட்ட உடனே கர்ப்பம் தெளிக்கிற, கர்ப்பம் தெளித்த உடனே நமக்கு சத்புத்திரன் கலக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதே மாதிரி அந்த பெருமாள் சன்னதிக்கு அவள் போகிறான். போன உடனே தீர்த்தம் கொடுக்கச்சு, தீர்த்தத்திலேருந்து ஒரு சின்னூண்டு மணி ஒரு ஏலக்காய் மாதிரி அவள் கையிலேருந்து விழுறது. உடனே வந்து அனந்த சூரியன் அப்படின் தோதாரம்பா கையில் கொடுத்தா அவர் சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே அன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் வந்துடுறான். பத்ரப சமாதகத விஷ்ணு விமல லக்ஷே வெங்கட மகி திருபதி தீர்த்த தினபூதே, பத்ரபத மாசகத விஷ்ணு விமல லக்ஷே வெங்கட மகி திருபதி தீர்த்த தினபூதே பிராதுரபவ ஜகதி தைத்தியரிபுகண்டா ஹந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்தியா, ஹந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்தியா. ராமானுஜர் சித்தாந்தத்தை நிலை நிறுத்தி பல கிரந்தங்கள் செய்து இறுதியில் அனைவரும் உய்ய சரணாகதி தத்துவத்தை உலகக்கு அடிக்கிற சரணாகதினாக்க அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்று அனைவரும் எம்பெருமான் சரணாகதி, பாக்கி யாகங்கள் பண்ண வேண்டாம், யஜ்யங்கள் பண்ண வேண்டாம், உன்னுடைய திருவடியிலே நின்றவளாங்கு என்று மற்றொன்று இல்லை நெடுங்காலம் பிழிச்சிருந்தே நிலைகிழந்தேன் என்று ஒரு அவர் பெருமாளுடைய திருவடியில் போய் விழுந்துடணும். திருவடியில் போட்டு உன்னை உன்னை என்று அகம் மத்ரக்ஷண பரவோ மத்ரக்ஷண பரதந்ததா நம ஸ்ரீவதே.

யாப்பான் கிரியேத்பு தான் அவனுடைய திருவடியில் விழுந்துட்டு நீ தான் எனக்கு கதி. எப்படின்னாக்க இந்த அரைக்கிற இந்திரம் இருக்கோ அந்த காலத்தில் உட்காந்து அரைப்பான், அரைச்சின்னு இருக்கச்சே அதில் அரிசியை போட்டு போட்டு அரைச்சின்னு இருப்பான். அரைச்சின்னு கடைசியில் வந்து என்ன பண்ணுவா, அந்த இந்திரத்தை அப்படி தூக்கி அரண்டை பார்த்தாக்க நடுவில் இருக்க அச்சுக்கு நடுவில் இருக்க பாக்கி இருக்கு தள்ளி பெருமாள் திருவடியிலேருந்து போகிற அத்தனை அரிசிகளும் அரைஞ்சி மாவாக கொட்டியிருக்கோம். அந்த அச்சு தானே பெருமாள், அந்த அச்சுக்கு நடுவில் இருக்கிற அரிசியெல்லாம் அப்படியே உயிரோடு இருக்கும், ஒன்றும் உடையாமல் அப்படியே முழுசாக இருக்கும். அதை தான் பெருமாளுடைய திருவடியில் நடந்தாக்க நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்.

அடுத்து கோகுலத்தில் இருக்கிற கோபிகள்லாம் வந்து கண்ணனோட லயானம் செய்து லீலைகள் செய்து கண்ணன் வருவானா கண்ணன் வருவானா நினைச்சிட்டு இருக்கச்சு. எல்லாரும் வீட்டில் படுத்துருக்குச்சு. சொப்பனம் எல்லாருக்கும் தெருவில் தயிர்பால் வைக்கச்சே அவனை நினைச்சுட்டே

மனதிலே கண்ணனை வச்சுக்கின்றான், தலையிலே தயிர் வெண்ணெய் பாலெல்லாம் வச்சுருக்கான். ஆனா கோவிந்தா தாமோதரா மாதவான் விற்றுருக்கான், ரோட்ல போயிட்டு இருக்க விக்கச்சு பெருமாள் நினைச்சிருக்கான். அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு உருவமே ஒரு நிகழ்ச்சிக்கு அங்க ஒரு விசேஷம், அங்க ஒரு கனவுல கோபிகள்லாம் ஆனந்தப்படுறான். அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு அற்புதமான கனவு, தெய்வீக கனவு. அசோக வனத்திலே சீதையின் அன்பை பெற ராவணன் செய்த முயற்சிகள் எல்லாம் கெட்டு போறது. உடனே என்ன பண்றான், அங்கேருந்து வரான், வந்து எல்லார்ட்டையும் மிரட்டுறான், சீதையை மிரட்டுறான். மிரட்டி என்ன பண்றான், அந்த இருக்கக்கூடிய

0: ராட்சசிகள் சொல்லு, ராகவம் ராவணம் பஜபர்த்தாரம் ராவணம் பஜபர்த்தாரம் சொல்லு, பிரெயின் வாட் பண்ணிட்டே சொல்கிறான். என்ன விசேஷம்னாக்க, ஸ்ரீ ரங்கநாதனை குறித்து தவம் செய்து அந்த பரம்பொருளையே பிள்ளையாக பெற்ற கௌசல்யை தசரதன் தம்பதிகளுக்கு ஒரு பெரிய சோதனை வருது. என்ன சோதனைன்னா, தசரதன் ஸ்ரீராமனுக்கு முடிச்சு விட்ட எண்ணி ஏற்பாடுகளை செய்கிறார். இதை இருந்த கைகைரி தாதி மூலம் அவளுடைய மனதை கரைத்து பரதனுக்கு பட்டம், ராமனுக்கு 16 வருஷம் காடுன்னு சொல்கிறான். ராமாயணம் எல்லாம் தெரிஞ்சதுதானே. அதனால் வந்து இதை வந்து மனசில் வாங்கி என்ன பண்ணுறார், இந்த அநியாயத்தை நினச்சி குலசேகர மனசில் வந்து அப்படியே கதறார்.
1: தொத்தலர் பூஞ்சொரி

கூடம் கடந்து பஞ்சவடி அடைந்து சூர்பலகை முக்கறிந்து கரதூஷணர்களை கொன்று. உடனே என்ன பண்றா? கரதூஷன் கொண்ட உடனே நேரம் போய் சூர்பனகை ராவணன் போய் சொல்றா, உனக்காகத்தான் பாடுபட்டு சீதை உனக்காக கொண்டு வந்து நினைச்சேன், ஆனால் என்னுடைய அன்னர்கள் கரதூஷர்கள் மூக்க அறுந்துட்டா ராமன் அப்படின்னு சொன்னோட ராவணன் கோபம் வருது. உடனே என்ன பண்ணுறான்? ராவணன் மாரிஜனை மானாக செய்து சீதை ராமரை பிரித்து அதனால் தனமரு வைதேகி பிரிவிருற்று தளல் வைதி சடா வைகுந்த தேத்தி வனமரு கவிரசன் காதல் குண்டு வாலியை குன்று இலங்கை நகர் அர்க்கர் கோமான் சினமடுங்க மாருதியா சுட்டு வைத்து அசோக வனத்தில் வந்து உட்காந்து வச்சுட்றான். உட்காந்து வச்ச உடனே பயமுறுத்துறான், ராவணம் பஜ பர்த்தாரம், ராவணம் பஜ பர்த்தாரம். அரக்கியர்கள்லாம் என்ன பண்ணுறது? பயமுறுத்தல், நீ வந்து ராவணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை கையை வெட்டி சாப்பிட்ருவான், காலை வெட்டி சாப்பிட்ருவோம், உன்னை சாப்பிட்ருவோம், பயமுறுத்தல். ஏன்னா ஒத்தித்தரும் ஒரு ரூபத்தை பார்த்தாக்க ஒத்திக்கு தலைமுடியை விரிச்சு கிடக்கும். ஒத்திக்கு ஒத்த கண்ணு, ஒத்துக்கு மூணு கண்ணு, ஒத்துக்கு அஞ்சு கை, ஒத்துக்கு ஆறு கால், ஒத்துக்கு எட்டு வாய், இப்படி இருக்க ராட்சசி சுத்தி வர என்ன பண்ணுறாருனாக்கா நரமாம்சத்தை சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஒரே நான் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிட்ருக்கு. அதுக்கு நடுவில் 10 மாத காலம் சீதா பிராட்டி உட்காந்துருக்கா. அப்போ விபீஷனோட பொண்ணு திருஞ்சட்டை அங்கேருந்து வரா, எல்லா ராட்சசையும் விரட்டுறான். நீங்கள் இன்றைக்கி வந்து இதை மாதிரி சீதையை வந்து மிரட்டினாக்க நாளைக்கு வந்து ராமன் இந்த நாட்டை ஆள போகிறான், ராமன் நாட்டை ஆள வச்சு உங்களெல்லாம் வந்து வதம் பண்ணிவிடுவோம், ஆனால் ஓடி போங்கன்னு விரட்டின உடனே எல்லாம் ஓடி போயிடுறது, அதனால் பக்கம் ஓடி போயிடுது. இந்த தருணத்தில் என்னாச்சு? விபீஷன் மகள் திருச்சியில் இங்கே வந்த உடனே சொல்கிறா சீதா பிராட்டிகிட்ட வந்து அனுகூலமாக சொல்கிறா, பிராட்டியே நான் அருமையான ஒரு கனவு கண்டேன், இந்த ராவணன் அழிய போகிறான், அதே மாதிரி வந்து ராமன் வந்து சகல விதமான வெற்றிகளை குவிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக கொண்டாடுறான். சீதையிட்ட வந்து திருச்சியிட்ட தன்னுடைய கனவை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னாக்க ஒரு சுபமான கனவு சொல்கிறான், சுபமான கனவு மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம், அடுத்த கனவு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ராவணனுடைய அழிவை பற்றி ஒரு ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். உவாச வசனம் காலே த்ரிஜடா ஸ்வப்ரசம்ஸ்ரிதம்.

சம்ஸ்கிருதம் சொல்லிட்டா சார், எங்களுக்கு ஒருத்தர் அர்த்தம் புரியலைனாக்க அர்த்தம் சொல்கிறேன் கேளுங்க. ராமலக்ஷ்மணர்கள் வெண்மையான ஆடை தரித்து மாலை சூடி ஆயிரம் சகசிர தாங்கும் பல்லக்கிலே இலங்கை வந்து பால் போன்ற வஸ்திரங்கள் மாலை இரண்டையும் சீதை தரித்து ராவணனுக்கு கொன்று உன்னை அழிச்சுன்னு போப்பறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு சொன்ன உடனே அவரது வந்து இடது கையை தான் இடது காலம் தான் துதிக்கிறது. பெண்களுக்கு இடது பக்கம் தான் துடிக்கணும், ஆம்பளைக்கு வலது பக்கம் துடிக்கணும். அதே மாதிரி ராவணனுக்கு இடது பக்கம் தான் துடிக்கிறது, அவனுக்கு அழிவு காலம் வந்துருத்தோல். அதனால் இப்பொழுது என்ன பண்ணுறான், அருணாச்சல கவிராயர் வந்து அதை அப்படியே படம்பிச்சு ஒரு பாட்டு ஒன்று பாடுறான். ராட்சசிகளை விரட்டி விட்டு எப்படி பாடுறான்னாக்க

ஏன் மலை மாறுதத்தில் பாடினான்னா அமைச்சர்னாக்க, இந்த கனவு வெடிக்காரம்பரை கேட்கணும். வெடிக்காரம்பத்து ராகம் என்னென்னா மலை மாறுதம் தான். அதனால தான் அந்த ராகத்தை அமைச்சார். அதே மாதிரி நாம் இனி காணப்போவது ஒரு தெய்வீக கனவு. பவிஷ்யோத்தர புராணத்தில் வருவோம். ஒரு சூரியராக புண்ணிய காலத்திலே நெடுநாள் பிரிந்திருந்த யசோதையும் கண்ணனும் ஒரு சமுத்திர ஸ்நானம் பண்ண போகிறான். சமுத்திர ஸ்நானம் பண்ணாக்க என்ன விசேஷம்னாக்க, அந்த கோடி ஒருத்தன் சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பான், இந்த கோடி ஒருத்தன் சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு அலை அடிக்கும், அடித்த உடனே டக்குன்னு வந்து அந்த அலை தூக்கி வந்து ரெண்டு பேரும் ஒன்றா கூட நிறுத்தி விட்டு தலை மோதிக்கும். மோதி நிமிந்து பார்த்து, அடாடாடாடா உன்னை வந்து பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு, 15 வருஷத்துக்கு முன்னால் ஆஃபீஸில் என்னோட வேலை செஞ்சியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு சேர்க்கும். அதே மாதிரி சமுத்திரத்தை ஸ்நானம் பண்ண உடனே யசோதையும் கிருஷ்ணனையும் கொண்டு ஒன்றா சேர்த்து விடுத்து. ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டான். கண்ணா உன்னை பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு, ஆமாம் நீ நிறையா கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டியாமே, 16008 கல்யாணம் பண்ணிட்டியாமே, ஒரு கல்யாணத்துக்கு கூட எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்க என்னை கூப்பிடவே இல்லையா, இது மாதிரி பண்ணலாமா? ஏன்னா கண்ணன் தான் அந்த காலத்திலே வந்து வழிகாட்டியிருக்கான். இந்த காலத்தில் இருக்கிற பசங்கள்லாம் ஒரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு டெலிகிராம் அனுப்புகிறான், மை டியர் ஃபாதர் ப்ளீஸ் கம் வித் யுவர் ஒய்ஃபுங்கிறான், அம்மானு சொல்லப்படாதான். அதே மாதிரி வந்து கண்ணன் அந்த காலத்தை பண்ணிட்டான். இது 16008 கல்யாணம் பண்ணிட்டியே, எனக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணி காமிக்கப்படாதா, இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன். உடனே சொல்கிறான், 16008 கல்யாணம், 16008 கல்யாணம் பண்ணிட்டாக்க நான் வந்து இனிமேல் இந்த இந்த இந்த அவதாரத்தை எனக்கு முடியாது, அதனால் உனக்காக ஒரு இன்னொரு அவதாரம் பண்ணி ஒரு திருக்கல்யாணம் பண்ணிட்டு உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். அப்போ வந்து நீ எனக்கு என்னன்னாங்க, எனக்கு அம்மாவா நீ வகுளமாகிரியா, வகுளமாலியா வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணு சரிதானேன்னு சொன்னோடனே இதன் விளைவு என்னன்னா சீனிவாச கல்யாணம். இதுக்கு ஒரு லிங்க் வேணுமோ இல்லையோ, அதனால் லிங்க்னா சாதாரண லிங்க் இல்லை, ஏன்னா பிரியணும், பிராட்டியும் பெருமானும் பிரிஞ்சால் தான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால் அந்த ஒரு லிங்க் வேணும். அதனால் ரிஷிகள் ஒரு சமயம் என்ன பண்ணுறா, பெரிய யாகம் பண்ணுறா. யாகம் பண்ணிச்சே மூணு பிரிஞ்சு போச்சு. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது என்னன்னாக்க, நம்ம பெரிய யாகம் பண்ணுறமே இந்த யாகத்தின் பலன் யாருக்கு போய் சேருது, பிரம்மாவா ருத்ரனா சிவன் நாராயணனா, மூணு பிரிஞ்சு போச்சு. அதனால் பண்ணுறா, இதை அறியறதுக்காக சத்துவகுண சம்பன்னராக யாருக்கோ அவருக்கு தான் போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் டிசைட் பண்ணுறான். பிருக மகரிஷி அனுப்புகிறான். பிருக மகரிஷி என்ன பண்ணுறார், பிரம்மலோகம் போகிறார். பிரம்மலோகம் போனால் அவருக்கு இன்விடேஷனே கிடையாது, வாங்கணும் கூப்பிடல ஒருத்தரும். சரஸ்வதி வீணவாச்சிருந்தே உட்காந்து அவர் சிருஷ்டி பண்ணிகிட்டே இருக்கார். அங்கே அங்கே ஒரு சபதம் சாபம் கொடுக்குறார். அப்புறம் அங்கேருந்து கிளம்புறார், நேராக கைலாசம் வர்றார். கைலாசம் வந்தாக்கா ஆனந்த தாண்டவம் ஆடின்னு இருக்கார். பார்வதியோட ஆனந்த தாண்டவம் இவர் வரத்தை கவனிக்கலை, அங்கேயும் வந்து சாபத்தை கொடுக்குறார். நேராக அங்கேருந்து நேராக ஸ்ரீராப்தி வர்றார்.

கீழாப்தியில் வந்த உடனே அங்கேயும் வந்து பெருமாளுக்கு தெரியாதா எதுக்காக வரான்ட்டு அவருடைய பண்ண ஏற்பாடு தானே. ஆனால் தூங்குற மாதிரி சுகசுப்த பரந்தவகா என்று தூங்குற மாதிரி ஒரு பாவனை பண்ணுற. ரெண்டு இடத்துக்கு போனால் எனக்கு சரியான வரவேற்பு இல்லை. ஆனால் நேராக வர நேராக ஆதிசேத தல்பத்தில் ஏறி எம்பெருமானுடைய மாரில் ஓங்கி ஒரு உத உதைக்கிறேன். உதைச்ச உடனே திடீர்னு அடட மகரிஷியா வாங்கோ வாங்கோ நீங்கள் வந்து நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலில் இருக்கிற கண்ணை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விடுறேன். ஏன்னா அதான் அகந்தை கண். உடனே அவர் கிளம்பி போய்டுறார். அவர் தான் பரம்பொருள்னு கிளம்பி போய்டுறார். ஆனால் திருமார்பல இருக்கக்கூடிய மகாலட்சுமி வந்து பிரிஞ்சு விடுறான். ஏன்னா மார்பலை வந்து ஒருத்தர் உதைக்கிறார், ஒரு தாடி ரிஷி உதைக்கிறார், நீ அவருக்கு வந்து உபச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமா கொல்லாபுரம் போய்டுறான். அதனால் வந்து பிராட்டி பிரிஞ்ச உடனே அவர் வந்து என்ன பண்ணுறா, ஆகாசராவுடைய புதல்வியாக வந்து பத்மாவதியை பிறக்கிறார். சகல போகங்களும் வளர்ந்து வருகிறார்கள். அப்போ யசோதை உகுளமாலியாக வந்து திருமலையிலே வந்து ஆதிவராக பெருமாள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து விஷ்ணு மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய பெருமாள் அங்கே போகிறார். திருமலையில் திருமலை பிரிந்த பெருமாள் என்ன பண்ணுறாருனாக்க அங்கேருந்து ஒரு ஒரு இடமா தேடினு வரார். தேடினு வந்து என்ன பண்ணுறார், திருமலைக்கு வரார். திருமலைக்கு வந்து என்ன பண்ணுறார், ஒரு நாளைக்கு பிராட்டி தேடிந்து வரார். அந்த வகுளமார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறார். இது மாதிரி நான் என்னோடய பேர் சீனிவாசன் பேர் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்லணும். அங்கே போய் அவளை நாராயணம் பண்ணுறார் சீனிவாசனை. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து காய்கறிகள்லாம் கணிகாலாம் சார்ந்துருக்கார். உடனே அவர் நினச்சிட்டு இருக்கார், திருமலைக்கு வந்த காரியம் என்ன, காய்கறி சாப்பிடவா, அதனால் தாயாற்ற வேட்டைக்கு போதா, ஏன்னா வேட்டைக்கு போய் அதுலேருந்து சீனிவாசக்கரை டெவலப் போகிறது, வேட்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறார். ஆனால் வேட்டைக்கு போனாக்க பத்மாவதி வந்து பூஞ்சோலை விளையாடின்னு இருக்கா. பூஞ்சோலை வந்து பத்மாவதி காண முடியும். அதுக்காக வேட்டைக்கு போனோடனே முதல்ல குரு குதிரை மேலே ஏறி போகிறார். ஏன்னா வேதாத்ம வேகேஸ்வரம் எவனிக்கா மயா ஜெகன் மோதினி என்று குதிரை மேலே போகிறார். குதிரை மேலே போன உடனே அந்த குதிரை வந்து உடனே யானையை விரட்டி பண்ணி அந்த நந்தவனத்தில் விரட்டி போடுறார். யானையை பார்த்தோடனே எல்லா தோழிகளும் அந்தரையாக வந்து இவளை விட்டுடுறான். யானை பத்மாவதி விட்டுவிட்டு அவன் தனியாக விட்டுவிட்டு அது ஓடி போடுறது. அங்கே வந்து பெருமாளை வந்து பார்க்குறதுக்கு வர பெருமாளை பார்த்துட்டு ஒருத்தர் மீட் பண்ணுறான். மீட் பண்ணிவிட்டு உடனே அதே ஞாபகமாக உடனே பிராட்டிகிட்ட கேட்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிவிட்றான். ஒருத்தர அப்படியே கிளம்பி போயிடுறான். மறுபடியும் மகுள மாளிகை இடத்துக்கு அங்கேருந்து சீனிவாசன் வரார். வந்து உடனே படுத்துக்கிறார். படுத்துட்டு உடனே சொப்பனத்தை ஏன்னா கனவுல வந்து பெருமாள் வந்து பத்மாவதி தாயாருக்கு பார்த்துருக்கிறார்.

இமேஜினேஷன் படுத்துட்டு இருக்கார், சொப்பனம் பண்ணிட்டு இருக்கார், கண்ணை மூடி படுத்துட்டு பாடிட்டு இருக்கார். அங்கேருந்து வகுலம் அறிக்கை வர, ஏண்டா சீனிவாசா என்னதான் கனவு கண்டாயா, என்ன கனவுல பாடிட்டு இருக்கே? உடனே சொல்றார், இல்லம்மா

நான் வந்து யானை விரட்டின்னு போனேன், குதிரை மேலே போயின்னு இருக்கச்சு, ஒரு நந்தவனத்தில் ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன். அவள் யாரும் இல்லை, பத்மாவதி, என்னுடைய பூர்வ ஜென்மத்தில் என்னுடைய மனைவி, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் நீ போய் உத்தாச பண்ணு அப்படின்னு சொல்லணும். அப்புறம் வந்து அப்புறம் சீனிவாச கல்யாணம் தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லாரும் சீனிவாச கல்யாணம் ஆறுது. சீனிவாசனாக இருந்தபோது பத்மாவதியை கனவிலே கண்டு மகிழ்ந்த கண்ணன் ஆண்டாளுக்கு ஒரு அழகான கனவு கொண்டான். கண்ணனே நாடி கடிமணம் புரிய வேண்டும் என்ற ஆவலுக்கு வித்திட்டவர் பெரியாழ்வார் இல்லையா? அவர் திருமகளாய் ஆண்டாள் வளரும் போது பெரியாழ்வார் தன்னையே யசோதையாக மாற்றிக் கொள்வார். கண்ணனிடத்தே தாய்ப்பாசம் கொண்டு சைசவின் மத்து திணைக்கின்றார். 5 வயசு ஆண்டாளை பக்கத்தை உட்காந்துச்சு, பக்கத்தை உட்காந்து வச்சுக்கிட்டு கிருஷ்ணனுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து லாலனம் பண்ணணுமோ அதெல்லாம் பெரியாழ்வார் தன்னை யசோதையாக மாற்றிக்கொண்டு லாலனம் பண்ணுவார்.

அப்புறம் குழந்தைய கிருஷ்ணன் எடுத்துக்கிற விஷோதை எடுத்துக்கிண்டு நீ வந்து இப்படி அழுக்கோடு இருந்தால் உன்னோட கோபிகளை விளையாட வரமாட்டான். அதனால் நீ வந்து முதல்ல வந்து உன்னை முதல்ல ஸ்நானம் பண்ணி உன்னை சுத்தமாக பண்ணிக்கோ, ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணிக்கோ. வெண்ணை அழைந்த குணங்கும் விளையாடு பொழுது.

வந்து பிறந்தாய், திருவுடையாய் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய், மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூ சூட்டவாராய், மல்லிகை பூ சூட்டவாராய், ஜாமந்தி பூ சூட்டவாராய், செண்பக பூ சூட்டவாராய், இப்படி பத்து விதமான புஷ்பங்கள் சூட்டுற ஓடிவா ஓடிவாங்கடா. ஏன்னாக்க ஏன்னா ஆண்டாள் வந்து பின்னால் உனக்கு வந்து பூ சூட்டலாம் பூலாம் சூட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கேட்பா, இப்படி நான் பூ சூட்டினாலும் கிருஷ்ணன் வருவானா? வருவானா? ஏன் வரமாட்டான்? உடனே வந்து கிருஷ்ணன்ட்ட வந்து அவனுக்கு ஆறாத காதல் அந்த இளம் வயதிலே வந்துருத்த ஆண்டாளுக்கு. ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் கண்ணனை பற்றியே அவன் செய்த லீலைகளை பற்றியும் கூறி அவன் சாக்ஷாத் எம்பெருமான் சிவன் நாராயணன் என்று பல பல நிகழ்ச்சிகள் சொல்கிறார், பல பல குறும்புகள் சொல்கிறான், குறும்புகள் சொல்லி அவன்கிட்ட ஈடுபட முடியா பண்ணுறான். ஆமாம், மாநிலருக்கென்று அப்படி அப்படி தீர்மானம் பண்ணுறான். அப்படின்னா வந்து சாக்ஷாத் நாராயணனாக இருக்கக்கூடிய அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஆண்டாள் தீர்மானம் பண்ணுறான். மாநிலருக்கென்று பேச்சுப்படியில் வாடகில்லேன் கண்டாய் மன்மதனே, அதனால் அவனை அடைய என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிச்சே, மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டிலேயே அதை உடனே செய்கிறார். காத்தியாயினி விரதம் செய்கிறார், ஸ்ரீவில்லிப்புத்தூரையை கோகுலமாக்கி 500,000 தோழிகளை இடைப்பெண்ண

ஆக்கீன், திருமுக்குளத்தை யமுனை ஆக்கீன், திரு அங்கே காலை நீராடுறான். நீராடியான்னு என்ன பண்ற, காத்தியாயினி மகாமாயே மகாயோகின் நிதீஸ்வரி நந்தகோபு சுதம் தேவி பதிமே குருவே நமஹம் மாறி மாத

மார்கழித்திங்கள் தொடங்கி கறவைகள் பின் சென்று வரையும் என்று கறவைகள் பின் சென்று காணம் செய்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யானுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினார் உந்தன்னை சிறுவேர் அடைத்தனவும் சிறி அருளாதே இறைவாணி தாராய் பரையரம்பாவாய் பரையரம்பாவாய் கண்ணனே கடிமனம் போட வென்று மனதிலே அப்படியே கண்ணனே மனசில் நினைச்சுக்கிறார் கண்ணன் நினைவாக இருக்கிறார் அதே மாதிரி விரகதாரம் அவரை வாட்டுறது அவர் அப்பா வயசு அவருக்கு 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு 10 வயசுனாக்க பிஞ்சாய் பழுத்தாளே இருக்க அவளை வந்து கண்ணனை வந்து இது பண்ணிக்கிறான் மனசில் வாங்கிக்கிறான் விரகதாம் வாட்டுறது தையல் திங்கள் தொடங்கி கண்ணனை விருந்தாவனத்தே கண்டோம் என்று 143 பாசனங்கள் நாச்சியார் திருமொழி தன் காதலை தெரிவிக்கின்றார் தோழியெல்லாம் கூப்பிடுறார் தனக்கு விரகதாம் தாங்கிற கண்ணன் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆவலினாலே எனக்கு விரகதாம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தோழிகளும் கெஞ்சறான் ஏ தோழி கண்ணன் திருப்பாத துளசி என் தன் நிறை மேல் சூற்றுங்கள் அவன் நடந்த இடத்து மணல் துகளை என் மேல் பூசுங்கள் புல்லாங்குழல் வழியும் வாயுவதத்தை என் மேல் தடவுங்கள் மேகத்தை தூது விடுறான் குயிலை தூது விடுறான் கண்ணன் ஞாபகமும் இருக்கா ஞாபகம் கிச்சே கண்ணனை பண்ணுறான் கோதையின் மேல் இறக்கம் கொண்டு ஒரு திருக்கல்யாணத்தை அவளுக்கு நடத்தி கொடுக்குறான் எப்படின்னா முதல்ல ஒரு கனவு மூலமாக நடத்தி கொடுக்குறான் அப்புறம் உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கிறான்

முதல்ல வந்து யானை ஏன் கூப்பிடுறான்னாக்க, ஒரு காரியம் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கணும்னாக்க வைஷ்ணவத்தில் வந்து தும்பிக்கை ஆழ்வார், சைவத்தில் வந்து விநாயகர். அதனால் முதல்ல வந்து யாரை கூப்பிடுறான்னாக்க வாரணம் யானையை கூப்பிடுறா. தன்னுடைய கனவு சபலமாக ஆக வேண்டும், எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும், அவனை கைத்தளம்

அழிச்சுட்டு போன உடனே முதல்ல ஒரு பெரியார் நம்பாடு வார்த்தை அழிச்சுட்டு போகிறேன். நம்பாடு இருந்த இடத்துலேயே 108 திவ்ய தேசங்களின்னு தன்னுடைய ஒரு ரிமோட் மாதிரி கையில் வச்சுருப்பார். ஒவ்வொரு பெருமாளையும் கூப்பிடுவார். கூட்டம் ஒன்று ஒரு ஒரு பெருமாள் அங்கேருந்து வருவார். முதல்ல பதரிகாசிரமத்தை காமிக்கிறார். ஐயோ, பதரிகாசிரமம் ஒரே குடும்பம் அங்கே வேண்டாம், அந்த சுவாமி வேண்டாம். அடுத்து சாலி கிராமத்தை காமிச்ச உடனே சாலி கிராமத்தை பார்த்தா எந்த பக்கத்தில் உருண்டையாக தான் இருக்கேன், பெருமாளுக்கு முகத்தையே காணுமே, அந்த பெருமாள் வேண்டாங்கிறார். அப்புறம் வந்து கயை கதாதரன் அங்கே எப்போ பார்த்தாலும் சாத்த மந்திரம் கேட்டு இருக்கும். கயையில் வந்து எப்போ பார்த்தாலும் சாத்த மந்திரம் தான் கேட்டுருக்கோம். அப்புறம் வன் புருஷோத்தமம் பூரி ஜெகநாதன், எங்கன்னாக்க ஜெகநாதன் உட்கார்ந்துருக்கார், பலபத்திரன் உட்கார்ந்துருக்கார், பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் யாருன்னா சுபத்ரா. ஐயோ, நாத்தனார் உட்கார்ந்துருக்கேன், அந்த இடம் வேண்டாம், நாத்தனார் இருக்கலாம் வேண்டாம். அப்புறம் திருமலைக்கு போகிறார். திருமலையில் ஏகப்பட்ட கூட்டம். பெருமாளுக்கு வந்து ராத்திரி 1 மணிக்கு தான் சுப்பிரபாதம் பாடுறான். நான் ஒருத்தமே எப்படி என்னுடைய குறையெல்லாம் சொல்கிறது முடியலை. அப்புறம் திருவல்லிக்கேணிக்கு வரார். திருவல்லிக்கேணிக்கு வந்தாக்க அந்த காலத்திலே வந்து பெருமாளுக்கு வந்து பிசியெல்லாம் கிடையாது. விற்பரு விடவும் கஞ்சனும் மல்லும் வேடனும் பாகம் வீழ செற்றவன் தன்னை புறமிதி செய்த சிவன் உரு துயர்களை தேவை பற்றளவிய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தந்தேர் முன்னின்றானே சித்தவை பணியார் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று இருக்கக்கூடிய பெருமாள். அவர் வந்து இந்த காலத்தில் இருக்கிற பெண்கள்லாம் மீசையோடு இருக்கிற மாப்பிள்ள தான் வேணும். அந்த காலத்தில் மீசி இல்லை. ஏன்னா பெரியாழ்வார் வந்து வைஷ்ணவராக வந்து வளர்ந்த ஆச்சாரத்தோடு வளர்ந்தவர், அதனால் மீசி இல்லாத மாப்பிள்ள தான் வேணுங்கிறவர். அதனால் அதே லெவலில் வந்தவள் தான் ஆண்டாள். ஆனால் மீசி இருக்கிற வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து நேராக வந்து திருவல்லிக்கேணி வந்து திருவகிந்தரவர் தாழ் செடியின் நீர்முடியும் வேண்டாம் வேண்டான்றான். அடுத்து காஞ்சிபுரத்தில் வந்தவுடனே காஞ்சிபுரத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் பறவை ஏறும் பரமபுருடானியை கை கொண்டவன் என்று கருடவானத்தில் உட்காந்து காஞ்சிபுரம் கருட விசேஷம் இல்லையோ. அப்புறம் காரிச்சீனாமரம் ஒன்றாம் காரிச்சீனாமரனாக பெரிய சீர்காழி பெருமாள். ஒரு குரலாய் இருநிறம் மூவடி மண் வேண்டு என்று உலகளந்த பெருமாள் உசரமான இருக்கார். என்னுடைய குறைகளை சொல்லணும்னு பெருமாட்ட போய் சொன்னாங்க. பெருமாட்ட காதல உணவு விடாது. அதனால் என்ன பண்ணுறா, திருவண்ணகரம் வரா. திருவண்ணகரம் வந்தாக்க அங்கே உப்பே கிடையாது. அப்புறம் திருக்குழந்தை வரார், அகோபுரம் வரார், திருவரங்கம் வரா. திருவரங்கம் வந்த உடனே ஆஹாஹா, எனக்கு பெருமாள் வந்து இந்த பெருமாள் தான் எனக்கு மனசில் இருக்கார், அந்த பெருமாளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸ்ரீரங்கநாதன் வந்து வழிபடுறேன்.

கருட வாகன பண்டிதன் ஒருத்தர்கிட்ட போவோம். இந்த கல்யாணத்தை எப்படி நடக்கிறாருனாக்க, திவ்யசூரி சரித்திரத்தை சொல்கிறார். பெரியவாட்ட வந்து ஆண்டாள் போகிறார், ஸ்ட்ரைட்டாக ஆண்டாள் தன்னுடைய கனவை சொல்ல முடியுமா, தோழிகள் மூலம் சொல்கிறா. உடனே இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து விபவாவதாரத்தில் முடியாது, அர்ச்சாவதாரத்தை முடியாது, விபவாதாரத்தெல்லாம் முடியும் அப்படிங்கிறதுக்கு தானே நேரம் அழிச்சுன்னு போகிறா. உடனே ஒவ்வொரு திவ்ய தேசமாக அழிச்சுன்னு போகிறா.

என்று சுபமாக திருமண வைதிக பிரக்கிரியைகள் ஒன்றும் குறைவென்று கோதா ரங்கமன்னார் கல்யாணம் விசேஷமாக நடக்கிறது. அவளுக்கு ஒரு கனவிலே வந்து எம்பெருமான் முதல்ல சொன்னான், அதே மாதிரி நேரவே வந்துடுறான். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று முற்றிலை தாமம் நிலைதாழ்ந்த வந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனம் வந்து என்ன கைத்தளம் பற்ற கனா கண்டேன் என்று நேர வரான்.

இப்படி கனவிலே பலர் பலவிதமாக கண்ட கனவுகளை கடைசியில் வந்து கோதையினுடைய ஒரு விசேஷமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால கோதா கல்யாணத்தோடு முடிக்கிறோம். கோ

அழக வினிகிதா விஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதகிருதி கோதா விட்டு சித்தாத்மஜானகா கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. கனவிலே பல காவியங்கள் மறந்தாலும் மங்களமாக ஆண்டாளுடைய ஒரு மாதத்திலே ஆண்டாள் கல்யாணத்தோடு நிறைவு செய்கின்றோம். நம பன்னகரத்தாய் வைகுண்ட வசவர்த்தினே சுத சிந்து சுதோத்பாய மந்தராய குருத்மதே. ஏன்னா ஆண்டாளுக்கு ஒத்தாசக யார் வந்து உத்தாச பண்றாருனாக்க கருடன் வந்து உத்தாச பண்றார். ஆனால் கருடனை நாம் நினைக்க வேண்டும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே

இதுவரை தெய்வீக கனவுகள் இசைப்பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தினார் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 40.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 30.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.7 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 71%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 41.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.2 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 30.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 68%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பமான மற்றும் ஈரப்பதமான வானிலை நிலவக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம். மூளையின் ஆற்றல் எழுதி வழங்கியவர் வி விஜயலட்சுமி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர்

டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இரண்டாவது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலத்தில் அலைபேசி பயன்பாட்டை குறைப்போம். எல் பார்த்திபன் அவர்கள் எழுதிய செய்தி, கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 8:30 திரைகானம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் என் மனவானில் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் வானொலி நேயர்கள் முனைவர் எம் இளங்கோவன், ஆறுமுகப்பெருமாள் ஆகியோர். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்து சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி, எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் அபிலாஷா. இரண்டாவது பகுதி. 2:15 திரைகானம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. ராம குணானுபவம் இரண்டாம் பகுதி, உரை வழங்குபவர் சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 358 பகுதி. 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். செம்மறியாட்டிற்கான பசுந்தீவனங்கள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி எம் சங்கரன் அவர்களின் உரை. மெலிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் பல் மருத்துவத்தின் விஞ்ஞான வரலாறு குறித்து பல் மருத்துவர் சாய் சரத் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.